சித்த சங்கல்ப சித்தித சித்தி சாதனஹ வ்ருஷாஹி வ்ருஷபோ விஷ்ணுர் வ்ருஷபர்வா வ்ருஷோதரஹ வர்தனோ வர்தமானஶ்ச விவிக்த ஸ்ருதி சாகரஹ.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: உலகமெங்கும் நமது குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 23 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சனிக்கிழமை. பண்பலை 101 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய காலை நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர பிரசாதா கூறியுள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா

0: மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பெரிலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றோடு கதை பேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பந்தலை 101.
2: மழை துளிகள் மெல்ல மண்ணை முத்தமிட ஆடி மாத காற்றில் புலர்ந்து கொண்டிருக்கிறது அழகிய விடியல் பொழுது. இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போ காலை மணி 6:03. குமரி பண்பலை 101 இன்று முழுக்க வர இருக்கும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி திரளாய்.

காலை மணி 6:10 இணைத்தாலும் நல்லவே கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம் 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேர்நிலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை மணி 8:09:10, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை. 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் வரும்பதாறு நிகழ்ச்சி. 8:35 3 in 1, தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளியில் மலையாள திரைப்பட பாடல்கள். காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ நேரலை. 10:30 கடிதம் கருத்தும். முற்பகல் 11:02 ஏக்ஸூர், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலையில். பேருந்து பயணங்களில் அதீத சத்தங்கள், சந்தோஷமா சங்கடமா. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனை மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் மட்டும் போதுமா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ ஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள். குமரிஃபம் 101 நிகழ்ச்சிகளில் நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நம்ம கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்பு ஒரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி, உனக்கு உயர்வு கிடைக்கும். உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும். இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம் உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம், அதை சுண்ணாம்படிக்கிற போது வண்ணம் தீட்டுகிற போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம், இந்த அகத்தை அது புதிதாக்கும் தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும். வண்ணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூல்கள் படித்தா அந்த நூல்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி மாலையில் படி நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன்விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டிப்படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

ஆரம்பிப்போ. காலை மணி 6:15. கார்மேகங்களிடையே மலைமுகடில் ஆதவன் கண் சிமிட்ட துடிக்க மழை சாரில் மெல்ல கண்விழித்துக் கொண்டிருக்கிறது இயற்கை. கேட்டுக்கொண்டிருப்பது எங்கேயுமே போதும் என்றென்றும். இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. வான்புகழ் வள்ளுவனின் உலக பொதுமறை மலர்கிறதெங்கே குரல் அமுதமாய்.

0: குடித்ததே இல்லை என்று பொய் சொல்ல வைக்கும் குடியை கைவிடுங்கள். நெஞ்சத்தில் ஒழித்து சொன்ன பொய்யை ஊரறிய வைக்கும் போதை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். குறள் எண் 928 அதிகாரம் கள் உண்ணாமை.
1: கழித்தறியேன் என்பது கைவிடுக, நெஞ்சத்து ஒழித்ததும் ஆங்கே மிகும்.
0: குடித்ததே இல்லை என்று பொய் சொல்ல வைக்கும் குடியை கைவிடுங்கள். நெஞ்சத்தில் ஒழித்து சொன்ன பொய்யை ஊரறிய வைக்கும் போதை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். குறள் எண் 928 அதிகாரம் கள் உண்ணாமை.
2: குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டது குறள் அமுதம். சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101. காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் இன்றைய விடியலை நல்விடியலாக மாற்றிட உங்களுடன் இணைவது ஆர்ஜே ஜெலிஜு. முக்கடலும் முத்தமிடும் குமரி முனையில் கருமேகங்கள் புடைசூழ ஆதவன் உலகை அணைத்திட துடிக்கும் வேளையில் காலை நேர திறவுகோலாய் அருளின் அமுத சுரபியாய் வருகிறது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. மனதை கட்டுப்படுத்தியவன் அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைவான் என்கிறது பகவத்கீதை மொழிகள். ஆன்மீக சாரலில் உங்களை நினைத்திட வரும் பாடல் மகாநதி சோபனா பாடியது.

செம்மறி பண்பலை நூற்றொன்றில் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலை அலங்கரித்திட வருகிறது பி. சுஷிலா கே. ராணி பாடியிருக்கும் பாடல்.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: அருணோதய பொழுதில் அருளின் நமது சுரபியாய் ஆன்மீக மழையில் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 பக்தி மாலை. நேரம் இப்போது காலை 6:28.

கர்த்தரால் சகலமும் சாத்தியம், விசுவாசம் உள்ளவர்களுக்கு எல்லாமே கூடும் என்கிறது பைபிள் மொழிகள். அருள்மழையில் உங்களை நனைத்திட வரும் பாடல் கேட்கலாம் எல்லார் ஈஸ்வரியின் குரலில்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. அருட்பிரவாகமாய் வரும் பக்தி பாடலை இனி கேட்கலாம் ஹெலன் சத்யாவின் குரலில்.

பொன் காலை பொழுதில் பக்தி பூக்களை கோர்த்து தந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 பக்தி மாலை. நேரம் இப்போது காலை மணி 6:36. நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் என்கிறது திருக்குரான் மொழிகள். பக்திமாலில் இணைந்திடும் பாடல் நாகுரியம் ஹனீஃபா பாடியது.

0: ஒவ்வொரு மாற்றத்திற்கும் காரணம் உண்டு, காரணமின்றி விளைவில்லை என்கிறார் புத்தர். ஆம், இன்றைய நாள் நம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களை அள்ளித்தரும் நன்னாளாய் அமையட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101.
1: சின்ன சின்ன சிரிப்புகள்,
0: செல்ல செல்ல குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
0: பாடலும் கதையும்,
1: பேச்சும் விளையாட்டும்,
0: அறிவும் ஆற்றலும்,
1: மதியும் மகிழ்ச்சியும்,
0: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
0: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
0: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள். டக் டக்,
2: யாரது?
0: நான் தான்.
2: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
2: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
1: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
0: உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது நம்ம FM-ங்க. கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையில் இருந்து.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது.

0: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன் மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை IIT, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவேகா அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர், பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சென்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டும்

0: மேம்படுத்துதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடந்த வாரம் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 122

0: 150 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பரிலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் இப்போ காலை மணி 6:55.
3: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

0: மழை சாரலில் பூக்கள் கண்விழித்து சிரிக்கும் ரம்யமான சிலண்ட காலை நேரத்தில் இணைந்திருப்பது எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உழவனின் நட்பு கரம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று பரப வருடம் ஆடி மாதம் 23 நாள் சனிக்கிழமை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27-31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23-26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள்

0: சாகுபடி செய்யும் விவசாயிகள் மழை இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 21ஆம் தேதி ஒரு நாள் கட்டண பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கட்டண தொகையாக 590 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை யுத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் 0465228683 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பதிவு செய்து கொண்டவர்கள் நேரடியாக இம்மாதம் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்குள் வந்து பயிற்சியில் பங்கு கொள்ளுமாறு பறக்கை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தற்போது தோவாளை வட்டாரத்தில் நெற்பயிரில் பரவலாக துத்தநாக பற்றாக்குறை காணப்படுகிறது. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிகவும் முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இந்தோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளின் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளிச்சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளில் நடு நரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிறத்திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர்போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடியுரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில், 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இலைகளில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் என பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் கேட்டுக்கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை. நேரம் காலை 7 மணி.
2: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதல் தலைப்பு செய்திகள். 12வது தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி கண்காட்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு புதிய வண்ண அலங்காரங்களுடன் கூடிய ஆடைகளை உற்பத்தி செய்ய நெசவாளர்கள் முன்வர வேண்டும். மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு வருகிற 12ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட கைத்தறித்துறை சார்பில் 12வது தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி கண்காட்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்து புதிய ரக ஆடைகளை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஆட்சியர் பேசியபோது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தினை முன்னேற்றும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கடனுதவிகள் வழங்கி வருகிறார் என்றும் ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களில் விமர்சையாக கொண்டாடப்படும் ஓணப்பண்டிகை

0: நவராத்திரி நிகழ்ச்சிகள், தீபாவளி மற்றும் பொங்கல் கொண்டாட்டங்களில் முக்கியமான நாட்களிலும், சுற்றுலாப் பயணிகள் வருகை புரியும் சுற்றுலா தலங்களிலும் நெசவாளர்கள் தங்கள் கைத்தறி பொருட்களை விற்பனை செய்ய சிறப்பு அங்காடிகள் மற்றும் விற்பனை பெருகுவதற்கான வாய்ப்புகள் மாவட்ட நிர்வாகத்தால் அமைத்து தரப்படும் என்றும், சந்தை போட்டியை எதிர்கொள்ளும் வகையில் பாரம்பரிய டிசைன்களுடன் கூடிய புதிய மாடல்களையும் புதுமையான வடிவமைப்பு கலைகளையும் புகுத்த வேண்டும் என்றும், இதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் கடன் உதவிகளை வழங்க மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசும் தயாராக உள்ளது என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அவர் பேசியபோது, இளைஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் மேஷ்டிகள் உள்ளிட்ட பாரம்பரிய கைத்தறி உடைகளை அணிவதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்றும், மேலும் தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்கள் மற்றும் உலக அளவில் நமது நெசவாளர்கள் தயாரிக்கின்ற கைத்தறி ஆடைகளுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது என்றும், இதனை கருத்தில் கொண்டு இதுபோன்ற கைத்தறி பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்திட முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், பொதுமக்கள் அனைவரும் முடிந்தபோதெல்லாம் கைத்தறி ஆடைகளை அணிந்து இந்த தொழிலையும் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்வதாகவும், இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு புதிய வண்ண அலங்காரங்களுடன் கூடிய ஆடைகளை உற்பத்தி செய்ய நெசவாளர்களும் முன்வர வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். 12வது தேசிய கைத்தறி தின நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் 14 நெசவாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் 7,00,000 ரூபாய் கடனுதவியாகவும், சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 8 நெசவாளர்களுக்கு 5,92,000 ரூபாய் கடனுதவியையும் வழங்கினார். ஆடி அமாவாசை முன்னிட்டு வருகிற 12ஆம் தேதி புதன்கிழமையன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை வழங்கப்பட்டு உத்தரவிடப்படுகிறது என்றும், அறிவிக்கப்பட்ட உள்ளூர் விடுமுறைக்கு ஈடாக இம்மாதம் 4வது சனிக்கிழமை 22ஆம் தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வேலை நாளாக இருக்கும் என்றும், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆடி அமாவாசை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை செலவாணி முறை சட்டம் 1881 அறிவிக்கப்படவில்லை என்பதால் வருகிற 12ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைமை கருவூலம் மற்றும் கிளை கருவூலங்கள் அரசு ஈடுபாடு சம்பந்தப்பட்ட அவசர பணிகளை கவனிக்கும் பொருட்டு தேவையான பணியாளர்களை கொண்டு இயங்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம். இப்போ காலை மணி 7:05. ஒரு கையில ஒரு கப் காஃபியோட, இன்னொரு கையில நியூஸ் பேப்பரோட இருக்கிற இந்த நேரத்துல அண்ணனும் தம்பியும் நம்ம முற்றத்துல என்ன கதை பேச போறாங்க அப்படின்னு கொஞ்சம் கேளுங்களேன்.
7: முற்றத்தில் இன்று
8: ஏ கண்ணா, எங்க அண்ணன் வாராரு பாரு, சிவசென்னை மனுஷரை பாரு, நல்ல மனுஷனாகும். என்னதான் ஏசினாலும் நல்ல கருத்துக்களை சொல்லுவாரு. மூணு நாளைக்கு முன்னுக்கு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம், நம்ம மாவட்டத்துல இப்படிப்பட்ட இடங்களா? எனக்கே பிரமிப்பா இருந்தப்பா. எங்க அண்ணனுக்கு சாதாரணமா ஒரு டீயும் மூணு வடையும் தான் வாங்கி கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு என் கடைக்காரர், எங்க அண்ணன் வராரு பாருங்க, ஒரு சுக்காப்பியும் 4 கார உள்ள மிளகா வடையும் எடுத்து வைங்க பாப்போம்.
9: ஏ சிவா, என்னப்பா, உன்ன வீட்டுல போய் பாத்துட்டு வரேன், சத்தம் தான் அங்க வர கேக்கு.
8: என்ன கேக்குற? உங்க கடையில சுக்காபி குடிக்கணும்னு நினைக்கிறா வேண்டாம் நினைக்கிறா? எங்க அண்ணே எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, ஒரே தட்டுல வையும், எடுத்து வையோய்.
9: ஏ சிவா, நீ எங்கெல்லாம் விதாண்டவாதம் பண்றியோ அங்க சமாதானப்படுத்த மாதிரி நான் வர வேண்டி இருக்கு. கடைக்காரட்ட என்ன சத்தம், கையில மிளகா விட வச்சு பாதி கடித்த நெல்ல இருக்கு, இன்னும் நாலண்ணா எடுத்து வையுங்க, வயறு பிரச்சனை ஆயிராமப்பா.
8: என்னன்னு நீங்க நடக்கிறது தெரியாம வந்து கதைய பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் நாங்க வந்து சண்டை போட்டு நடக்கேன், நீங்க வந்து பெரிய மனுஷன் மாதிரி பேசுவீங்கன்னு பார்த்தா அண்ணனா அண்ணன். உமக்கு

0: ஊருக்கு போய் சுக்காப்பியும் மலர் உடையும் சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்?
1: ஏ தம்பி, கண்ண வேற சிரிக்கிறான், கண்ணன்ட்ட என்ன சொன்ன?
0: ஏன வேற ஒன்னும் இல்லனே, நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் பாத்தீங்களா, அத பத்தி கண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏனே சுக்காப்பியும் நாலு மிளகா வடையும் சொல்லிட்டம்னே.
1: நாலாப்பா சொல்லிருக்க?
0: போதாதானே.
1: தம்பி, கண்ணன்ட்ட என்னப்பா சொன்ன? விதர்ப்பமா ஏதாவது சொன்னியா?
0: ஏனே உயர்வா சொல்லிருக்கம்னே. அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனோம் பாத்தீங்களா, அத கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, அவன கேக்கட்டு. ஏ கண்ணா கேட்டியா, நம்ம குமரி மாவட்டத்துல இப்படிப்பட்ட இடங்கள் இருக்குதுன்னு அன்னைக்கு தாண்டே எனக்கு தெரிஞ்சது.
1: ஏ தம்பி, இந்த இடத்துல நான் கூட ஒன்னு வலியுறுத்தட்டா, அன்னைக்கு நம்ம போறதுக்கு முன்ன நீ என்ன சொன்ன? ஏனே ஒரு மலை ஏறணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிரமம் அப்படின்னு சொன்னியா?
0: ஆமா.
1: அதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஏ நம்ம மாவட்டத்துல வந்து நிலப்பரப்பு அப்படிங்கறது நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, சாதாரணமா இருக்கக்கூடிய இடத்த தான் நினைக்கிறீங்க. வனப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம மாவட்டத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தற்றே உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டையா?
0: ஆமா.
1: என்ன கேட்ட நீ?
0: ஏனே நீங்க அன்னைக்கு கூப்பிடும் போது நான் கூட உதாசீனமா தானே சொன்னேன். அது மட்டுமான அண்ணனுடைய பரப்புரையில சொல்லக்கூடிய பயிர்களையும் தாண்டி என்னென்ன பயிர்கள் எல்லாம் இருக்குன்னு
1: பாத்தியா? கிராம்ப பாத்தியா?
0: ஆமா.
1: ஏலக்காய பாத்தியா?
0: ஆமாண்ணே.
1: ரம்புட்டான் பாத்தியா?
0: ஆமாண்ணே.
1: மங்குஸ்தான் பாத்தியா?
0: ஆமாண்ணே. ஆமா, மங்குஸ்தானையும் பாத்தேன், மங்கின்னு சொல்லுவாங்கல்லே அந்த குரங்கையும் பாத்தண்ணே.
1: தம்பி, அன்னைக்கு கூட நீ போயிட்டு இருக்கும் போது யானை வந்து போன வழித்தடம் அப்படின்னு காட்டின, நீ உடனும் பின்னால 4 அடி ஓடுனியா?
0: இருக்காதானே பின்ன பயம், 4 அடியானே ஓடனே, 10 அடி பின்னால இல்லானே ஓடனே.
1: அந்த 10 அடி பின்னால போகும்போது ஒரு கருப்பு குரங்க பாத்தியா?
0: அந்த முன்னுக்கு 10 அடி ஓடி வந்தேன்லானே உங்ககிட்ட.
1: தம்பி, பொதுவா குமரி மாவட்டம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான வனப்பகுதியும் அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்ன?
0: நீங்க அந்த நேரத்துல சொல்லும் போது இவரு தற்றாறு போலன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல என்ன மழைன்னு
1: பாத்தையா? அதே வேளையில அந்த இடத்துல இருந்து வெளியே மாலை நேரத்துல நம்மளுடைய நகர்பகுதிக்கு வரும்போது எப்படி இருந்தது இடம்?
0: அங்க இருந்த நிலைக்கும் இங்க இருந்த நிலைக்கும் எவ்வளவு வித்தியாசம்னே. அங்க ரம்யமா அழகா குளிர்ச்சியா இருந்த நிலையில நம்ம நகர்பகுதிக்கு வந்ததும் என்ன வெயிலுன்னு.
1: ஏன்னா இதே மாதிரியான மர வகைகளை நம்ம பகுதியில வைக்க மாட்டாங்கங்களே, எவ்வளவு செழிப்பா இருக்கும் அப்படின்னு கூட சொன்னியா?
0: ஆமாண்ணே. அப்படி கேட்டதுல என்னென்ன தப்பு? மரம் இருந்தா நல்ல மழை பெய்யும்னு சொன்னீங்க, அது நிரூபணமும் ஆயிருச்சு அந்த இடத்துல, அதனாலதான் அந்த கேள்வியை கேட்டேன்.
1: சரிப்பா, அந்த இடத்துல இருந்து நம்ம சுக்காப்பி கடை பக்கம் திரும்பியும் வந்துருவோமா? இப்படி
0: ஏனே நினைவ மாத்துங்கண்ணே.
2: முற்றத்தில் இன்று

0: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
1: நேரம் இப்போ காலை மணி 7:10. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி பிஞ்சு விரல்களின் கை கோர்த்து பிடித்து நம் செல்ல குட்டீஸ்களின் சுவாரஸ்யமான உலகத்துக்கு போகலாம் வாங்க.
2: உங்கள் காலை பொழுது இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
4: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்க சூப்பரா கலக்கலா கொண்டு போகிறதுக்காக ஒரு குட்டி ஸ்பைடர்மேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: கெல்லி.
4: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: பிசுவர்.
4: சரி, என்ன படிக்கிறீங்க?
5: பிஹெச்சி.
4: இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்க. யார் உங்களை கூப்பிட்டு வந்தாங்க?
5: மம்மி டாடி.
4: அவங்க பேர் சொல்லுங்க.
5: அனிதாப்பா.
4: சரி, உங்க அம்மா பேர் என்ன மக்களே?
5: மீச்சி.
4: சரி, உங்க வீட்டுல வேற யாரு இருக்காங்க?
5: தாத்தா பாட்டி.
4: அவங்க பேர் என்ன?
5: பாட்டி பேர் பாலமேலி ஜீவன் தாத்தா.
4: அப்படியா? சரி, உங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க பேர் என்ன?
5: தம்பி.
4: தம்பியோ? பேர் என்ன? எனக்கு ஒரு ரைம்ஸ் பாடுறீங்களா? பாடுங்க.

0: குறும்பா இருக்குமா? சரி, நம்ம ஷெர்வின் குட்டி உங்க அம்மா அப்பாக்கு என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க?
1: அம்மா தான் எல்லாம் பண்ணா.
0: எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? சரி, நம்ம ஷெர்வின் குட்டி அடுத்து என்ன சொல்ல போறீங்க? கதை கேக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லுங்க. நம்ம ஷெர்வின் வந்து சொல்லி கொடுத்த ஸ்டோரி படி புத்திசாலித்தனமா இருந்தா நம்ம வந்து எந்த விஷயத்தையும் நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கறத அழகா சொல்லி இருக்கீங்க. இந்த ஸ்டோரி யாரு சொல்லி கொடுத்தாங்க? சரி, நம்ம ஷெர்வின் வந்து ரொம்ப பெரிய பையனா வளர்ந்த பிறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களோட ஃபியூச்சர் ட்ரீம் என்ன? போலீஸ் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை? தப்பு செய்யறவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி, நம்ம ஷெர்வின் குட்டி பெரிய பையன் ஆன பிறமா போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உங்களுடைய நண்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நம்ம பண்பலை 101 இன்று முற்பகல் 11:30 ஏக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் இருக்கு. இந்த நேரலையில பேருந்து பயணங்களில் அதீத சத்தங்கள், சந்தோஷமா சங்கடமா, இந்த நேரம் கூட நீங்க வந்து பேருந்துல பயணம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல வந்து அதிக சத்தத்துல யாராவது பாட்டு வச்சு கேட்கறாங்களா, ரீல்ஸ் பாக்குறாங்களா, அது உங்களை இரிட்டேட் பண்ணுதா, இல்ல வந்து இல்ல எங்களுக்கு இது ஓகே தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசலாங்க. கால் பண்ண வேண்டிய எஃப்எம் நம்பர் சொல்றோம், 2602240 மற்றும் 1-2972722. முன்னிப்பனாக 0462 சேர்த்து டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257039. இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டேட் குமரி FM 101. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில்

0: கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின்போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5 கோடியே 13 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிரா மாநில நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000ஆக அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப திருவிழாவில் பேசிய அவர், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் நிதி அதிகாரம் அளித்தலில் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததன் விளைவாக விண்வெளித்துறையில் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகுன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 ஆண்டுக்குள் 250 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது 14 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின்

0: பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டே அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 அன்று வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் மூன்றாவது வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வு எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோரிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை மணி 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போ காலை மணி 7:25.
2: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேச மழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலின் 101.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம். சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.

0: திருநெல்வேலி
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: சேவை செய்திகள். சித்தன்தோப்பு புனித அலங்கார அன்னை ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, புகழ் மாலை, 6:30 திருப்பலி, நாளை காலை 8 மணிக்கு திருப்பலி. மாத்திரவிளை புனித ஆரோபண அன்னை ஆலய குடும்ப விழாவில் இன்று மாலை 5:45 ஜெபமாலை, புகழ் மாலை, 6:30 திருப்பலி, நாளை காலை 8:30 திருப்பலி. கன்னியாகுமரி கம்பன் கழக 18வது கூட்டம், நாகர்கோவில் கோட்டாறு ராஜகோகிலா தமிழரங்கில் நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ளது.

பொது விநியோக திட்ட செயல்பாட்டில் காணப்படும் குறைபாடுகளை களைவதற்கும் மக்களின் குறைபாடுகளை கேட்டு உடனுக்குடன் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கும் சிறப்பு மக்கள் குறைதீர் முகாம் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்ட வழங்கல் அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், இறந்த குடும்ப தலைவர்களின் பெயர் மற்றும் புகைப்படம் மாற்றம் செய்தல், PHS அட்டையில் பெண் குடும்ப தலைவர் புகைப்படம் மாற்றம் செய்தல் மற்றும் நகல் குடும்ப அட்டை கோரும் மனுக்கள், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தலுக்கான கோரிக்கை மனுக்கள் பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்த புகார்களும் பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மக்கள் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். குழுத்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையில் 101வது வாவுபலி பொருட்காட்சி இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தினமும் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த பொருட்காட்சியில் விவசாய விளைபொருட்கள் கண்காட்சி, கைவினை கண்காட்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. பொருட்காட்சியில் வருகிற 12ஆம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்கள் நினைவாக பலிகர்மம் செலுத்தும் நிகழ்ச்சி குழுத்துறை தாமிரபரணி ஆற்றில் நடைபெற இருக்கிறது.

0: எங்கேயுமே போதுமென்றும் இது உங்களுடன் நண்பன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் இப்போ காலை மணி 7:30. சிரிக்க சிந்திக்க இது உங்களுக்காக.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
0: காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
2: காலை வணக்கம் வார் மந்திரியாரே. நம்மை தேடி சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், பார்த்தீரா?
0: சிறப்பு விருந்தினர்கள் வருவதாக தாங்கள் கூறவே இல்லையே. கூறியிருந்தால் ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்திருக்கலாமே மன்னா.
2: வேறு எந்த முன்னேற்பாடுகளும் இவர்களுக்கு தேவையில்லை. இருக்க இடம் மட்டும் கொடுத்தால் போதும்.
0: இடம் மட்டும் போதுமா? புரியவில்லையே. அப்படி யார் வந்திருக்கிறார்கள் மன்னா?
2: பாரதியும் பாரதிதாசன், ஷெல்லியும் பைரனும்.
0: என்ன, இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களா? அதற்கு வாய்ப்பில்லையே.
2: இங்கே பாரும். இப்போது புரிகிறதா
0: மன்னா? இது
2: புத்தகங்கள்.
0: ஓ, புத்தகங்களை தான் அப்படி கூறினீர்களா? ஒரு நிமிடம் நானும் மன்னருக்கு தான் ஏதோ ஆகிவிட்டதோ, ஏதோ பிதற்றுகிறார் என்று நினைத்தேன்.
2: என்ன மனப்பு அங்கே?
0: அது வேறொன்றுமில்லை மன்னா. நாம் குருகுலத்தில் படிக்கும் போது கூட தாங்கள் புத்தகங்கள் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லையே. இப்போது ஏன் திடீரென்று புத்தகங்களின் மேல் இவ்வளவு பாசம் பொங்கி வழிகிறது என்று யோசித்தேன்.
2: நீர் யோசித்தது, யூகித்தது எல்லாம் சரிதான். இந்த புத்தகங்களை நான் வாங்கவில்லை, எனது நண்பன் எனக்கு பரிசளித்திருக்கிறான்.
0: ஓஹோ,
2: இந்த புத்தகத்தை பார்ப்போம். என்ன ஒரு வாசனை! இந்த புத்தகத்தின் வாசனை வேறு மாதிரி இருக்கிறது
0: மன்னா. புத்தகத்தில் அட்டை

0: காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அட்டையை மாற்றி பார்த்தால் தெரிந்து விட போகிறது.
1: இது பழைய புத்தகம். பழைய புத்தகத்திற்கு அட்டையை போட்டு தந்திருக்கிறார்கள். மந்திரியாரி, எனக்கு ஒரு சந்தேகம். எல்லா உணவுகளுக்கும் பூக்களுக்கும் அதனதன் வாசனை இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியெனில் புத்தகங்களுக்கும் ஒரே வாசனை தானே இருக்க வேண்டும்? அது எப்படி? புதிய புத்தகத்திற்கு ஒரு விதமான வாசனை, பழைய புத்தகத்திற்கு வேறு மாதிரி வாசனை வருகிறது. என்ன காரணம்?
0: மன்னா, நூலகம் அல்லது பயன்படுத்தப்பட்ட புத்தகங்களை விற்கும் கடைக்குள் நுழைவதை கற்பனை செய்து பாருங்கள். புதிதாக அரைத்த காஃபியின் கசப்புடன் வெண்ணிலாவின் இனிமையான வாசனையை நீங்கள் உடனடியாக நினைவில் கொள்வீர்கள்.
1: ஆம், உண்மைதான். கிட்டத்தட்ட இதே வாசனை தான் நான் அனுபவித்திருக்கிறேன். புதிய புத்தகங்களில் இருந்து வரும் வாசனை நல்ல ரசனையாக இருக்கும்.
0: இந்த வாசனை உலக அளவில் கவர்ச்சிகரமானதாக கருதப்படும் இந்த புதிய புத்தக வாசனையை போலல்லாமல் சிலருக்கு இந்த பழைய புத்தகத்தின் வாசனை குமட்டலை ஏற்படுத்தும். ஆனால் கணிசமான எண்ணிக்கையிலான வாசகர்கள் கூட உண்மையில் இப்போது இதற்கு அடிமையாகிவிட்டனர்.
1: அது என்னவோ உண்மைதான் மந்திரியாரி. வர வர நானும் இந்த வாசனைக்கு அடிமையாகிவிட்டேன். ஆனால் இந்த பழைய புத்தகத்தில் இருந்து வாசனை வர என்ன காரணம்?
0: பழைய புத்தக வாசனைக்கு அதிகாரப்பூர்வமாக பெயர் இருப்பது தங்களுக்கு தெரியுமா?
1: என்ன மந்திரியாரி, இதற்கெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள்?
0: ஆம் மன்னா, பிப்ளியோஸ்மியா என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இது காகிதத்திற்குள் இருக்கக்கூடிய பசை, மை போன்ற சேர்மானங்களின் வேதியியல் முறிவால் ஏற்படுகிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், புத்தகம் மெதுவாக எப்படி இறந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் வாசனையால் நுகர்கிறோம் என்று சொல்லலாம். புத்தகங்கள் இருக்கக்கூடிய கரிம பொருட்கள் நீண்ட காலத்திற்கு வெளிச்சம் மற்றும் நீர் மற்றும் வெப்பத்திற்கு ஆளான பிறகு ஆவியாக போகக்கூடிய கரிம சேர்மங்களை வெளியிடுகின்றன என்று ஆராய்ச்சி காட்டுகிறது. பாதாம் மற்றும் வெண்ணிலாவை கொண்ட பழைய புத்தக வாசனைகளின் தட்டுக்கு இந்த சேர்மங்கள் காரணமாகின்றன. இதில் மிக முக்கியமானவை என்று கூற வேண்டும் என்றால், இனிப்பு நறுமணங்களை உருவாக்கும் டோலு என்னும் பாதாம் மற்றும் காஃபி மேலோட்டங்களை உருவாக்கும் பெர்பரல் மற்றும் வெண்ணிலின் என்ற ரசாயனங்களும் தான்.
1: ஓஹோ, புத்தக வாசனைக்கு பின்னால் இப்படியும் ஒரு அறிவியல் இருக்கிறதா? அந்த வாசனை தெரியாமல் இருக்கதான் அந்த பழைய புத்தகங்களுக்கு எனது நண்பன் பிரவுன் கலர் அட்டை போட்டு தந்திருக்கிறார். அவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். மந்திரியாரி, இந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து
0: படிப்பதற்காக தங்கள் மேஜை மீது அடுக்க வைக்க வேண்டும். அப்படித்தானே மன்னா?
1: இல்லவே இல்லை. இந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அழகாக நூலகத்தில் அடுக்கி வைக்க வேண்டும். எல்லாம் பார்ப்பதற்கு, நான் படிப்பதற்கு அல்ல. நூலகத்திற்கு வருபவர்கள் இந்த 73rd எலிகேசி மன்னர் புத்தக பிரியர் என்று என்னை பாராட்டி பேச வேண்டும். அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் சரிவர அடுக்கி வைக்க வேண்டும். நான் பின்னால் வருகிறேன், நீர் முன்னே செல்லும்.
0: குருகுலத்திலும் மன்னரின் பாட புத்தகங்களை சுமந்தோம். இப்போதும் மன்னர் படிக்கும் புத்தகங்களை படிக்காத புத்தகங்களை சுமக்கிறோம். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய இந்த மன்னரிடம் வந்து வசமாக மாட்டிக்கொண்டேனே. இன்றைய குறுஞ்செய்தி.

0: சிறப்பான சுறுசுறுப்பான சனிக்கிழமை காலை நேரத்துல குதூகலமா கொண்டாட்டமா ஆரம்பமாகிறது குமரி பண்பலை நூற்றொன்றின் தென் குமரி தேனலை. இது நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசையலை. ஹாய் நாகர்கோவில் கேக்கே மக்களை மற்றும் உலகம் எங்கும் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும்
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லி உங்க கூட இணைவது ஆர்ஜே ஜிலிஜு. ஆமாங்க, சூப்பர் ஹிட் பாடல்களையும் நம்ம நிகழ்ச்சியில தெரிக்க விட போறோம். செகண்ட் சாட்டர்டே அப்படிங்கறது நிறைய பேருக்கு லீவு தானே, அதனால கொஞ்சம் லேட்டா எழுந்திருப்போமே அப்படின்னு சோம்பல் பட்டி இப்பதான் எழுந்திருச்சுப்பீங்க. கொஞ்சம் மழை வேற பெய்யுது, நச நசன்னு இருக்கும் போது குளிரா இருக்குன்னு போறோம் எழுத்து போத்தி அப்படி தூங்கிட்டு இருப்பீங்க. உங்களை சுறுசுறுப்பாக்குறதுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கேங்க. அதுவும் எப்படி பவர் பேக்டு எனர்ஜி சாங், கேட்ட உடனே எழுந்திரிச்சு சுறுசுறுப்பா உங்க வேலைகளை செய்ய போக போக போறீங்க. வேட்டின் படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அனிருத் ரவிச்சந்தரோட சித்தார்த் பாசு பாடியிருக்கும் படப்பாடல் அது ஹண்டர் வண்டார் அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி 101.1, இது தென்குமரி தேரலை.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு,
4: நாகர்கோவில். ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
6: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
6: செல்
8: 7305365016.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்குட்பட்டது.
9: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: உங்க வீட்டு கிளாக்ல நீங்க கையில கட்டிருக்கிற வாட்ச்ல, கையில வச்சிருக்கிற மொபைல்ல டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் இப்போ காலை மணி 7:41. குமரி பண்பலை 100 தென் குமரி தேனலை. இது பொது அறிவு கேள்விக்கான நேரங்க. எனக்கு என்ன பொது அறிவு கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க முழக்கத்தை வழங்கியவர் யார்? மீண்டும் ஒரு முறை கூட கேள்வியை சொல்றோம், நல்லா கேட்டுக்கோங்க. செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க முழக்கத்தை

தை வழங்கியவர் யார்? இதுக்கான பதில நீங்க யோசிச்சுட்டே இருங்க. யோசிச்சுட்டே இருங்க, அதுக்குள்ள உங்களுக்காக ஒரு சாங் வருது, கேட்டுட்டு வந்துடலாம். விக்னேஸ்வரன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், இசையில் தீப்தி சுரேஷ், அனிருத் சேர்ந்து பாடியிருக்கும் தேவாரா பட பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்டே டியூன், குமரி 101. இது தென் குமரி தேனலை.

0: என்னடி எங்க வரணும்
1: அக்கா?
0: திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
1: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
0: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: காட்டில் வீட்டில், ரோட்டில், வீட்டில், அங்கே எங்கே நீங்கள் எங்கே நின்னாலும் இப்போ டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:46. கேட்டுக்கிட்டே இருக்கிறது இது தென்குமரி தேனலை குமரி பண்பலை 101.1. இது குமரி மண்ணின் மூச்சு. ஊரெல்லாம் இதை பற்றி தாங்க பேச்சு. ஒரு பொது அறிவு கேள்வி அது கேட்டிருந்தோம், அதுக்கான பதிலை இப்ப தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி அப்படிங்கிற ஞாபகப்படுத்திடலாம். செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க முழக்கத்தை வழங்கியவர் யார்? இதற்கான பதில் மகாத்மா காந்தியடிகள். 1942 இதே மாதிரி ஒரு August 8 சுதந்திர போராட்டத்தின் கடைசி போராட்டமான வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மும்பை குவாலியா டேங்க் மைதானத்துல இந்தியாவின் விடுதலைக்காக மக்கள் கடைசி வர போராடணும் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்காக மகாத்மா காந்தியடிகள் செய் அல்லது செத்துமாடி, ஆங்கிலத்துல டூ ஆர் டை, ஹிந்தியில கரோ யா மரோ அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க முழக்கத்தை வந்து வழங்கினாராம் அப்படிங்கிற

0: விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்ல, இந்த முழக்கம் மக்களிடையே பெரிய எழுச்சியையும் ஏற்படுத்தியது. மீண்டும் இன்றைய பொது அறிவு கேள்வியின் பதிலும் ஒருமுறை கூட, செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க முழக்கத்தை வழங்கியவர் யார்? இதற்கான பதில் மகாத்மா காந்தியடிகள். சரி, இனி இன்றைய நாளின் முக்கியத்துவம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன் வித் குமர் எஃப்எம் 101.
1: தேதியும் செய்தியும்
2: இன்று ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி.
1: இந்திய மருத்துவ அறிஞர் உலிமிரி ராமலிங்க சுவாமி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆயிரத்து 1921 இதே நாளில் பிறந்த இவர், ஊட்டச்சத்து இயலில் இவர் செய்த முன்னோடி ஆய்வுகளின் காரணமாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தேசிய அறிவியல் கழகம், லண்டன் அரசு கழகம் ஆகிய அமைப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்டார்.
1: புதுடில்லியில் உள்ள அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் இயக்குநராகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ள இவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது.
2: இந்திய வணிகத்துறை பேராசிரியர் கோயம்புத்தூர் கிருஷ்ணராவ் பிரகலாத் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: சி கே பிரகலாத் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இவர் 1941 இதே நாளில் பிறந்தவராவார்.
2: உலகின் பல முன்னணி நிறுவனங்களில் மேலாண்மை குறித்த அறிவுரைக்காக நாடப்படும் புகழ்பெற்ற பேராசிரியரான இவரது ஆய்வுகள் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி மற்றும் பெரிய விரிவான பன்னாட்டு நிறுவனங்களில் உயர்மட்ட மேலாளர்களின் பங்கு போன்றவற்றில் இருந்தது.
1: இவர் பிரவாசி பாரதிய சம்மான் விருது, பத்மபூஷன் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார்.
2: விண்ணில் நடந்த முதலாவது பெண் என்ற பெருமையை பெற்ற ரஷ்யாவின் விண்வெளி வீராங்கனை சிவத்லானா சவிட்ஸ்கயா அவர்கள் 1948 இதே நாளில் பிறந்தார்.
1: இவர் விண்வெளி நிலையத்திற்கு வெளியே 3 மணி நேரம் 35 நிமிடங்கள் நின்றிருந்தார்.
2: தமிழகத்தைச் சேர்ந்த புதின சிறுகதை எழுத்தாளரும் கரிசல் மண் சார்ந்த வேளாண் மக்களின் வாழ்க்கையை பதிவு செய்யும் படைப்பாளிகளில் முக்கியமானவருமான எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் 1953 இதே நாளில் பிறந்தார்.
1: 13 நூல்களை எழுதியுள்ள இவர் இலக்கிய சிந்தனைக்கான விருது, தமிழ் வளர்ச்சித்துறை விருது, சாகித்ய அகாடமி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார்.
2: சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் அவர்கள் 1981 இதே நாளில் பிறந்தார்.
1: கிராண்ட்ஸ்லாம் எனப்படும் பெருவெற்றி தொடர் பட்டங்களை 20 முறை வென்றுள்ள இவர் மொத்தம் 302 வாரங்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்தவராகவும் தொடர்ச்சியாக 237 வாரங்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்றிருந்தமையும் இவரது முக்கிய சாதனைகளுள் ஒன்றாகும்.
2: நம் நாட்டின் பெருமைமிகு அரசர்களில் ஒருவரும், விஜயநகர பேரரசரின் பேரரசர்களிலே மிகவும் புகழ் பெற்றவருமான அரசர் கிருஷ்ணதேவராயன் அவர்கள் 1509 இதே நாளில் சித்தூரில் முடிசூட்டிக் கொண்டார்.
1: ஆண்டு இதே நாளில் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் மிமியோகிராப் என்ற பதிவு செய்யும் இயந்திரத்தை கண்டறிந்தார்.
2: ஆயிரத்து 1908 இதே நாளில் வில்பர் ரைட் தனது முதலாவது வான் பயணத்தை பிரான்சில் லெமான்ஸ் என்ற இடத்தில் மேற்கொண்டார். இதுவே ரைட் சகோதரர்களில் முதலாவது வான் பயணமாகும்.
1: 1929 இதே நாளில் கிராஃப் செப்பலின் என்ற ஜெர்மானிய போர்க்கப்பல் உலகை சுற்றும் தனது முதல் பயணத்தை துவங்கியது.
2: 1942 இதே நாளில் மும்பையில் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது. இம்மாநாட்டில் பேசிய மகாத்மா காந்தி அவர்கள் செய் அல்லது செத்துமடி என்று வெள்ளையர்களுக்கு எதிரே முழங்கினார்.
1: தமிழகத்தைச் சேர்ந்த கர்நாடக இசைக்கலைஞர் உமையாள்புரம் சுவாமிநாத ஐயர் அவர்கள் 1946 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஆஸ்தான வித்வானான இவர் சங்கீத கலாநிதி விருதினையும் பெற்றுள்ளார்.
1: தேதியும் செய்தியும் உலகத்தரம்.

0: வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.
2: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்

0: சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
3: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
4: வேகம் 100 மேல போனா 108 பின்னால வருங்க. ஸோ கவனமா மித வேகத்துல போகலாமே. கார், பஸ், ஆட்டோ, சைக்கிள், ட்ரெயின், நீங்க எதுல டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:53. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுகிட்டே இருக்கிறது தென்குமரி தேனலை. நிறைய பேர் வந்து பஸ்ல வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிற நேரம், வீட்டில் பரபரப்பா இருந்தோமே, பஸ்ல போகும்போதாவது குட்டியா ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரம், உங்க சீட்டுக்கு முன் சீட்ல இருக்கிறவர் வந்து பாக்குற ரீல்ஸ்லோட சவுண்டு, பக்கத்துல சப்தமா போன் பேசுற சவுண்டு, பின்னால இருந்து பாட்டு கேட்கிற சவுண்டு, இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்ச நேரம் நிம்மதியா டிராவல் பண்ண விடுறாங்களாப்பா அப்படின்னு நினைக்கிறவளா நீங்க? இல்ல இல்ல, சவுண்டு கொஞ்சம் கேட்டதாங்க கொஞ்சம் வந்து பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த நிகழ்ச்சி உங்களுக்கானது. இன்று முற்பகல் 11:00 ஏக்ஸுரை தொடர்ந்து வரும் குமரி பண்பலையுடன் லைவ் ஷோல பேருந்து பயணங்களில் அதீத சப்தங்கள், சந்தோஷமா சங்கடமா அப்படிங்கிற டாபிக் உங்களுக்காக காத்திருக்குங்க. இது மட்டும் இல்ல, சவாலி சமாளி கேம் ஷோ காலை 10:02 உங்களுக்காக காத்திருக்கு. இரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்கலாம். இரவு 8:05 நம்ம செல்ல குட்டி சுட்டிஸ்கான பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியும் இருக்கு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர் சொல்றோம், நோட் பண்ணி வச்சுட்டு மறக்காம பங்கேற்று பேசுங்க. 2602240 மற்றும் 1-2107-7222 முன்னிணைப்பனா 0-4-6-5-2 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பரும் இருக்கு, 8903-25-70-3-9. இப்போ உங்களுக்காக விஷ்ணு இடவன் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தர், இசையில அனிருத்தோட யோகி பாடியிருக்கும் செம வைபான சாங் விடாமுயற்சி படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்டே டியூன் வித் குமரி 101, இது தென்குமரி தேனலை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா அஸ்பிரிலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சீப்பாக்கணி

0: அணியையும் வென்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.

0: இல்லை டீ குடிச்சிட்டு இருந்தாலும், பஸ் ஸ்டாப்பில் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும், ஹோட்டலில் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாலும், இப்போ டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை மணி 8:03. குமரி பண்பலை 120 கேட்டுக்கொண்டிருப்பது தென் குமரி தேனலை. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில். குமரி பண்பலை 120, இது குமரி மணியின் மூச்சு. ஊரெல்லாம் இதை பற்றி தாங்க பேச்சு. நீங்கள் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா, இப்போ நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம் வருது, கேட்டுட்டு கிளம்புங்க. நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய், கத்திரிக்காய் சாதரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி 28 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 120 ரூபாய், சீனி அவரைக்காய் 48 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 60, இஞ்சி 1 கிலோ 220, உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 55, பல்லாரி 1 கிலோ 42, கேரட் 40, முட்டைக்கோஸ் 55, வாழைக்காய் 10 எண்ணம் 65, முருங்கைக்காய் 10 எண்ணம் 40, சின்ன வெங்காயம் 80, பூசணி 20, தடியங்காய் 25, மரவள்ளி 40, புளி 1 கிலோ 140, புடலை 45, பீன்ஸ் 1 கிலோ 120, சௌசௌ 45, தட்டைப்பயிரும் 45, நாடன் மாங்காய் 60, பீட்ரூட்டும் 60, முள்ளங்கி 50, எலுமிச்சை 1 கிலோ 100 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃப்ளவர் 58, தேங்காய் குடுமையுடன் 63, குடுமில்லாத தேங்காய் 65, வாழையிலை ஒரு பூட்டு 15, மல்லிக்கீரை 55, புதினா 105, பால் சேம்பு 90, வழுதலங்காய் 60, கோவக்காய் 58, சுரக்காய் 25, காராமணி 48, ஒட்டுமாங்காய் 40, நோல்கோல் 15, பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்றைய நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்கள் திருப்பசாரம் 3 நெல் ரகத்தில் இன்றைய குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய், உள்ளூர் சந்தையில் விலை 1,900 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகள் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி, பேச்சிப்பாறை அணையில் 30.50 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 63.25 அடியாகவும், சிற்றாறு ஒன்றில் 11.58 அடியாகவும், சிற்றாறு இரண்டில் 11.67 அடியாகவும், பொய்கை அணையில் 15.40 அடியாகவும், மாம்பழத்துறையாறு அணையில் 37.57 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது. இனி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் வருதுங்க, அதுக்கப்புறமா நம்ம பாடல் கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101, இது தென் குமரி தேனலை.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
6: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358 7373 58.
2: You know what? Guess who's back? We back, baby.

படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் ஹிப்ஹாப் தமிழா எழுதிய வரிகளோட ரெண்டு பேருமே சேர்ந்து பாடிய பாட்டல் ஒன்று கேட்டீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் லைவ் ஷோஸ் இருக்குது அப்படிங்கிற மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்திடலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து தென் குமரி தேனலை. இன்னைக்கு காலையில் 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ இருக்குங்க. அது மட்டும் இல்லை, முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையோட நிரலில் பேருந்து பயணங்களில் அதீத சத்தங்கள் சந்தோஷமா சங்கடமா அப்படின்னு ஒரு டாபிக் உங்களுக்காக காத்திருக்கு. அதில் 8:00

5க்கு நம்ம செல்ல குட்டீஸ்க்கான பட்டாம்பூச்சிகள் நேரலை இருக்கு. இரவு 9:15க்கு உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட பாடல் கேட்கறதுக்காக பவனி வரும் குமரின்லா நேரலை நிகழ்ச்சியும் இருக்குது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பங்கேற்று பேசணும், கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம எஃப்எம் நம்பர்ஸை சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 260240 மற்றும் ஒருன் 290722 முன்னிணைப்பனாக 0462 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257039

கேட்ட அயன் பட பாடலோடு தென்குமரி தேனல் நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சுங்க. இன்றைய நாளின் பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து. ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் இப்போ காலை மணி 8:30. எங்கேயுமே போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்.
5: இருக்கிற குழப்பத்தில் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னார் என்னுடைய நண்பர். ஏதோ இது வரைக்கும் அது பிடிக்காத மாதிரி. மனசில் குழப்பம் இல்லாத மனுஷன் யார்? என் மனசில் குழப்பமே இல்லை, நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க, அது அவருக்கே அவரை பற்றி தெரியாமல் சொல்கிற ஒரு வார்த்தை. இப்போ உங்கள் மனசில் குழப்பம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இது ஒரு பெரியவர் சொன்ன வழி. அது என்ன தெரியுமா? யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு தனி அறைக்குள்ளே நுழைஞ்சி பூட்டிக்குங்க. ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு விட்ருங்க. உங்கள் மனசில் வர்றதை கொஞ்சம் கூட மறைக்காமல் சத்தம் போட்டு சொல்லுங்கள். என்னென்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லி முடணும். கொஞ்சம் கூட மறைக்கக்கூடாது. அடுத்தவங்க காதில் விழுந்துருமேலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு சொல்லி முடணும். அதில் அர்த்தம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரீயாக பேசுங்க, சத்தம் போடுங்க. ஒரு கால் மணி நேரம் கழித்து நீங்கள் பேசுனதையெல்லாம் போட்டு கேளுங்க. அது எப்படி இருக்கும்னா, பைத்தியம் பிடிச்ச ஒருத்தரோட பேச்சை நீங்கள் கேட்குறது மாதிரியே தோணும். உங்களுக்குள்ளே எவ்வளவு குழப்பம் உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்குங்கிறது அப்புறம் தான் புரியும்.

0: எவ்வளவு அபத்தமான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குங்கிறது தெரியும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத துண்டுகள் நம்ம மனசுக்குள்ளே மிதக்கிறதும் விளங்கும். இது வந்து உண்மை, நீங்கள் வேணும்னா நியாயமாக சோதனை பண்ணி பாருங்கள். இப்போ சொன்னது உண்மைன்னு புரியும். இதுக்கு அர்த்தம் என்ன? பைத்தியக்கார விடுதியில் இருக்கிறவனுக்கு 100% பைத்தியம் பிடிச்சிருக்குது, நமக்கு அந்த அளவுக்கு போகலை அவ்வளவுதான். ஆனாலும் நம்ம நிலை வெளியில் தெரியறதில்ல. வெளியில் நாம் சரியான மனநிலையில் இருக்கிறதாக தெரிகிறோம், பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். மற்றவங்கக்கிட்ட நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனையுமா பேசிவிட்றோம்? மற்றவங்கக்கிட்ட இருந்து நாம் நிறைய மறைச்சி விட்றோம். நினைக்கிறது பூரா தினமும் பேசி விட்றதில்ல யாருக்கிட்டேயும். இதுக்காக நாம் தினமும் காலையிலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் சந்திக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகமூடி மாறிக்கிட்டே இருக்குது. ஒரே மாதிரி எல்லாத்தையும் பேசுகிறதில்ல. இதில் நாம் மற்றவங்கள மட்டும் ஏமாத்துறதில்ல, நம்மளையும் நாமே ஏமாற்றிக்கிறோம். ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகத்தை மாற்றிக்கிட்டு பொய் முகத்தோடு காட்சி அளிக்கிறோம் அப்படிங்கிறத நாமளே கவனிக்கிறதில்ல. அதனால் நம்ம உண்மையான முகம் எதுங்கிறது நமக்கே புரியாமல் போயிடுது. நம்முடைய பொய்களை நாமளும் நம்பிக்கிட்டு மற்றவங்களையும் நம்ப வைக்கிற காரியத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிற கருத்துக்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். மனசிலிருந்து குழப்பங்களை நீக்கிறது எப்படி, நிதான நிலை அடையிறது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பெரியவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பைத்தியக்காரன் என்ன நினைக்கிறான்? மற்றவங்கள பைத்தியம்னு நினைக்கிறான். தனக்கு பைத்தியம்ங்கிறது அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டுதுன்னா அதை அவன் உணர ஆரம்பிச்சுட்டாவே அவன் நிதான புத்தி அடையிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிடலாம். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நாம் நிதானம் தவறிய நிலையில் இருக்கிறத முதல்ல ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிட்டு அதை நல்லா உணர்ந்துட்டால் போதும், நிதான நிலைக்கு நாம் முன்னேறிடலாம். நமக்கு ஏற்படுற விளைவுகளுக்கு நாம் தான் பொறுப்புங்கிறத மனசில் இருத்திக்கணும். நமக்குள்ளே ஒரு சரியான மையத்தை ஏற்படுத்தி அதில் நமக்கு நாமே எஜமானனாக உட்காந்துக்கணும். சரியான திசையில் நம்மளை நாமே கொண்டுகிட்டு போகணும். இந்த வேலையில் நாம் தீவிரமாக ஈடுபட்டால் அதுக்கப்புறம் நாம் பொய் முகத்தோடு அலைய வேண்டிய அவசியமில்லை. உண்மை முகத்தோடு நிதான வழியில் பேரானந்தம் அடையலாம், சிரித்து வாழலாம். இப்படிலாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம லெவலில் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு முன்னேறலாம். நமக்கு தெரிஞ்ச முகம்லாம் வேறு மாதிரி. ஒரு ஆள் கேட்டான் இன்னொருத்தங்கிட்ட, ஏன் சார் இந்த உலகத்தில் ஒரே மாதிரி முகத்தோடு 9 பேர் வரைக்கும் இருக்கிறதாக சொல்கிறாங்களே, அது சாத்தியந்தானான்னா. சாத்தியந்தான், ஏன் இப்படி கேட்குறேன்னா அவன். அதுக்கு இல்லை, போன மாதம் உங்ககிட்ட நான் வாங்கியிருந்த 1000 ரூபாயை நேற்று ஒன்றை மாதிரியே ஒருத்தன் வந்து திருப்பி வாங்கிட்டு போட்டான், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு நானா இவன். இப்படி முகங்கள் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும். அப்படி பேசினா அதாவது உள்ளத்தில் ஒளி உண்டாகும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிற உண்மை. அதனால் நாம் வந்து இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் பழகும் பொழுது நம்முடைய உண்மையான முகம் எது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் வாழ்க்கையில் குழப்பம் இல்லை.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 முத்து முத்தா 3 விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கேளுங்களேன்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
4: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை பண்டி. பண்டி அப்படின்னா வயிறு அப்படின்னு அர்த்தம். இதற்கான ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம்.
5: ஔவையார் இயற்றிய கொன்றை வேந்தன் நூல்ல வரும் புகழ்பெற்ற பாடல் அடி ஒண்ணு இருக்கு, உண்டி சுருங்குதல் பண்டிற்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வயிற்றுக்கு அளவோடு உணவு உண்பது நோயின்றி வாழ வழிவகுக்கும், அளவுக்கு மிஞ்சிய உணவு உடலுக்கு நோய் தந்து அழகையும் கெடுக்கும். இதுதான் இந்த பாடல் வரிக்கான அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.

0: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் மக்வம்ப், MUGWUMP. மக்வம்ப், மக்வம்ப் அப்படின்னா சுய சிந்தனையாளர், அதாவது இண்டிபெண்டன்ட் மைண்டட் பர்சன், அவங்களதான் நாம மக்வம்ப் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம்.
1: இந்த வேர்டை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He is a stubborn mugwump அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் ஒரு பிடிவாதக்காரன் அல்லது பிடிவாதமாக தன் கருத்திலேயே நிற்கும் ஒருவன் அப்படின்னு அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஒரு ஸ்வீட்டான இனிப்பான ஒரு பானத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அந்த பானத்துக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து நேச்சுரலா வந்தது, ஆர்டிபிஷியல் ட்ரிங்க் கிடையாது. அது என்ன நேச்சுரல் ட்ரிங்க் அது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, அடிக்கிற வெயிலுக்கு நாம அப்படியே ரோட்ல போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வழியில இளநி கடை இருக்கும். பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம நின்னு ரெண்டு இளநி வாங்கி குடிச்சிட்டு தான் கிளம்புவோம். அந்த இளநிக்குள்ள அந்த தண்ணி எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதோ இன்னைக்கு அதுக்கான விளக்கத்தை நாம தெரிஞ்சுக்கலாம்.
0: முதல்ல அதாவது இளநி எப்படி உருவாகுதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். தென்னை மரம் பூக்கும் பருவத்தை எட்டுறப்ப அதன் மட்டைகளுக்கு இடையே பாலை என்ற அமைப்பு உருவாகும். பாலை வெடித்து விரியறப்ப அதுல நூற்றுக்கணக்கான சிறிய ஆண் பூக்களும் மிக குறைஞ்ச எண்ணிக்கையில பெரிய உருண்டையான பெண் பூக்களும் இருக்கும். காற்று மூலமாகவோ இல்ல தேனீக்கள் வண்டுகள் மூலமாகவோ மகரந்த சேர்க்கை நடைபெற்று பெண் பூக்கள் மெதுவா அளவுல பெரிதாகி சிறிய குறும்பையா மாறுது. இந்த குறும்பையே நாளடைவுல வளர்ந்து தேங்காயா மாறுது.
1: சரி, இப்போ அந்த தேங்காய்க்குள்ள தண்ணி எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தென்னை மரத்துக்கு பொதுவா அதிக அளவுல தண்ணி தேவைப்படுமா? இதனுடைய ஆழமான மற்றும் பரவலான வேர் மண்டலம் மண்ணில் இருக்கக்கூடிய நீரையும் அதுல கரைஞ்சிருக்கக்கூடிய தாது உப்புகளையும் அதிக அளவுல உறிஞ்சும். அப்படி வேர் உறிஞ்சிருக்கிற நீர் மரத்தினுடைய தண்டு பகுதி வழியா புவி ஈர்ப்பு விசைக்கு எதிரா 40 முதல் 50 அடிகள் வரை மேல ஏறி மரத்தினுடைய உச்சியில இருக்கிற காய்களை போய் சேருது.
0: அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் வளரும் இளநீர் காயின் உடற்பகுதியில ஒரு பெரிய காலிடம், அதாவது ஒரு மரம் உறிஞ்சிய இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் மற்றும் தாது சத்துக்கள் இந்த சேமிப்பு இடத்துக்குள்ள வந்து சேரும். இந்த நீர் போன்ற திரவத்திற்கு லிக்விட் எண்டோஸ்பர்ம் அப்படின்னு பேரு. இந்த திரவம் தேங்காயின் உள்ள இருக்கும் சிறிய கரு, அதாவது எம்பிரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய கரு வளர்வதற்காக மரம் சேமிச்சு வைக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைஞ்ச ஒரு உணவு தான் இந்த தண்ணீர்.
1: இளநீர் உருவாகி சில நாட்கள் கழிச்சு அந்த தண்ணீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் இதெல்லாம் மெதுவா அப்படி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியாகி காயினுடைய உட்புற சுவர்ல படிய தொடங்கும். இததான் நாம இளநீர்ல இருக்கக்கூடிய வழுக்கை அப்படின்னு சொல்றோம். காய் வந்து முற்றி வளர தொடங்க தொடங்க அந்த தண்ணீருடைய பெரும்பாலான பகுதி வந்து ரொம்ப கெட்டியாகி தேங்காய் பருப்பா மாறிடுது.
0: இப்படிதான் நமக்கு இளநீர் கிடைக்குது. இன்னைக்கு நாம 3 விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 233066.
8: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக, உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம் காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
9: குமரி FM 101 இது KK எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹில்ஸ் குதூகலம் கொண்டாட்டம்.

பாரு.

கே எக்ஸ்பிரஸில் வந்தவை துரை சண்டைக்கோழி 2, மாஸ்டர் மற்றும் காஞ்சன பட பாடல்கள். குமரிஎஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாங்க. செய்தி சுருக்கத்துக்கு பிறகு பன்மொழி பாடல்கள் மற்றும் கான கைரளி உங்களுக்காக காத்திருக்கும். எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவே டிஜிட்டல் முறையில் விற்பனையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை நடத்த தவிக அரசு தயங்குவது ஏன் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். குடும்ப அட்டையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாயவிலைக் கடைகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நேரம் 9:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வணக்கம் அன்பு நேயர்களே. உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும், உடைந்த விதைகள்தான் செடியாய் முளைக்கும், உடைந்த நிலம்தான் உள்ளும் வயலாகும். அதனால் எப்போதாவது மனம் உடைந்து போனது போல் உணர்ந்தால் நம்புங்கள், கடவுள் உங்களை ஏதோ பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று. உங்கள் பயணத்தோடும் பணியோடும் இணைந்த இசையும் குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 உங்களுடன் இணைவது வேல் ஸ்ரீ வித்யா செந்தில்குமார். மலையாளத்தின் மென்மை, தெலுங்கின் துள்ளல், கன்னடத்தின் கம்பீரம், இந்தியின் இனிமை என எல்லைகளை தாண்டியும் இதயங்களை இணைக்கும் இசை பயணம் இது. பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களில் முதலில் இந்தி இசை உலகிலிருந்து அபிஜித் பட்டாச்சாரியா குரலில் ஆதிஸ்ரீ.

0: பரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: தள்ளுபடி
3: 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் வாங்கிட

0: மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
4: நேயர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பன்மொழி பாடல்கள், பன்மொழி பாடல்கள் என்னும் இந்த இசை பயணத்தில் அடுத்ததாக செல்லலாம் மலையாள இசை உலகிற்கு. கே ஜே ஜாய், கே ஜே ஏசுதாஸ், கே எஸ் சித்ரா குரல்களில் தாதா திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர் கே சின்னதுரை என்கோ ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பன்மொழி பாடல்கள். இப்போது நமது பன்மொழி இசை பயணம் நேராக இதயத்துடன் பேசும் இசை கொண்ட தெலுங்கு இசை உலகிற்குள் நுழைகிறது. கேட்கலாம் முராரி தெலுங்கு திரைப்பட பாடல். எஸ் பி சரண், ஹரிணி குரல்களில், மணி சர்மா இசையில்.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: பொறுக்காதே
6: தம்பி, நீ வாப்பா நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: இசை பாடும் குயிலின் ஈடில்லா கானமாய் இசைத்துக் கொண்டிருக்கின்றது குமரி பண்பலை 101. இசைக்கு மொழி இல்லை என்பதை மீண்டும் உணர பன்மொழி பாடல்களில் நிறைவாக கன்னட மொழி பாடல். மங்களே குரலில் காட்டேரா எனும் கன்னட திரைப்படத்திலிருந்து

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: இன்று காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ நேரலையில் கால் பண்ணுங்க, விளையாடுங்க, மாஸ் பண்ணுங்க. கால் பண்றதுக்கு 290-722 மற்றும் 260-240 என்ற தொலைபேசி எண்களில் 0462 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு அழைக்கலாம். மேலும் ஒரு எண் 89-03-25-703-9.

நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. இதில் பேருந்து பயணங்களில் அதீத சத்தங்கள் சந்தோஷமா சங்கடமா என்னும் கருப்பொருளில் நேயர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 290 722 260 240. முன்னிணைப்பு எண் 0465 2. மேலும் ஒரு எண் 89 03 25 703 9.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை நிச்சு ஒண்ணு.
1: நேரம் 9:30. எல்லா திசையிலும் வீசும் சுவாசமாய் நம் வாசல் சேரும் குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101. மலையாள கரையோரம் கவிபாடும் குருவி குமரி பண்பலையில் பண்பாடும் கான கைரளியாக கேட்கலாம். கேட்பதற்கு முன்
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.

நெஞ்சோடு சேர்ந்து வைக்கா ஒரு சௌஹ்தமெங்கிலும் ஒரு ஆயுசில் சம்பாதிக்கா எல்லாருக்கும் கழியணும். எத்திர திரக்கிலும் நம்ம கேட்க சமயம் கண்டெத்தின, நம்மோடு பரையன் சமயம் கண்டெத்தின, நம்மிலே தெட்டிகள் சுண்டி காணிக்க, ஷெரிகளுக்கொப்பம் கூட நிற்கிற, ஏது பிரதிசந்தியிலும் கூட நிற்கிற தன்னால் ஆகுன ஒரு சுகத்து, அங்கே ஒராளெங்கிலும் நம்ம ஜீவிதத்தில் உண்டெகில் அது ஒரு ஆஸ்வாசமான, அது ஒரு வலிய பாக்யமான. ஃப்ரெண்ட்ஸ் என்ற சித்திரத்தின் வேண்டி ஒரு ரம்யமான கானம்.

நேயர்களே, தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து உங்களுக்காக காத்திருக்கிறது சவாலே சமாளி கேம் ஷோ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எந்த நிபந்தனையும் இன்றி காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குமா என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவே டிஜிட்டல் முறையில் விற்பனையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். குடும்ப அட்டையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாய விலை கடைகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அஞ்சல் மெட்ரோண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: குட் ஈவினிங் கன்னியாகுமரி, இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
2: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:03.
1: மற்றும்
2: உலகம் எங்கும் நமது குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் நட்புகள் உறவுகளுக்கு சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். சவாலி சமாளி கேம் ஷோல உங்க கூட பேச விளையாட சைன் இன் பண்றோம்.
1: ஆர்ஜே டி ஜெபின் மிக்ஸ் லைன்,
2: ஆர்ஜே ஜி லிஜு. இந்த கேம் ஷோல நீங்க பங்கிட்டு பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர் முதல்ல சொல்லிடலாம். 2602240 மற்றும் 1901 07 22. முன்னே பண்ணா 0462 சேர்த்து நீங்க டால் பண்ணும். மொபைல் நம்பரும் இருக்கு, சொல்றோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8903257309.
1: மாதம் ஒரு முறை மட்டுமே கலந்து கொள்ள முடியும். எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு இது கடைபிடிக்கப்படுகிறது. அப்புறமா நீங்க கேம் ஷோல பேசும் போது ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல காது வச்சு எங்க கூட பேசணும். அப்பதான் நீங்க பேசுறது உலகத்துக்கே

0: தெளிவா அழகா கேட்கும். மூணாவது ரூல்ஸ் என்னன்னா, இந்த ரெண்டு ரூல்ஸையும் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணணும். திரும்ப வந்து என்ன ரூல்ஸ் திரும்ப சொல்லுங்க அப்படிங்கறத கேட்க கூடாது.
1: இல்ல, இன்னொரு சப் ரூல் கூட இருக்கு, உள்ள வந்து அந்த ரூல்ஸ் என்ன, இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. கேட்டீங்கன்னா அவுட் ஆயிருவீங்க. இரண்டாவது முறைக்கு மேல வந்து விடைங்கிற கேள்வி வந்து கேட்க கூடாது.
0: டைம் ரொம்ப முக்கியம் இல்ல, அதனால இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்படியே நம்ம கேம் ஷோட முதல் ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: முதல் ரவுண்ட் என்ன?
0: ஆமாங்க, திரும்ப திரும்ப பேசுறேன். இந்த ரவுண்ட்ல நீங்க திரும்ப திரும்ப பேசணும். ஆனா நாங்க சொல்ற சம் செட் ஆஃப் பொருட்கள்னா பெயர்கள், அததான் சொல்லிட்டே வரணும். ஒரு தடவை அந்த பெயர்லனா பொருள், மறு தடவை வரும்போது நீங்க ரிப்பீட் அப்படின்னு சொல்லணும். நீங்க அப்படி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படி போயிட்டீங்கன்னா நீங்க போகலாம் செகண்ட் ரவுண்ட்.
1: தனியே தன்னந்தனியே அப்படிங்கிற இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் நான்கு வார்த்தைகள் வந்து கொடுப்போம். அதுலேருந்து ஒரு வார்த்தை மட்டும் தனியாக இருக்கும். அது ஏன் தனிச்சிருக்கு, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் போகலாங்க தேர்ட்
2: ரவுண்ட்.
0: சங்கிலி பொங்கலி கதவை தோற நம்ம கேம் ஷோட அட்டகாசம் ரவுண்ட் இதுதாங்க, தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட். இதில் உங்களுக்காக 10 பாக்ஸஸ் வெயிட்டிங்கில் இருக்கும். அதில் வர டாஸ்கை நீங்கள் பாக்ஸை செலக்ட் பண்ணி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் நீங்கள் தான், மாஸ். அப்புறம் முக்கியமா அந்த பாக்ஸ் ஓபன் ஆகும் அப்படின்னா நீங்க ஜி பூம்பா அப்படிங்கிற மேஜிக்கல் வேற சொன்னாதான் பாக்ஸ் ஓபன் ஆகும். ஓகே, கேள்விகள் ரெடி? கேள்வி கேட்க நாங்க ரெடி, நீங்க ரெடியா? அப்போ வாங்க பாக்கலாம் விளையாடி. வணக்கம், இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாரு? இது சவாலி சமாளி. இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். யார் எங்க பேசுறீங்க?
1: சவாலி சமாளி.
0: வணக்கம்.
1: கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சாப்பிட்டீங்களா காலையில? வணக்கம். கொஞ்சம் கூட சத்தமா பேசலாமா? உங்க சவுண்ட் ரொம்ப லோவா இருக்குங்க.
0: சரி, ஓகே, யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க? சரி, ஓகே, உங்க இணைப்பு சரியா இல்ல, நம்ம அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், இது சவாலி சமாளி.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க?
3: வணக்கம், கிருஷ்ணமூர்த்தி கோட்டார்ல இருந்து பேசுறேன்.
0: கோட்டார்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா, முதல் ரவுண்ட் பேட்டர்ல பேர்லாமா?
3: பேர்லாமே.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஜம்மு காஷ்மீர்,
3: ஜம்மு காஷ்மீர்.
1: டெல்லி,
3: டெல்லி.
1: லடாக்,
3: லடாக்.
1: திரிபுரா,
3: திரிபுரா.
1: தெலுங்கானா,
3: தெலுங்கானா.
1: லடாக்,
3: ரிபீட்.
1: ஜார்க்கண்ட்,
3: ஜார்க்கண்ட்.
1: கேரளா,
3: கேரளா.
1: கேரளா,
3: ரிபீட்.
1: அப்படி போய் இப்படிக்கா வந்து சொல்லியாச்சு. சரி, பீகார்,
3: பீகார்.
1: டெல்லி,
3: ரிபீட்.
1: லடாக்,
3: ரிபீட்.
1: அவ்வளவுதாங்க, ஜெயிச்சிட்டீங்க. நீங்க போறீங்க செகண்ட் ரவுண்ட்.
0: ஓகே, செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு கேள்வி தான் உங்களுக்காக
1: வரப்போகுது.
0: வேலூர் கோட்டை, எஸ்டி ஜார்ஜ் கோட்டை, ராய்காட் கோட்டை, செஞ்சி கோட்டை. திரும்ப ஒரே ஒருக்கா தான் சொல்லுவோம், கரெக்டா கேட்டு பதில் சொல்லிருங்க. ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கான நாலு கோட்டைகள் கொடுத்திருக்கோம். அதெல்லாம் என்னெல்லாம்னா, வேலூர் கோட்டை, எஸ்டி ஜார்ஜ் கோட்டை, ராய்காட் கோட்டை, செஞ்சி கோட்டை. இந்த கோட்டையில எந்த கோட்டை தனித்திருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். இப்போது
3: சொன்ன கோட்டை பேர் என்ன?
0: வேலூர் கோட்டை.
3: வில்லியூர் கோட்டையா?
0: வேலூர்,
1: வேலூர் இருக்குல்லங்க, சென்னை பக்கத்துல வேலூர். அந்த வேலூர் என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு.
0: உங்களுக்கு ஆன்சர் கூட சொல்லியாச்சு, டக்குன்னு சொல்லிருங்க. பெரிய குழு
3: கோட்டை.
0: ஓகே, ஏன் நல்ல முயற்சி, ஆனா தவறான பதில். மீண்டும் சந்திக்கலாம், நன்றி. ஐயோ, அப்படிங்கறது ஆமா, நீங்க சென்னை பக்கத்துல வேற அப்படின்னு சொல்லிட்டீங்க. வேலூர் கோட்டைங்கிறது தவறான பதில், ராய்காட் கோட்டை அப்படிங்கிறது தான் சரியான பதில். இது வந்து மகாராஷ்டிரல இருக்கு, மகாராஷ்டிராவில இருக்கு. மற்ற மூன்றும் நம்ம தமிழ்நாட்டுல உள்ள கோட்டைகள்.
1: கோட்டைகள், சரி. அடுத்ததா நேயர்கள் வராங்க, பேசலாமா?
0: கண்டிப்பா.
1: வணக்கம் சவாலி சமாளி.
4: இருவருக்கும் வணக்கம். நெட்டாங்கோடு மணிகண்டன்.
0: நெட்டாங்கோடுல இருந்து மணிகண்டன் ஐயா, விளையாட்டுக்கு பேர்லாமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் பலூன்,
4: பலூன்.
0: கடை,
4: கடை.
0: இனிப்புகள்,
4: இனிப்புகள்.

0: திருவிழா,
1: ராட்டினம்,
0: காகிதம்,
1: மிட்டாய்,
0: மிட்டாய்,
1: திருவிழா,
0: ரிபீட்,
1: தேன்குழல்,
0: கேக்கல,
1: தேன்குழல்,
0: தேன்குழல்,
1: கடை,
0: ரிபீட்,
1: பழக்கடை,
0: பழக்கடை,
1: திருவிழா,
0: ரிபீட்,
1: பலூன்,
0: ரிபீட்.
1: அவ்வளவுதாங்க, வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்
1: மணியன் ஐயா. அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக என்னெல்லாம் வார்த்தைகள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க.
2: உங்களுக்கான வார்த்தைகள் இன்னைக்கு வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்க நாள் அப்படிங்கறதுனால சுதந்திர போராட்ட வீரர்கள் பாருங்க, முதல்ல வந்து சும்மா க்ளூ கொடுத்துடுறோம், அது ரிலேட் பண்ணிதான் வருது, புடிச்சுக்கோங்க. வேலு நாச்சியார், தில்லையாடி வள்ளியம்மை, ராணி லக்ஷ்மி பாய், ருக்மணி லக்ஷ்மிபதி.
0: மாறுபட்டிருக்கிறே
2: ஜெயிக்க முடியும், அந்த ரீசன் கேக்குறோம்.
1: அந்த மாறுபாடு
2: என்ன மாறுபாடு வித்தியாசம் அப்படின்னா, ஒரு அரசியல் சார்புடையவர் வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல
1: விழுங்க பாதி கிணறு தாண்டனால
2: நம்பர் என்ன ஆரம்பிச்சிருமா? ஒன்னு, ரெண்டு, மூணு,
0: நாலு,
2: அஞ்சு, ஆறு, ஏழு.
1: நல்ல முயற்சி.
2: சரி பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க, அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
1: ஓகே, பதில் தெரிஞ்சிட்டு ரீசன் என்ன ரீசன் அப்படிங்கறத சொல்லிரலாம்.
2: பொறுப்புல இருந்தாங்க, ஓகேதான். ஏன்னா நம்ம அரசியல் சொல்லிட்டோம்ல, அதனால அப்படி சொல்லிட்டாங்க. கரெக்டா நம்ம சொல்லணும் இல்லீங்களா? இவர் வந்து தமிழகத்தின் முதல் பெண் சுகாதார அமைச்சர்.
1: ஓகே,
2: அதுதான் விஷயம். அது மட்டும் இல்ல, இவங்க வந்து சுதந்திர போராட்ட வீராங்கனையும் கூட.
1: சூப்பர், அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம், இது சவாலி சமாளி, யார் இங்க பேசுறீங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
3: இரணியில் இருந்து
1: ராஜகுமாரி. ராஜகுமாரிமா, விளையாட்டு பேரலாமா?
2: உங்களுக்கான வார்த்தைகள் வருதுமா? அசாம். எங்க திரும்ப திரும்ப பேசுற நீல வந்து நீங்க திரும்ப சொல்லணும், ஒரே வார்த்தை திரும்ப ரிபீட் ஆச்சுன்னா ரூல்ஸ் கேட்டு தானே வந்தீங்கம்மா? அப்படிங்களா? ஆனா விதிமுறைப்படி ரூல்ஸ் வந்து, ஆமா ரூல்ஸ் வந்து கேட்டுட்டு நீங்க வரணும், சரிங்களா? அப்ப அடுத்த முறை வாங்க, கண்டிப்பா நம்ம பேசலாம். நன்றி, நன்றி. நேர்களுக்கு நம்ம மறுபடியும் சொல்றது அதுதான், நீங்க ரூல்ஸ் கேட்டுட்டு உள்ள வாங்க.
1: கண்டிப்பா, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கா எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம கேம் ஷோ விளையாட முடியாது, அதனாலதான். ஓகே, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், இது சவாலி சமாளி, யார் எங்க பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். குமரி பண்பலை 101 கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் சவாலி சமாளி கேம் விளையாட வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: யார்
1: இங்க பேசுறீங்க?
2: சேர்ந்த கனகராஜ்
1: பேசுறேன்.
2: உங்களுக்கான வார்த்தைகள் அசாம்,
4: அசாம்,
2: கோவா,
4: கோவா,
2: மேகாலயா,
4: மேகாலயா,
2: நாகாலாந்து,
4: நாகாலாந்து,
2: கோவா,
4: ரிபீட்,
2: கோவா,
4: ரிபீட்,
2: சிக்கிம்,
4: சிக்கிம்,
2: தமிழ்நாடு,
4: தமிழ்நாடு,
2: அந்தமான்,
4: அந்தமான்,
2: மேகாலயா,
4: ரிபீட்,
2: கோவா,
4: ரிபீட்,
2: கேரளா,
4: கேரளா.
2: அவ்வளவுதாங்க, ஜெயிச்சிட்டீங்க, அடுத்த ரவுண்ட் போறீங்க.
1: வாழ்த்துக்கள் கனகராஜையா. அப்படியே செகண்ட் ரவுண்ட் போலாமா?
4: போயிடலாம், சந்தோஷமா போலாம்.
1: சந்தோஷமா அந்த போறோம். எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வார்த்தைகள்
4: சொல்லுங்கம்மா.
1: எழுதினேன், தேடினேன், வந்து கொண்டிருக்கிறேன், பாடினேன்.
2: யார தேடினீங்க, யார்கிட்ட பாடினீங்க?
4: ஒரு தடவை சொல்ல சொல்லாமா?
1: ஒரே ஒரு டைம் கூட சொல்றோம், கரெக்டா கேட்டுக்கோங்க, பதில் அடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே. எழுதினேன், தேடினேன், வந்து கொண்டிருக்கிறேன், பாடுவேன்.

0: வந்து கொண்டிருக்கிறேன்
1: எங்கே? சரி, ஓகே, என்ன ரீசன்?
0: மூன்றுமே பாஸ்ட் டென்ஸ். இது பிரசன்ட் டென்ஸ்.
2: அது அழகா கொஞ்சம் தமிழ்ல சொன்னா இன்னும் நல்லா இருக்குமே.
0: அதெல்லாம் கடந்த காலம், இது நிகழ்காலம்.
2: சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். ஜெயிச்சு அப்படியே போறாங்க. தேர்ட் ரவுண்ட்.
0: முதல் முறையா போறேன்.
1: முதல் முறையா போறீங்க. இன்றைய முதல் நேராவும் மூணாவது ரவுண்டுக்கு போறீங்க. பத்து பாக்ஸஸும் ஸோ உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. இன்னைக்கு எந்த பாக்ஸ் நம்ம ஓபன் பண்ணி விளையாட போறோம் அப்படிங்கறது உங்க முடிவுல தான் இருக்கு. சொல்லுங்க டக்குன்னு.
2: என்ன வந்திருக்கு அப்படின்னு பாக்கலாமா?
1: கண்டிப்பா.

0: சினிமா சினிமா சினிமா, அதாவது ஒரு சினிமா டைலாக் உங்களுக்காக சொல்லுவோம், நீங்க அதை கேட்டுட்டு அது எந்த மூவில வந்தது அப்படிங்கறது சொல்லணும். ஓகேவா? எந்த திரைப்பட டைலாக் அப்படிங்கறது
1: நம்ம ரெண்டு டைலாக் சொல்லுவோம், சரிங்களா?
2: சரி, முயற்சி பண்றேன்.
0: முயற்சி பண்றீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் க்ளூ சொல்லவா?
1: உங்களுக்கான டயலாக் வந்து வருது, இது ரொம்ப பாப்புலரான டயலாக் தான். என்னைய வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே, கேட்டிருக்கோம் அப்படின்னு தேடுதா?
0: எங்க எங்க எங்க எந்த படத்துல அப்படிங்கறது தான் இப்போ தேடிட்டு இருப்பாங்க.
1: எந்த படத்தில் இந்த டயலாக் இடம்பெற்றது?
0: சரி, ஓகே, நல்ல முயற்சி. அவங்க ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டிருக்கீங்களா?
1: என்ன வச்சு காமெடி எப்படி பண்ணலையே அப்படின்னு.
0: சூப்பர், நேரம் அப்படியே நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வரலாம். இதுக்கு மாதிரி சவாலை சமாளி கேம் ஷோ.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்,
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
10: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
9: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிட்டல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
11: ஏஎம்பி ஃபர்னிச்சர்ஸ், ஏஎம்பி ஃபர்னிச்சர்ஸ்.
12: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
13: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
14: மாமா, என்னாச்சு?
15: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
14: அப்ப உடனே நம்ம ஸ்ரீநிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
16: உங்கள்
17: இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: உலக
18: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில்

0: நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: வெல்கம் பேக் மக்களே, இது குமரி பங்களை 101 சவாலி சமாளி கேம் ஷோ.
3: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் காலை 10:20 பக்கத்துல வந்துட்டோம்.
2: ஓகே, அப்போ 10:20 சவாலி சமாளியில நம்மளுடைய நீ மரத்தனியர் யார் அப்படின்னு இப்ப கேட்டறலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லும் குட்டி பையன் யார் இங்க இருந்து?
4: கல்லடி உள்ளையில இருந்து அபிஸ்ரீ பேசுறேன்.
2: அபிஸ்ரீ கல்லடி உள்ளையில இருந்து பேசுறீங்களா?
3: அப்ப குட்டி பொண்ணா?
2: ஓகே, என்ன படிக்கிறீங்க? என்ன
3: கிளாஸ் படிக்கிறீங்கம்மா?
4: 9th
2: படிக்கிறீங்களா? ஓகே, நம்ம இப்ப சங்கீதத்தோட விளையாடுவோம். ஓகேவா? உங்களுக்கான வார்த்தைகள் சங்கீதம். அபிஸ்ரீ நீங்க விளையாடலாம் இப்போது. சங்கீதம்
3: திரும்ப திரும்ப பேசுறீங்க, ரவுண்ட்ல இருக்கீங்க. அபிஸ்ரீ லைன்ல இருக்கீங்களா? அப்ப திரும்ப சொல்லுங்க.
2: சங்கீதம்.
4: சங்கீதம்.
2: பாட்டு.
4: பாட்டு.
2: சங்கீதம்.
4: ரிபீட்.
2: பாட்டு.
4: என்னது?
2: பாட்டு.
4: ரிபீட்.
2: ராகம்.
4: ராகம்.
2: ராகம்.
4: ரிபீட்.
2: ஸ்வரம்.
4: ஸ்வரம்.
2: ஸ்வரம்.
4: ரிபீட்.
2: பல்லவி.
4: பல்லவி.
2: அனு பல்லவி.
4: அனு பல்லவி.
2: தாளம்.
4: தாளம்.
2: தாளம்.
4: ரிபீட்.
2: மேளம்.
4: நீளம்.
2: அவ்வளவுதான் அபிஸ்ரீ, வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகேவா? அப்படியே செகண்ட் ரவுண்ட் போறீங்க. உங்களுக்கான வார்த்தைகள் என்னலாம் சொல்லிரலாமா? செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற வார்த்தைகள்
3: என்ன அப்படின்னு பாக்கலாமா? கவிதை போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி. இந்த நாள்ல ஒண்ணு மட்டும் தனியா இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம்.
4: பேச்சு போட்டி.
3: அப்படியா? ஏன், என்ன காரணம்?
4: பேச்சு போட்டி வந்து வாயால சொல்றது மிச்சம் எல்லாமே எழுத்து அந்த
2: விளையாடப்போறோம். சரி, ஓகே. பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மேஜிக்கல் வேர்ட் சொல்லணும். ஜி பூம்பா திறந்திரு சீசே என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: என்ன இருக்கு, என்ன வருது அப்படின்னு பாக்கலாமா?
2: கண்டிப்பா. வெயிட்டிங். பாக்ஸ் திறக்க மாட்டேன், அட்டம் பிடிக்குது. அபிஸ்ரீ, உங்களுக்கு ஏதோ பயங்கரமான ஒரு டாஸ்க் வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஈஸியான ஒரு டாஸ்க் தான். என்ன அப்படின்னா ஒரு பாதி மறுபாதி. ஓகேவா? ஓகே, அதாவது ஒரு பாதி நாங்க சொல்லுவோம், மறுபாதி நீங்க சொல்லணும்.
3: ஓகேங்களா?
2: அது என்ன ஒரு பாதினா பழமொழி. பழமொழி தெரியும்ல, அதுலதான் ஒரு பாதி நாங்க சொல்றோம், நீங்க மீதிய சொல்லி முடிக்கணும். ஓகேவா? ஓகே. ஆழம் அறியாமல் சூப்பர். அருமை. குறைக்குடம் டேஷ்
3: கண்டுபிடிங்க பாப்போம்.
2: சரி, ஓகே. இன்னொரு வெரைட்டியா விளையாடலாம். குறைக்குடம் தழும்பும் நிறைக்குடம் டேஷ்.
4: என்னது?
2: குறைக்குடம் தழும்பும் நிறைக்குடம் டேஷ்.
3: அந்த டேஷை வந்து நீங்க ஃபில் பண்ணனும்.
4: இந்த பழமொழி கேட்டதில்லையா
3: தங்கம்? சரி, பரவாயில்ல.
2: அப்ப உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கறோம். ஒரு திருக்குறள் சொல்றோம், அதுல ஒரு வார்த்தை விடுபட்டிருக்கும், அது எதுன்னு
3: சொல்லிருங்க.
2: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தார் ஆர்வலர் டேஷ் தரும்.
4: கண்ணுக்கு தரும்.
2: என்ன தருமா?
4: கண்ணுக்கு தரும்.
2: என்ன கண்ணுக்கு தரும்? அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வல டேஷ் தரும். கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, கரெக்ட். எங்க கேட்டிருக்கீங்க, ஆனா சரியா தெரியல.
3: ராஜே சார் உங்களை வந்து அப்படியே ஏத்தி விடுறதுக்கு என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. அப்படியே ஆன்சரை சொல்லி ஜெயிச்சிருங்க.

0: சரி அபிஸ்ரீ, நல்ல முயற்சி, மீண்டும் சந்திக்கலாம், அழகா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: ஓகே, நம்ம கேம் ஷோட இன்றைய நாளின் நிறைவான நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். இது சவாலி சமாளி, பேசுங்க.
1: யாரு பேசுறீங்க? பின்னாடி நீங்க பேசுங்க, நாங்க பேசுங்கன்னு பேச்ச சத்தம் மட்டும் கேக்குது. யாரு யாரு பேசுறீங்கம்மா?
2: நான் சந்திரன்ல இருந்து ரஷனா பேசுறேன்.
0: ரஷனா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: உங்களுக்கான
0: வார்த்தைகள்
3: வாழ்த்துக்கள்,
0: நம்ம மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். ஓகேவா?
1: தேங்க்யூ.
0: ஓகே, சூப்பரா இன்றைய நாளின் கேம் ஷோ போயிட்டு இருக்கு, நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்.
1: ஆமா, எண்ட் ஆஃப் த ஷோ நாம வந்தாச்சு. எல்லாரும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஜெயிச்சவங்க பேர் சொல்லணும், யார் ஜெயிச்சிருக்காங்க.
0: மூணாவது ரவுண்டுக்கு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க, ஆனா அவங்க வின் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் நமக்கு வின்னர்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைய கேம் ஷோவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது
1: அடுத்த சனிக்கிழமை சைன் ஆஃப் பண்றோம்.

0: செல்ல குறும்புகள்.
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
0: பாடலும் கதையும்
1: பேச்சும் விளையாட்டும்
0: அறிவும் ஆற்றலும்
1: மதியும் மகிழ்ச்சியும்
0: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
0: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
0: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.
2: ஆகாஷ்வாணி நேரம் 10:30.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: கடிதமும் கருத்தும். ஹாய், வணக்கம் என் அன்பான நேயர்களே. மனசுல சொல்லணும்னு நினைச்ச ஒரு வார்த்தை காகிதத்துல எழுதப்பட்ட ஒரு கடிதம், வாழ்க்கைய பற்றி ஒரு அழகான கருத்து. அப்படி உங்க மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளுக்கு குரல் கொடுக்க வர நிகழ்ச்சி தான் கடிதமும் கருத்தும். உங்க எண்ணங்கள், உங்கள் அனுபவங்கள், உங்கள் அன்பான வார்த்தைகள் இப்போ இந்த காற்றலை வழியாக 1000 இதயங்களை சென்றடைய போகுது. நான் உங்கள் திலகவதி. வாங்க மனசோட பேசலாம், மனசோட கேட்கலாம். ஆரம்பிக்கலாமா கடிதமும் கருத்தும்? குமரி பண்பலை 101 21 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள். முதல் கடிதம், இரணியல் பழனியாண்டி பிள்ளை. அன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் நான் விஸ்வநாதன் அவர்கள், மலையால் நீரை தேக்கி வைக்க முடியாது, ஏரியால் தான் தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். அதுபோல் நல்லவங்களால தான் நல்லது செய்ய முடியும். நல்லதில் பெரிது சிறியது இல்லை, உணர்வுகளே முக்கியம் என்ற கருத்தை கேட்க முடிந்தது. வாழ்த்துக்கள். அடுத்து, அன்றைய தினம் முற்பகல் 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் அவர்களின் நேர்முகம் கேட்டேன். பயனுள்ளதாக இருந்தது. உடன் உரையாடி நிகழ்ச்சியை சிறப்பித்த என் சுதா ஆனந்தி அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா அவர்களுக்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்று பிற்பகல் 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோம் நிகழ்ச்சியில் குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தந்த ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்களின் கருத்துக்கள் அனைத்தும் பயனுள்ளவை, நன்றிகள் பல அப்படின்னு எழுதியிருக்காரு. இனி 22 குமரி பண்பலை 101 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். முதல் கடிதம், இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இந்தியாவில் அதிக மாம்பழம் விளைகிறது. மாம்பழத்தின் கலாச்சார முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் இந்திய தேசிய மாம்பழ தினம் கொண்டாடப்படுகிறது என்ற தகவலை இன்றைய குறுஞ்செய்தி மூலம் அறிய முடிந்தது. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாகவும் சிந்தித்து செயல்பட வைத்துக் கொண்டிருக்கும் நிலைய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பாராட்டுக்கள். அடுத்து, நம்மை வந்தடைந்த கடிதம். சமூகத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வுடன் வாழ வேண்டிய அவசியத்தை அழகாக வலியுறுத்தி மேலும் நல்ல எண்ணங்கள், மனிதநேயம், ஒற்றுமை, சமூக அக்கறை ஆகியவை ஒருவரின் வாழ்க்கையில் இடம்பெற வேண்டும் என்பதை ஒரு குட்டி கதை மூலமாக இன்று ஒரு தகவலில் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் உரையாற்றினார். அருமை. அடுத்த கடிதம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. சென்ற மாதம் 22 இடம்பெற்ற பேசுங்க மக்களை பேசுங்க நேரடி ஒலிபரப்பில் ஈத்தாமொழி புதூர் ஆரம்ப பள்ளி மாணவ மாணவிகளிடம் ஒளிந்திருக்கும் திறமையை வெளிக்கொணர அறிவிப்பாளர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு பாராட்டுகள். நிகழ்ச்சியில் பிஞ்சுகளின் கபடி விளையாட்டில் தமிழகத்தின் சிறப்பு, இன்னும் பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி பச்சை கிளிகளை அழைத்து அன்பு கட்டளையிடும்படியான பாடல் என அனைத்தும் அபரிவிதமானதே அப்படின்னு எழுதியிருக்காரு. இவர் அன்றைய தினம் 8:30 இடம்பெற்ற மரம் என்ற வார்த்தையில் தொடங்கிய பாடல்களை திரைக்களஞ்சியமாக ஒலிபரப்பிய குமரி பண்பலைக்கு நன்றி. இந்த பாடல்களை தொகுத்து அனுப்பிய நமது நேயர் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பாராட்டுக்கள். மேலும் நிகழ்ச்சியை அழகான முறையில் கருத்துக்களை கூறி சிறப்பித்த அறிவிப்பாளர் ஜமுனா ராணி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்த கடிதம், இரணியல் பழனியாண்டி பிள்ளை. வாழ்க்கையை அழகாக்குவது பணமோ பதவியோ அல்ல, நல்ல மனசும் நல்ல செயல்களும் தான் என்பதை நினைவூட்டி மனித நேயத்தையும் சமூக பொறுப்பையும் வலியுறுத்தி இருக்கிறது நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகம். இந்த புத்தகத்தை நல்ல முறையில் வாசித்து அதன் கருத்துக்களை உள்வாங்கி குமரி பண்பலை 101 இடம்பெறும் வாசிப்பே சுவாசிப்போம் என்ற

நிகழ்ச்சியை நல்ல முறையில் நமக்கு தந்த அறிவிப்பாளர் இருவருக்கும் பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இனி 23ஆம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற்ற குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகளின் கருத்துக்கள். முதல் கடிதம் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் ஜூலை 23 அன்று தேசிய ஒலிபரப்பு தினத்தினை சிறப்பிக்கும் வண்ணம் 2 மணி நேரம் மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வளதளம் என்ற தலைப்பில் பல ருசிகரமான கதை தகவல்கள் இன்னும் நமது 12 வானொலி நிலையங்களில் இருந்து ஏற்கனவே ஒலிபரப்பான ஒலி களஞ்சியங்கள் என நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்த கடிதம் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. மிதக்கும் வீடு என்பது நிலத்திற்கு பதிலாக தண்ணீரில் மிதக்கும் மேடையின் மீது கட்டப்படும் ஒரு குடியிருப்பு. பாரம்பரிய வீடுகளைப் போல இதற்கென நிலத்தடி அடித்தளம் தேவையில்லை. இவை நிலையாக நங்கூரமிடப்பட்டு மின்சாரம் மற்றும் தண்ணீர் வசதிகளுடன் தரைப்பகுதியில் இணைக்கப்படும். சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை 23ஆம் தேதி குமரி பண்பலை 101 காலை 7:30 இடம்பெறும் இன்றைய குறுஞ்செய்தி மூலமாக கேட்க முடிந்தது. நிகழ்ச்சியை நல்லவண்ணம் சிறப்பித்த அறிவிப்பாளர் இருவருக்கும் பாராட்டுக்கள். அடுத்து இதே நேயர் வாழ்க்கை மற்றும் சுதந்திர போராட்டத்தில் அவர் ஆற்றிய முக்கிய பங்களிப்புகள். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பால்ரா கிராமத்தில் பிறந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று பகவத் சிங் அவர்களுடன் இணைந்து அலகாபாத் பூங்காவில் வைத்து வீர மரணம் அடைந்த வீரரான சந்திரசேகர் சீதாராம் திவாரி அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 23ஆம் தேதி குமரி பண்பலை 101 பிற்பகல் 1 மணிக்கு இடம்பெறும் செய்தி திரிமாவில் தெரிந்து கொள்ள முடிந்தது. அறிவிப்பாளருக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்து 24ஆம் தேதி குமரி பண்பலை 101 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். முதல் கடிதம் திங்கள் நகர் ஞான பிரகாசம். 24ஆம் தேதி இரவு இடம்பெற்ற திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் ஆனந்தம் என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்களை தேர்வு செய்து நமது நேயர் கருங்கல் பிரான்சிஸ் அவர்களுக்கு பாராட்டுக்கள். அந்த ஆனந்தம் என்ற தலைப்பை குமரி பண்பலை 101 வாயிலாக ஆனந்தமாக வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி கலந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்த கடிதம் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் ஜூலை 24ஆம் தேதி இடம்பெற்ற தேனி நேரம் நிகழ்ச்சியில் நட்பு தந்த வெற்றி என்னும் தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் விதவிதமாக நட்புகளையும் அழகணியாக அடுக்கி தந்தார்கள். ஒரு தோழி, நீ அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கிறாய், உன் குரலும் அதே மழலையில்தான் என்று தான் நீண்ட நாளைக்கு பின் தான் சந்தித்த நட்பை பற்றி கூறியது சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தது. மேலும் ஏராளமான தோழிகள் தங்களுடைய நட்பும் வெற்றியும் நமது குமரி பண்பலையே என்று குறிப்பிட்டது பெருமை. நிகழ்வை தலைப்புக்கேற்ற பாடல்களில் தோரணம் கட்டிய அறிவிப்பாளர் கிருபா கணேஷ் அவர்களுக்கு நன்றி பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்த கடிதம் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் 24ஆம் தேதி காலை 7:05 இடம்பெற்ற மகாத்மா காந்தியின் சுயசரிதியான சத்திய சோதனையை அழகான முறையில் காந்திஜியின் வாழ்க்கையை வாசித்து வழங்கிய அறிவிப்பாளர் வி சுகுமார் அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டுக்கள். மேலும் ஒலி அலைகளை காது நரம்புகள் மூலமாக காற்று மற்றும் இசை அதிர்வுகளாக மாற்றப்பட்டு மூளைக்கு அனுப்புகிறது என்ற செய்தியை 24ஆம் தேதி காலை 7:30 இடம்பெற்ற இன்றைய குறுஞ்செய்தியில் கேட்க முடிந்தது. அறிவிப்பாளர் இருவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள். அடுத்து நேரத்தை சரியாக கையாளுவது என்பது நாம் நினைத்ததை வெற்றிகரமாக செய்ய முடியும். அலைபேசியை தேவைப்படும் போது பயன்படுத்தலாம், மற்ற நேரத்தில் பாடங்களை படிக்கலாம். நேரத்தை வெல்லும் போது வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்ற கருத்தை கல்லூரி மாணவி தர்ஷினி கூறியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்னு மற்றொரு கல்லூரி மாணவி ஃபாசிலா அவர்களும் கூறியிருந்தாங்க. இவங்களோட கருத்துக்கள் நேர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்த தர்ஷினி அவர்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இனி குமரி பண்பலை 101 25ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். முதல் கடிதம் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் 25ஆம் தேதி காலை இடம்பெற்ற 3-in-1 நிகழ்ச்சியில் நாம் தானியங்கள் வாங்கும் போது அதில் வண்டுகளின் முட்டைகள் இருக்கும், எனவே தானியத்தை மாவாக்கிய பின் அந்த முட்டைகள் புழுக்களாக மாறாமல் இருக்க பதப்படுத்துதலை குறிப்பிட்டு அனைவரும் பயனடையும்படி கூறிய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்த கடிதம் திங்கள் நகர் ஞான பிரகாசம். இவர் 25ஆம் தேதி பிற்பகல் இடம்பெற்ற தேனி நேரத்தில் ஒலிபரப்பான திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் கண்கள் என்ற வார்த்தை உள்ள இனிய திரைப்பட பாடல்களை தேர்வு செய்த கள்ளுக்குட்டம் வருவேல்
அவர்களுக்கு நன்றி. கண்களின் சிறப்புகளை தெளிவாக ஏற்புரை கூறி பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி கலந்த பாராட்டுகள். மேலும் அன்றிரவு இடம்பெற்ற இலக்கிய சுடரில் தமிழ்துறை பேராசிரியர் திருமதி ஆனந்த விநாயகி தமிழ் இலக்கியத்தில் ஆழ்வார் பண்பு என்ற தலைப்பில் 12 ஆழ்வார்களின் குணநலங்களை பாரதியார் கவியரசு கண்ணதாசன் பாடல்களை மேற்கோள் கூறி உரையுடன் இனிய மெட்டில் கருத்துக்களை பாடலாக தெரிவித்ததற்கு நன்றி.

நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்து தந்த ஆர் ஆர் குமுதினி அவர்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு எழுதியிருக்காரு. குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 26 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துகள். அன்று பிற்பகல் 3 தேனியின் நேரத்தில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்யலாம் என்ற தலைப்பில் பேசிய நேயர்களின் கருத்துக்கள் மிக அருமையாக இருந்தது. இதில் உறக்கம் என்பது மிக முக்கியமானது, ஆழ்ந்த உறக்கம் தேவை. எழுந்தவுடன் எவர் ஒருவர் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறார் என்றால் அந்த உறக்கம் உடல் நலத்திற்கு என்றும் ஏற்றது என குளச்சல் ராஜேஸ்வரி தந்த கருத்து பாராட்டும்படி அமைந்தது அப்படின்னு எழுதியிருக்காரு பட்டகசாலியன் விளை ஆனந்தராஜ் அவர்கள். அடுத்த கடிதம் மாத்தூர் செம்மன் விளை செல்லன் அவர்கள். கடந்த மாதம் 26 காலை 11 நமது பாரத பிரதமர் அவர்களின் மன் கி பாத் உரை கேட்டேன். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதோடு 1999 கார்கில் போரில் உயிர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் நாம் படைத்துள்ள சாதனைகள் பற்றியும் நினைவுபடுத்தினார். நன்றி. இனி கடந்த மாதம் 27 குமரி பண்பலை 101 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். முதல் கடிதம் திங்கள் நகர் ஞான பிரகாசம். இவர் அன்று பிற்பகல் 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோம் நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சரண்யா அவர்களின் தகவலில் இருமல் கவ்வம் வாதம் ஏற்படுவதும் நுரையீரல் தொற்று காச நோயினாலும் இருமல் ஏற்படும். இதற்கு ஆயுர்வேதத்தில் தரமான லேகியம் சூரணம் மாத்திரைகள் உள்ளது. மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகள் மேற்கொள்ள நினைவூட்டினார். பயனுள்ளதாக இருந்தது. குமரி பண்பலைக்கு பாராட்டுக்கள். அடுத்த கடிதம் செட்டியார் மடம் மணிகண்டன். அன்று பிற்பகல் 1:10 இடம்பெற்ற ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் கனவை நினைவாக்கும் என் பயணம் என்ற தலைப்பில் பேசிய நேயர்கள் ஒவ்வொருவரும் அவர்களின் மனதில் உள்ள கருத்துக்களை சொல்லும்போது அதனை குமரி பண்பலை 101 வழியாக கேட்கும்போது சிறப்பாக இருந்தது. மேலும் அரிய வகை கருத்துக்கள் தெரிய முடிந்தது. குமரி பண்பலைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்த அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி. இனி அன்று பிற்பகல் 2:30 இடம்பெற்ற இசைத்தென்றல் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பிய மாண்டலின் வாத்திய இசை இனிதாக இருந்தது அருமை. பின் 3 தேனி நேரத்தில் நமது பாரதம் நிகழ்ச்சியில் மிக பழமையான நமது பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பொம்மலாட்டம் அதன் வரலாற்று தகவல்கள் விரிவாக வழங்கி நேர்களை மகிழ்வித்த பண்பலைக்கு பாராட்டுக்கள். இந்த பாராட்டுக்களை சொல்லியிருக்காங்க நம் நேயர் மாத்தூர் செம்மன் விளை செல்லன். இனி கடந்த மாதம் 28 குமரி பண்பலை 101 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். அன்று காலை இடம்பெற்ற திருக்குறள் அருமையாக இருந்ததாக 2 நேர்கள் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா சக்தி காடன் சரஸ்வதி, பழவூர் நல்ல பெருமாள் ஆசாரி. சோ அது என்ன குறளா இருக்கும் ஒரு வாட்டி கேட்கலாமா? நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வார், பிற நெஞ்சர் பேணி புண்பவர் தோல் அப்படிங்கிற குறளை தான் இவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ திருவள்ளுவரோட எல்லா குறளுமே நல்லா தான் இருக்கும். கருத்துக்களோட படிக்க சரி. அடுத்த கடிதம் அன்று பிற்பகல் 3:00 பொது அறிவு பாசறை நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக செட்டியார் மடம் மணிகண்டன் சொல்லியிருக்காங்க.

இனி SMS. முதல் நேயர் பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி. சென்ற மாதம் 31 காலை 9:02 வலம் வந்த ஆடி வெள்ளியை முன்னிட்டு மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயத்திலிருந்து நேர்முக வர்ணனையாக அம்மன் சிறப்பு பற்றியும் பக்தர்களிடம் பேட்டி கண்ட விதமும் பூஜை காரியங்கள் பற்றியும் அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணம் நமது அறிவிப்பாளர் ஒய் கிருபா கணேஷ் அவர்களுக்கும் ஐ மணிகண்ட பிரபு அவர்களுக்கும் சிறந்த முறையில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நேரடி வர்ணனையும் நிகழ்வுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். மேலும் அன்று பிற்பகல் 1:10 வலம் வந்த ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் நேரம் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக சகோதரிகள் கலந்து கொண்டு அவரவர் கருத்துக்களை அருமையாக தெரிவித்தார்கள். நிகழ்ச்சிக்கு ஏற்றார் போல நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் வி சுகுமார் அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். மேலும் அவர் அன்று மாலை 3:02 வலம் வந்த வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் பெற்றோர்களின் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிய தருணம் பற்றி தோழிகள் கலந்து கொண்டு அவரவர் எண்ண கருத்துக்களை அருமையாக தெரிவித்தார்கள். நிகழ்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து சிறப்பித்த நமது அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். மேலும் இவர் இம்மாதம் 1 மாலை 3:02 வலம் வந்த திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நமது நேயர் எஸ் மந்திரமூர்த்தி அவர்கள் தொகுப்பில் ஓசை என்னும் வார்த்தை வருகின்ற பாடல்கள் அருமையாக வலம் வந்தன. பாடல்கள் அத்தனையும் அருமை. ஓசை என்னும் தலைப்புக்கு ஏற்ப இணைப்புரை வழங்கி சிறப்பித்த நமது

அறிவிப்பாளர் சுப்லட்சுமி அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். மேலும் இவர் இம்மாதம் 2ஆம் தேதி இரவு 8:05 வலம் வந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு குழந்தைகளும் கலந்து கொண்டு அவரவர் திறமைக்கேற்ப பாடல்கள், கதை போன்றவற்றை அருமையாக தெரிவித்து சிறப்பித்தார்கள். குழந்தைகளுக்கு இணையாக நல்ல முறையில் சிறப்பித்து நிகழ்ச்சியை வழங்கினார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவர் இம்மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் 2:15 வலம் வந்த பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் அருமனை அரசு துவக்க பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு அருமையான தகவல்கள், கதை, பாடல் போன்றவற்றை தெரிவித்தார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற நமது அறிவிப்பாளர்கள் கிருபா கணேஷ் அவர்களுக்கும் தங்கலட்சுமி ஜனார்த்தனன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்று மாலை 3:00 வலம் வந்த வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் கிருஷ்ணகுமார் அவர்கள் பாடிய பாடல்களும் அருமையான தகவல்களும் சிறப்பாக அமைந்தன. நிகழ்ச்சிக்கு நல்ல வண்ணம் தொகுப்புரை வழங்கி சிறப்பித்த நமது அறிவிப்பாளர் பிருந்தாஜி அவர்களுக்கும் குமரி பண்பலைக்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்று 8:30 வலம் வந்த திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நமது நேயர் வெள்ளிச்சந்தை ரூபா கிறிஸ்டோபர் அவர்கள் தொகுப்பில் காலங்கள் கலந்த பாடல்கள் அருமையாக வலம் வந்தன. காலங்களின் வகைகளை பாடல்கள் மூலமாகவும் அறிவிப்பாளர்கள் இணைப்புரை மூலமாகவும் அருமையாக தெரிந்து கொள்ள முடிந்தது. நிகழ்ச்சிக்கு நல்ல வண்ணம் இணைப்புரை வழங்கிய நமது அறிவிப்பாளர் ஜமுனா ராணி அவர்களுக்கும் குமரி பண்பலைக்கும் பாராட்டுக்கள். அடுத்து குளச்சல் பிரசாந்த். இம்மாதம் 1ஆம் தேதி காலை 9:30 கான கயிறளி நிகழ்ச்சியில் வலம் வந்த அனைத்து பாடல்களும் அதற்கான இணைப்புறையும் மிக மிக அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் மெருகேற்றிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த சவாலை சமாளி நிகழ்ச்சியில் 3 சுற்றுகளிலும் நேர்கள் பேசிய விதம் அருமையிலும் அருமை. நேர்களுடன் கலகலப்புடன் உரையாடி நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் லிஜு மற்றும் ஜெபின் எக்ஸ்லின் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் பிற்பகல் 3:00 ஒலிபரப்பான தேனி நேரம் நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள விரும்பினால் என்ன கலையை கற்றுக்கொள்வீர்கள் என்ற தலைப்பில் நேர்கள் பகிர்ந்த கருத்துக்கள் அனைத்தும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தன. நேயர்களுடன் கலகலப்பாக உரையாடி நிகழ்ச்சியை இனிமையாக வழிநடத்திய அறிவிப்பாளர் ராதிகா சிவகுமார் அவர்களுக்கும் குமரி பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். மேலும் இவர் இம்மாதம் 3ஆம் தேதி முற்பகல் 11:10 ஒலிபரப்பான பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி மிகவும் ரசிக்கத்தக்க வகையில் அமைந்தது. பின்னணி இசையை கேட்டு நேயர்கள் விரைவாக பாடல்களை கண்டறிந்து பாடிய விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை உற்சாகமாகவும் சுவாரஸ்யமாகவும் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் ஆதினி ராஜேஷ் அவர்களுக்கும் குமரி பண்பலைக்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்று பிற்பகல் 3:00 ஒலிபரப்பான தேனி நேரம் குயில் பாட்டு நிகழ்ச்சியில் நேர்களின் கவிதை தொகுப்புகளை இனிமையாக வாசித்த விதமும் இடையிடையே ஒலித மனதை வருடும் பாடல்களும் நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பை சேர்த்தன. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய அறிவிப்பாளர் கிருபா கணேஷ் அவர்களுக்கு பாராட்டுக்கள். மேலும் இவர் இம்மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் 3:00 ஒலிபரப்பான தேனி நேரம் நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் கே அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களும் அவற்றுக்கு இடையிடையே ஒலித்த இனிய பாடல்களும் நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டின. நிகழ்ச்சியை மிகவும் சுவாரஸ்யமாக வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக படைத்தளித்த குமரி பண்பலைக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்து நேயர் குளச்சல் அபிஷா. இம்மாதம் 1ஆம் தேதி முற்பகல் 11:00 ஒலிபரப்பான பள்ளிக்கால குறும்புகளும் பசுமை மாறா நினைவுகளும் என்ற நேரலை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. நேர்கள் பகிர்ந்து கொண்ட பள்ளி பருவ நினைவுகள் மனதை நெகிழ செய்ததுடன் இனிமையான பழைய நாட்களை மீண்டும் நினைவுபடுத்தின. நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் பிரேமா நாகராஜன் அவர்களுக்கும் தரமான நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் குமரி பண்பலைக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 3:00 ஒலிபரப்பான தேனி நேரம் நிகழ்ச்சியில் ஓசை என்ற தலைப்பில் ஒலித்து அனைத்து பாடல்களும் மனதை கவரும் வகையில் சிறப்பாக அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை இனிமையாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் ஆர் ஸ்ரீ சுப்லட்சுமி அவர்களுக்கும் குமரி பண்பலைக்கும் பாராட்டுக்கள். மேலும் இவர் இம்மாதம் 3ஆம் தேதி ஒலிபரப்பான படிப்பும் பணியும் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களும் பொது அறிவு தகவல்களும் மிகவும் பயனுள்ளதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருந்தன. அறிவுபூர்வமான இந்த நிகழ்ச்சியை வழங்கிய குமரி பண்பலைக்கும் நிகழ்ச்சி குழுவினருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்த நேயர் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான். இவர் இம்மாதம் முற்பகல் 11:10 துவங்கிய நேரலையில் பள்ளி குறும்பும் பசுமை மாறா நினைவுகளும் நேரலை நிகழ்ச்சியில் பல கலந்து கொண்டு சிறப்பாக அந்த கால நினைவுகளை கூறியது சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். மேலும் இவர் இம்மாதம் 2ஆம் தேதி முற்பகல் 11:10 துவங்கிய பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகள் பயனுள்ளதாக இருந்தது. தெரிந்த கேள்விகளுக்கும் தெளிவும் தெரியாத கேள்விகளுக்கு பதிலும் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு நேயரை கேள்விக்கு பதிலை சொன்னதும் மிகவும் சூப்பர். நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர்கள் கண்ணம்மாள் காயத்ரி மற்றும் ராதிகா சிவகுமார் இருவருக்கும் பாராட்டுக்கள். அடுத்த நேயர் நெட்டாங்கோடு மணிகண்டன். இவர் சென்ற மாதம் 29ஆம் தேதி காலை 11:05 ஒலிபரப்பான

பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் கோட்டுமங்கலம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் இருவருக்கும் பாராட்டுக்கள். இன்றைய கடிதம் கருத்தும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் அன்பான கடிதங்களும் மனதை தொட்ட கருத்துக்களும் இந்த நேரத்தை ரொம்பவே அழகாகிவிட்டது. தொடர்ந்து உங்க எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டே இருங்க. உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4. வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்க கருத்துக்களை அனுப்பலாம். அதற்கான எண்கள் 9444243243. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாயிருங்க.

0: ஸ்கூலுக்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: ஷிஃபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் ஷிஃபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
7: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
6: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
7: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
6: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
7: மாலை 5-2 முல்லைச்சரம்.
6: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
7: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
6: முல்லைச்சரம்.

நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் நேரலை. பேருந்து பயணங்களில் அதீத சத்தங்கள் சந்தோஷமா சங்கடமா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் மட்டும் போதுமா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் யார் ஜமீலா பொன்மலர் அவர்கள்.

0: பூமியில்
1: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
0: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
0: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
3: இனி செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆதரவளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்தியா ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நுகர்வோர் மற்றும் சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் காலங்களில் கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேலம் ஹைட்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மான்ட்ரியல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இதழோரப் புன்னகையாய்
2: இதழோரப் புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 11:03. ஏக் சூர் கேட்கலாம்.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு

Kennedy.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் முற்பகல் 11:09. ஆரம்பமாகிறது குமரி பண்பலையுடன் நேரலை.

நாகர்கோவில் கேக்கே மக்களே மற்றும் ஆன்லைன் வழியாக நம்ம குமரி பண்பலை நூற்றி கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி உங்க கூட இணைவது ஆர்ஜே ஜிலிஜு. சனிக்கிழமை குமரி பண்பலையுடன் 12 மணி வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சி வந்தாலே சூப்பராக ஒரு டாபிக் உங்களுக்காக காத்திருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியுங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் நம்ம தினசரி வாழ்க்கையில் எல்லாரும் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற சீட்டில் இருக்கிற ஃபோனில் ஸ்பீக்கரில் ரொம்ப சவுண்டாக பாட்டு வச்சு கேட்டாலோ, இல்லை பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க சத்தம் போட்டு வந்து குடும்ப கதையை பேசினாலோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? பேருந்து பயணத்தில் ஏற்படுத்தப்படும் இல்லாட்டி அதீத சப்தங்கள், சங்கடமா இல்லை சந்தோஷமா அப்படிங்கிறது தாங்க இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயமும் டாப்பிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்கள் பஸ் லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான இல்லை கடுப்பான சம்பவங்கள்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ண கால் பண்ணுங்கள். 2602240 மற்றும் 2902-7224-465 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது 8903257309. இது நம்ம எஃப்எம் நம்பர்.

0: பஸ்ங்க. அப்போ நம்ம நேர்கள் சொல்ல போற கருத்துக்களை கேட்க உங்க காதுகளையும் உங்க கருத்துக்களை லைவ்ல ஷேர் பண்ண உங்க குரலையும் தீட்டி ரெடியா வச்சுக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ லைன்ஸ் ஓபன்ல இருக்கு. நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி மக்கள் மட்டும் இல்ல, ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்க வெளி மாவட்ட மக்களும் தங்களுடைய அதிரடி கருத்துக்களோட லைன்ல காத்திருக்காங்க. கேட்கலாம், ஆரம்பிக்கலாமா?
1: என்ன
0: பேருமா, பேர் சொல்லுங்க? திலகவதி. சாமி தோப்புல இருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கு அப்படி ஏதாவது அனுபவம் ஏற்பட்டிருக்கா? நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா?
1: நிறைய அனுபவம் இருக்குமா?
0: அப்படிங்களா, சொல்லுங்களே, ஏதாவது ஒண்ணு நச்சுன்னு எடுத்து சொல்லுங்க பாப்போம்.
1: ஒரு மீட்டிங் போனோம்னு நினைச்சா நம்ம அத பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பின்னாடி இடைஞ்சலா பேசிக்கிட்டு நமக்கு அந்த ஆன்சர்ஸ் நமக்கு மறந்து போயிடும்.
0: ஓ, நீங்க வந்து அப்படியே வந்து பிளான் பண்ற விஷயம் எல்லாம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆயிடும்.
1: அதே போல ஒரு இன்டர்வியூக்கு போறோம், என்ன கேள்வி கேட்பாங்களோ என்னவோ என்னவோன்னு பதட்டத்திலே இருப்போம். இவங்க கேள்வி இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணது நமக்கு அது பாதுகா குடஞ்சு இருக்கும்.
0: அதானே, அப்படிதான் இருக்கும். அப்படிதானே, சரி. அதனால சவுண்ட் எல்லாம் குறைச்சு பேசினா நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்றீங்க, சொல்ல வரீங்கம்மா?
1: ஸ்டாப்
0: கூட மறந்து போற அளவுக்கு வந்து பக்கத்துல இருக்க பேசுறத நீங்க கேக்குறீங்களா? சுச்சோ,
1: நம்ம போர்ட பார்த்துட்டே போவோம், சொல்லிருப்போம்.
0: சத்தம் கேட்காத அளவுக்கு சத்தம் போட்டு பேசுறாங்க அப்படின்னு. அப்ப சங்கடம்தான் அப்படித்தானே? சரிங்கம்மா, அழகா சொன்னீங்க, நன்றி. பேருந்து பயணத்தில் சட்டங்கள், அதாவது அதீத சட்டங்கள் அப்படிங்கிற சங்கடத்தை தரும்னு ஒரு நேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்ததா வர்றவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் இங்கிட்டு பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேரூர் சொல்லுங்கம்மா.
2: பென்ஸ்லி கர்ணதாஸ், சூரப்பள்ளம். அது நான் பேருந்துல பயணிக்கிறேன்னா என்னோட மனநிலையை பொறுத்தது, நான் சந்தோஷமா இருந்தேன்னா அந்த பேருந்து ஒரு சவுண்ட், அந்த இரைச்சல் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ன் அடிக்கிறதுல இருந்து பின்னாடி பேசுறவங்க, அந்த குழந்தை சிரிக்கிறது, குழந்தை அழும், இந்த போன், அந்த ரிங் டோன், இது எல்லாமே ரசனையா இருக்கும். இதுவே நான் மன கஷ்டத்துல, எனக்கு கோபத்துல, நான் மன கவலையில இருக்கேன்னு, எனக்கு அந்த பாட்டு கூட இரைச்சலா இருக்கும். இப்ப இனிமையா பாட்டு போட்டு இருந்தா கூட அது எனக்கு இரைச்சலா இருக்கும். பக்கத்துல அந்த குழந்தை சிரிக்க
0: சங்கடமா சந்தோஷமா அப்படிங்கறது உங்க மனநிலைய பொறுத்து அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரிங்கம்மா, சூப்பரா பேசுனீங்க, நன்றி நன்றி. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம், குமரி
3: பண்பலையுடன்.
0: நலமா இருக்கும், நலம் விசாரிக்கும் நேயர், பேரையும் ஊரையும் சொல்லலாமே. சரிங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. நன்றி நன்றி.
3: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னன்னா பேருந்துல போக்குற பெரும்பாலும் மக்கள் எல்லாம் பேசிட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்து அதே நேரத்துல சில பேருந்துகள்ல மக்கள் பேச்சு
0: கேக்குறது அப்படிங்கறது பாடம். சரிங்க சரிங்க, நன்றி நன்றி. வானொலி கேக்குறது வந்து இன்பம் அப்படிங்கிற அவர் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதை தவிர்த்து அப்படின்னு நம்ம வேற விஷயங்கள் சொல்லியிருக்கோம், அதை கருத்துல எடுத்துக்கிட்டு நேரில் பேசினா நல்லா இருக்கும். வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் இங்கிருந்து பேசுறீங்க?

0: வணக்கம் மேம். சவரியம்மாள் வடக்கு கோணம்.
1: எந்த ஊருமா?
0: சவரியம்மாள் வடக்கு கோணம் மேம்.
1: சிரிப்புலேயே தெரியுது, சிரிப்புலேயே தெரியுது. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து என்ன?
0: நிறைய பேர் அது வாடிக்கையாக வச்சிருக்காங்க மேம்.
1: என்ன வாடிக்கையாக வச்சிருக்காங்க?
0: பஸ்ல ஏறணும்னே காதுல போன் வச்சிருவாங்க. அவங்க ஸ்டாப் வரதோட பேசுவாங்க மேம். அவங்க என்ன பாக்காங்க, என்ன பண்றாங்க, என்ன நினைக்கிறாங்க, எதுவுமே பாக்க மாட்டாங்க. அவங்க போது சவுண்டா பேசுவாங்க மேம். நமக்கு ரொம்ப ரிச்சிங்கா இருக்கு மேம்.
1: அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க?
0: சரிங்க.
1: சரிங்கம்மா, அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி. ஆமாங்க, ஹெட்போன் போடாம போனை வந்து ஸ்பீக்கர்ல போட்டு சத்தமா வச்சு ரீல்ஸ் பாக்குறவங்க பாட்டு கேட்டா உங்களுக்கு செம டென்ஷன் ஆகுதா இல்லையா? இல்ல நீங்களும் சேர்ந்து அந்த வைபம் வந்து நல்லா இருக்குங்க அப்படின்னு என்ஜாய் பண்றீங்களா? நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலை 100.8 குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இப்போ பாட்டு கேட்கறதுக்கான நேரம் வந்தாச்சுங்க. அனிருத் இசையில், அசல் கோல்கர் இசையில் செம ஸ்டைலிஷான பாட்டு ஒன்று கோலி படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. கேளுங்க. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது. நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
4: இன்று மாலை 4-7 வரை ஒலிபரப்பாக இருக்கும் SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9495963210. இந்த நம்பருக்கு NGL அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க பேரு, ஊரு, பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களோட 9695963210 அப்படிங்கிற அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி SMS உங்கள் ஜோஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை குமரி பண்பலை நூற்றுல கேட்டு ரசிக்கலாங்க. இன்று மாலை 4-7 வரை SMS உங்கள் சாய்ஸ்.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: நாம FM ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் முற்பகல் 11:23. இந்த நேரத்துல குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இன்னைக்கு நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியுங்க. ஏன்னா பாட்டை கேட்டுட்டு அப்படியே கூலி படத்துல இருந்து பாட்டு கேட்டீங்க தெரியுமா? பாட்டு கேட்டு அப்படியே பஸ்ல ஜன்னலோரத்துக்கு போயிட்டீங்களா என்ன? ஒருத்தரையும் காணுங்களே. பேருந்து பயணத்தில் அதீத சப்தங்கள் அப்படிங்கறது, சங்கடமா சந்தோஷமா அப்படிங்கறத பத்தி தாங்க நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பரவாயில்ல, ஜெனரல் சீட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்க அனுபவம் எப்படி, அத பத்தி நீங்க பங்கேற்று பேசலாம். பங்கேற்று பேச வரும் நேயர் என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
7: சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
4: சொல்லுங்க சார், உற்சாகமா பேச வந்திருக்கீங்க.
7: பயணத்தில் அதிக சத்தம், சந்தோஷமா சங்கடமா? உண்மையிலே
4: சங்கடம்தானா?
7: ஆமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வீட்டுல பேச வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் பேருந்துலயே பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது சத்தம் போட்டு அந்த பஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னே கவலைப்படலாமா? அவ்வளவு கதைகளும், அவ்வளவு வீட்டு கதைகளும், 2-3 அதாவது அறுவருக்கு வார்த்தை விட்டு வரைக்கும் பேசுறாங்க. அதான் முகம் சுடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பேசக்கூடாது. சில பேரை பாத்தீங்கன்னா இந்த அலைபேசியில இருந்து இந்த ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் சத்தம் போட்டு கழிட்டு இருக்காங்க. அதாவது போறவங்க அவ்வளவு பேருமே சந்தோஷத்துல போறதில்லை. பல துக்கங்கமான நிகழ்ச்சிகளுக்கும் பல ஒரு
4: சொன்னீங்க,
7: இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பெரிய சங்கடம் தான் ஏற்படுத்து. இன்னைக்கு அரசு வந்து அதாவது ஓட்டுல இருக்குதான் இந்த அலைபேசியை ஒப்பிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி நம்ம பொதுமக்களுக்கு இந்த மாதிரி பேருந்துல பயணம் செய்யும் போது அலைபேசியை பயன்படுத்த கூடாதுங்கிற மாதிரி சட்டம் வந்தாச்சுமா, அதை வரவேற்கிற முதல் நானாத்தாமா இருக்கேன்.
4: சட்டம் வந்தாச்சு அப்படி இல்லைங்க, சட்டம் ஆல்ரெடி வந்தாச்சு, அதை வந்து அமல்படுத்திட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரல அப்படிங்கறதா உண்மை? உண்மை உண்மை.
7: சட்டங்கள் வந்திருந்தாதான் மக்கள் தெரிஞ்சுவாங்க.
4: சரிங்க ஐயா, சரிங்க ஐயா.
7: ஆமா, ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்றேம்மா, அந்த விழிப்புணர்வு தகவல் தான். இந்த ஹெல்மெட்டுக்கு ஃபைன் அடிக்கிறாங்க, எவ்வளவோ நாளா சொன்னாங்க கேட்கல,

0: இப்ப அந்த ஸ்டார் கவுண்ட் வச்ச பிறகு 199 பேர் ஹெல்மெட் போட்டிருப்பாரு. அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா, மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு சட்டங்களை கொண்டு வரணும்.
1: சரிங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. என்னப்பா இது இப்படி இருக்கு, இவ்வளோ பேசுறாங்களே அப்படின்னு வந்து வருத்தப்பட்டு சங்கடப்பட்டு சொல்லிட்டு போயிருக்காருங்க இந்த நேயர். குடும்பத்தடையே நீங்க மெதுவா பேசுங்களேன், ஊரறிய பேசணும், மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு பேசணும். என்ன மனநிலையில எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரே மனநிலைமையிலையும் இருக்க மாட்டோம் இல்லைங்களா. முதல்ல பேசின நேயர் சொன்னாங்க, என் மனநிலையை பொறுத்து அந்த பேருந்து பயணம் அமையுங்க அப்படின்னு. அதே மாதிரி தாங்க, சில பேர் மருத்துவமனைக்கு போகலாம், ஐசியூல இருக்கிற பேஷண்ட்ஸை பார்க்க போயிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கும், அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்க வேண்டியது இருக்கும். பாடல்கள் சத்தமா வச்சு கேட்கும் போது, அதுவும் இளைஞர்கள் சில பேர்லாம் ரீல்ஸ் வீடியோஸ் சீரியல்ஸ் எல்லாமே வந்து ஸ்பீக்கர்ல போட்டு ரொம்ப சவுண்டா வச்சு கேக்குறாங்க. சோ அதை தவிர்க்கிறது நல்லது. இப்போ இந்த நேயர் சொன்ன மாதிரியே அதை சட்டமாக்க கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதத்திலிருந்து அவங்க இந்த மாதம் இல்லை போன மாத கடைசியிலேருந்து நினைக்கிறேன், அதை வந்து இந்த அமல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பேருந்து பயணத்தின் போது நீங்கள் ஃபோனில் ஸ்பீக்கர் போட்டு சத்தமாக பாட்டு கேட்குறதோ ரீல்ஸ் பண்ணுறதோ வந்து, அதாவது ரீல்ஸ் கேட்குறதோ இல்லை நிகழ்ச்சிகள் பார்க்குறதோ வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு இல்லை இயர்ஃபோன் போட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விழிப்புணர்வு வாசகங்கள்லாம் இனிமே தான் ஓட்ட போறாங்க அப்படின்னு தகவலும் வந்திருக்குங்க. சீக்கிரமே அமல்படுத்துறது, அமல்படுத்திட்டாங்க, ஆனா மக்கள் கிட்ட வந்து இன்னும் போய் ரீச் ஆகல. ரீச் ஆயிடுச்சுன்னா இதுல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நாம வந்து நம்புறோம். ஆனா ஒரு அபராதம் கூட போட்டா ஒருவேளை மக்கள் மாறலாம். பேசலாமே இதை பத்தி தொடர்ந்து. வணக்கம், குமரி பண்பலையுடன் யாருங்க இது பேசுறீங்க?
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, ஊர் பேர் சொல்லுங்க சார்.
2: நான் அருமனை கமலாசனன்.
1: அருமனையிலிருந்து கமலாசனன் சொல்லுங்க சார்.
2: மேடம், அதாவது நம்ம வந்து பெரிய நினைப்பா, பெரிய முக்கியமான காட்சி பத்தி நினைச்சு சிந்திச்சு அதை பத்தி சிந்தனை போட்டு போயிட்டே இருப்பான். அந்நேரம் பார்த்து சில ஆட்கள் வந்து இந்த வரத்து பேச்சால நம்ம சிந்தனையும் நினைப்பையும் எல்லாம் சிதறடிப்பாங்க. வரட்டு பேச்சுக்கள் எல்லாம் நிறைய இந்த மாதிரி பேருந்து பயணங்கள்ல வரட்டு பேச்சு தான் அதிகமா இருக்கும். அது ஒன்னும் பிரயோஜனப்பட போறது இல்ல. நம்ம அதை வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கோம். நம்ம முக்கியமா விஷயங்கள்ல போயிட்டு இருக்கோமா, அது நமக்கு தடையா தான் இருக்கு.
1: நிச்சயமா அது சங்கடமா இருக்கு அப்படின்னு உங்க கருத்தை முன்வைக்கிறீங்க. சரிங்க சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம், குமரி பண்பலையுடன் யாருங்க இது பேசுறீங்க?
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலுக்கட்பட்டிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்ன?
3: மேம், நான் வார வாரம் பெங்களூர் டு வேலூர் ஒட்டுமையா இருக்கு மேம், 4 மணி நேரம் 5 மணி நேரம். எப்படாப்பா நம்ம விட்டு இறங்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு மேம் சொல்லணும். ஏன்னா அந்த சட்டத்தை நீங்க நம்ப மாட்டீங்க, என் முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, என் பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு மேம். கொயம் கொயம் கொயம் கொயம் கொயம் கொயம் கொயம் பேசிக்கிட்டே வந்தாங்க. என்னால முடியல, ஏங்கயா நான் நடுப்புறேன் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறேன் இப்படி பேசி நான் பாத்தேன் சார், கொஞ்சம் மெதுவா பேசுங்க, நீங்க பாட்டை இறக்குங்க அப்படின்னு நான் கத்தினேன் பாருங்க. பஸ்ஸே திரும்பி பார்த்துருச்சு. கண்டக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இந்த சட்டம் அரசாங்கம் பிறப்பிச்சிருக்காங்க, ஏன் இன்னும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலையே அப்படின்னு உடனே சிரிச்சுட்டாரு கண்டக்டர் ஒரு மாதிரி. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் மேம், இது சட்டமா இருக்கு, சமீபத்துல அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க, ஆனா விழிப்புணர்வு அப்படிங்கறதுதான் இல்ல. யோசிச்சு பாருங்க மேம், ஒரு 4-5 மணி நேரம் நான் டிராவல் பண்ணி பெங்களூர்ல வாரத்துக்கு ஒரு முறை வரேன் மேம், அது காலங்காத்தால 5 மணிக்கு மேம், நீங்க நம்ப மாட்டீங்க, நான் டிராவல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன், கண்ணு தூக்கு சொக்கம், வேற வழி இல்லையே டிராவல் பண்ணணும், 7 மணி, 8 மணி, 9 மணின்னு ஒரு 4-5 மணி நேரம் அந்த ரீல்ஸ் சத்தத்தை வச்சு கேட்டுக்கிட்டே வராரு. சரி சார், நான் சின்னது பண்றேன் சின்னது பண்றாரு, காதுல உள்ளன்னு பெருசா வைக்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு வகையான இரிட்டேஷன். யோசிச்சு பாருங்க, 5 மணி நேரம் யாரையாவது தொடர்ந்து ஒரு விஷயத்த நாராசத்தை கேட்க முடியுமா மேம்?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
3: அது ஒண்ணு நிறைவு ஒண்ணு சொல்றோம் மேம், அரசாங்க பேருந்துல கூட நான் கண்டக்டர் கிட்ட டிரைவர் கிட்ட போய் சொல்லிருக்கேன்,

0: தயவு செஞ்சு பாட்ட நீங்க சின்னதா வைங்க சார்.
1: இல்ல, அரசாங்கம் மட்டும் இல்லங்க, தனியார் பேருந்துகளிலுமே வந்து பாடல்கள் வந்து அலற விடுற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் வால்யூம் வந்து குறைச்சு வைக்கலாம் சரிங்களா? சரி, ஆனா முதல்ல நம்ம வந்து மாறணும் இல்லையா? நம்ம முதல்ல மாறணும் இல்லையா? மக்கள் முதல்ல மாறணும் இல்லையா?
0: ஆனா மக்கள் வந்து ஐயோ தலைவலிக்குது சூ அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த தகுந்த நபர்கள் கிட்ட தைரியமா போய் சொல்லணும் அல்லது பேசணும். நம்ம ஏன் பொறுக்கணும் இல்லையா?
1: வழி வச்சு இன்னும் பெரிய சப்தத்தை உண்டாக்கிடுமோனு கூட நினைச்சு பயந்து ஒதுங்கி இருக்கலாம்னு
0: நினைக்கிறேன்.
1: நிச்சயமா நிச்சயமாங்க, பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அப்ப மொத்தத்துல சங்கடம் தான்.
0: இல்ல மேம், 2 வருஷமா இந்த அவஸ்தையை நான் பட்டுட்டு இருக்கேன். ஹைபிரிட் மாடல்ல ஒர்க் பண்றேன்னா அதனால வேலூர் டு பெங்களூர் டிராவல் பண்ணி எனக்கேனே இந்த டாபிக் கொடுத்தா மாதிரி இருந்தது.
1: ஓகே, தூங்கலாம்னு நினைக்கிற நேரத்துல இப்படி இம்ச பண்றாங்களே அப்படின்னு சங்கடப்படுறீங்க, அப்படிதானே? மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும்னு நம்புவோம். நன்றி, நன்றி. மக்கள் வந்து ஆதங்கத்தை கொட்டிதான் திக்கிறாங்க. இத கேட்டுட்டு இருக்கிறவங்களாவது வந்து அட்லீஸ்ட் இனிமே வந்து பேருந்து பயணத்துல வந்து நீங்க ஒருவேளை ஸ்பீக்கர்ல சவுண்டா பாடலையோ ரீல்ஸையோ ஏதாவது எல்லாம் வச்சு கேக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹெட்போன் யூஸ் பண்ணுங்க, இயர்போன் யூஸ் பண்ணி நீங்க கேளுங்க. நீங்க சந்தோஷமா இருங்க, ஆனா மத்தவங்களுடைய நிம்மதியை வந்து கெடுக்க வேண்டாமே அப்படின்னு தான் நேயர்கள் வந்து முன் வைக்கிறாங்க. ஒரு நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், குமரி பண்பலுடன் யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், பெரிய விலையிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: பெரிய விலையிலிருந்து விஜயா, சொல்லுங்க விஜயாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: தர்ம சங்கடமான விஷயம் மேடம் இது.
1: அப்படி சொல்றீங்களா? என்ன அனுபவம் உங்களுக்கு அப்படி தர்ம சங்கடமான நிலைமை?
2: அதாவது இப்படிதான், ஒரு வயசானவங்க வந்து வழி கேக்குறாங்க. அது ஒரு பாப்பா தான் காத்துல ஹெட்போன் வச்சிருக்கேன். ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியல, அந்த ஊரை வரும்போது சொல்லிருமா நீ. அந்த பொண்ணு ஏற இறங்கதான் பார்த்தே தவிர அதுக்கு வாய் விட்டு பதில் சொல்லல. அது எவ்வளவு சங்கடமா இருக்கு நினைச்சு பாருங்க. என்ன ஒரு சம்பவம், நான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்த மேடம். அதாவது களவு கொள்ள கொல்லன்னு நிறைய நம்ம படிச்சுட்டே இருக்கும், பாக்குறோம் கண்ணு
1: முன்ன.
2: அத பேங்க்ல இருந்து ஒரு அம்மா காசு எடுத்துட்டு வந்ததா போன்ல பிளமா சவுண்ட் போட்டு அவங்க பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்குன்னு அதையும் விவரமா சொல்றாங்க. அந்த பஸ்ல இருக்கிறது எல்லாரும் அவங்க வீட்டுல உள்ளவங்களா?
1: கண்டிப்பா அந்த விழிப்புணர்வு வேணும், அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை யாராவது கேட்டு அதை போற வழியில அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண
2: முடியும்? அம்மாவ ஏதாவது பண்ணி கொண்டு போனா என்ன, பணம் வாங்கிக்கிடலாம், உயிர் கிடைக்குமா?
1: இந்த ஆங்கிள் இருந்து எல்லாரும் யோசிக்கணும் பாத்தீங்களா, இந்த ஆங்கிள் இருந்து யோசிக்கணும். கண்டிப்பா அருமையா ஒரு விஷயம் சொன்னீங்கம்மா, நிச்சயமா யோசிப்பாங்கன்னு நம்புவோம் சரிங்களா?
2: நன்றி,
1: நன்றி. நம்ம ஒரு ஆங்கிள் இல்ல ரெண்டு ஆங்கிள் யோசிச்சோம் அப்படின்னா நம்ம நேயர்கள் இன்னொரு ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் எல்லாம் இருக்கு, அதனால சத்தத்தை குறைச்சு வச்சு உங்க விஷயங்களை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னும் வந்து கருத்துக்கள் வந்து கேட்கலாம் மக்கள் கிட்ட இருந்து. அதுக்குள்ள இப்ப பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, கடந்துதான் போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சாங் ஒன்று கேட்டு வந்துடலாம். அனிருத் ரவிச்சந்தர் இசையில விக்னேஷ் சிவன் வரிகள்ல லேட்டஸ்டான ட்ரெண்டிங்கான ஒரு சாங், ஒரு துள்ளலான பாட்டு தாங்க வருது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பாடத்துலேருந்து வந்துட்டே இருக்கு தீமா தீமா அப்படிங்கிற பாட்டு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்,
2: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
2: முல்லை சரம்.
4: ஆரோக்கியத்தில் உடல் நலனில் அக்கறை கொண்டுள்ள நமது குமரி பண்பலை 101 உங்களுக்காகவே தினம் தோறும் தருகின்ற தொடர்தான் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்ல தாய்ப்பால் மட்டும் போதுமா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். மறக்காம கேளுங்க.

ஷாம் எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் ஒரு பகல் 11:40. குமரி பண்பலை 101, இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, பேருந்து பயணத்தில் அதீத சப்தங்கள் அப்படிங்கிறது, சங்கடமா சந்தோஷமா, இதுவரைக்கும் ஒருத்தர் கூட சந்தோஷம் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. முதல் நேயர் மட்டும்தான், என் மனநிலைமையை பொறுத்து அது சந்தோஷமா இருக்கலாம் சங்கடமா இருக்கலாம் அப்படின்னு வந்து 50-50 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பக்கத்து சீட்டுக்காரர், அதாவது பேருந்தில் சத்தமாக ஃபோனில் வந்து பேசுகிற காலில் குடும்ப விஷயங்கள்லாம் கேட்டு அடுத்து என்ன நடக்கும்

0: அப்படின்னு சீரியல் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கேட்டுட்ருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை ஒரு லாங் ட்ராவலில் ஜெனரல் சீட்டில் உட்காந்து அப்பா அப்படின்னு சைலண்ட்டாக இயற்கையை ரசித்து பார்த்துட்டே வர்றது உங்களுக்கு பிடிக்குமா? ஏதோ சத்தம்லாம் எல்லாமே இருக்கிறது பிடிக்குமா? இல்லை கொஞ்சம் நெசம் கூட்டம் அந்த சத்தம் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், பஸ்ஸில் போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிற ஆளா? அப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் கருத்துக்களையும் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறோம், 2602240 மற்றும் 2970722 முன்னிணைப்பெண்ணாக 0462 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது, 8903257039. பாட்டை கேட்டு முடிச்சுட்டு பேசுறதுக்கு நேர்கள் வந்திருக்காங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன். வணக்கம், யாருமா பேசுறீங்க? தோவாளிலிருந்து சந்திரா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து
1: என்ன? போட்டு
0: அப்படின்னா நன்றி. நேர் வந்து மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, இதை கேட்டு நிறைய பேர் மாறினா எங்களுக்குமே சந்தோஷம்தான். வணக்கம், குமரி பண்பலையுடன் யாருங்க இது பேசுறீங்க? எந்த ஊருங்க சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்க பேர் ஊர் கேட்க மாட்டேங்குது.
2: சேகர், கள்ளுக்குட்டை.
0: சேகர் கள்ளுக்குட்டமா?
2: கள்ளுப்பட்ட விலை.
0: கள்ளுப்பட்ட விலையா? சரிங்க சார், சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன?
2: சந்தோஷமான
0: சார், கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா பேசுறது கொஞ்சம் தெளிவா எல்லாருக்குமே கேட்கலாம்.
2: சரிங்க,
0: நன்றி. வணக்கம், குமரி பண்பலையுடன் யாருங்க வந்து பேசுறீங்க?
3: வணக்கம், இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கருத்து என்ன?
3: அதாவது தவிர்க்க முடியாதது, சகிக்க முடியாதது. நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டீங்க அந்த இன்னல்கள் எல்லாம். அப்புறம் ஒரு நாம வந்து அந்த பேருந்து எப்ப வரும் வரும்னு காத்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அதுல ஏறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருப்போமோ, அப்புறம் பயணம் செய்திருப்பதை நம்ம நிறுத்தம் எப்ப வரும் எப்படா இறங்கலாங்கிற சூழ்நிலையில இப்ப வந்து வாகனங்களை ஓடிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமா ஓடுற வாகனங்கள் இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சவுண்டா பேசுறது, மொபைல்ல சவுண்டா பேசுறது, அப்புறம் வந்து வாகனங்கள் வைக்கிறது, அப்புறம் வந்து பஸ்லயே அவங்க பாட்டு வச்சிருப்பாங்க.
0: ஒரு சில பேருந்துல வந்து அவங்களும் பாட்டு வச்சிருப்பாங்க,
3: பாட்டு வச்சிருப்பாங்க,
0: இருக்கிற பயணிகளும் சேர்ந்து சத்தம் போடுவாங்க.
3: நிறுத்தம் வரும்போது சொல்றது கேக்குறது ரொம்ப சிரமமா இருக்கிறது. அதனால பேருந்து பயணத்தின் போத எவ்வளவு அவசரமா ஏறணுமோ அவ்வளவு அவசரமா நம்ம ஸ்டாப் வந்து இறங்கிருவோங்கிறது நம்ம தப்பிச்சோம்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலைதான் இப்ப நடந்துட்டு இருக்கு.
0: அப்ப சங்கடம் அப்படின்னு நீங்க வந்து பதிவு பண்ண வருகிறீங்க அப்படிதானே?
3: ஆமா, நிச்சயமாக. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனோநிலையில இருப்பாங்க. ஒருத்தர் ஜாலியா இருப்பாங்க, ஒருத்தர் சோகத்துல இருப்பாங்க, ஒருத்தர் கோபத்துல இருப்பாங்க. அது அவங்க அவங்க

0: தன்மையை வந்து அந்த பேருந்து பயணத்தின் போது அவங்க வந்து நடைமுறை எடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரே நிலையில இருந்து எல்லாத்தையும் சகிக்க முடியாது தானே?
1: ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. ஓகே, நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம்.
1: சரி, இப்போ ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடும். பிரேக் அப்புறமா தொடர்ந்து நம்ம நேர்கள்கிட்ட பேசலாம். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.
2: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

0: பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
5: எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.2 கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் 5 அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன் நேரலை. குமரி பண்பலை 101 பேருந்து பயணங்களில் அதீத சப்தங்கள் அப்படிங்கிறது, சங்கடமா சந்தோஷமா அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தா, ஒன் சைட் கோல் அடிக்கிற மாதிரியே நம்ம நேர்கள் சங்கடம் தாங்க அப்படின்னு பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நேர தவிர முதல்ல பேசுன நேர் மட்டும் மனநிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றம் இருக்கும் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணாங்க. நம்ம நேர்கள் ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு நம்ம அடுத்த சாங் கேட்க போலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யாருங்க இது பேசுறீங்க?
8: வணக்கம், திட்டவெளியிலிருந்து
5: திட்டவெளியிலிருந்து ஷாபி பேசுறீங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்ன? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க, ஏன்னா நம்ம நிறைய பகுதியை நெருங்கிட்டே இருக்கோம். சொல்லுங்க.
8: நல்ல தலைப்பு மேடம் இது.
5: சரிங்க,
8: நான் இத பத்தி மக்கள் மத்திய நினைச்சுல போட்டு இருக்கேன் கடிதம். இது தொந்தரவு சொல்லி.
5: சரிங்க,
8: இந்த பஸ்ல வந்து மினி பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சவுண்ட் கூட்டி வச்சிருக்காங்க. அந்த ஹார்ட் பேஷண்ட் போவாங்க, நோயாளிகள் போவாங்க, நெஞ்சில டப்பு டப்பு அடிக்கிற மாதிரி சவுண்ட் வச்சிருப்பாங்க. ரெண்டு மூணு வாட்டி அவங்களுக்கு சண்டை போடணும்னு நினைச்சிருப்பேன், பட் எதுக்குன்னு சொல்லி அப்படி போயிட்டாதான் அவங்க மக்கள் மன்றத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாது.
5: சரிங்க சரிங்க சரிங்க,
8: மக்களுக்கு தொந்தரவு இல்லாம எதையும் செய்ய வேண்டியது.
5: ஆமா, ஒரு சட்டம் வந்து போட்டிருக்காங்க, அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். ரீச் ஆனா இன்னும் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்னு நம்ம நம்புவோம். நன்றி. இப்ப பாடல் கேக்குறதுக்கான நேரம்ங்க. சந்தோஷ் நாராயண் இசையில ரெட்ரோ படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101. இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.

0: நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கிறது பேருந்து பயணங்களில் அதீத சப்தங்கள் தருவது சங்கடமாக சந்தோஷமாக அப்படின்ட்டு நிறைவான நேர்கிட்ட நம்ம பேசிடலாம். யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: குறிச்சியிலேருந்து சுதா பேசுகிறேன்.
0: ஒரு நிமிஷமா, புலியூர் குறிச்சியிலேருந்து சுதா?
1: ஆமாம்.
0: சரி, நீங்கள் நிறைவான நேயர், அதனால ஒரே நிமிஷத்தில் அழகாக பேசிடுவீங்க அப்படின்னு நம்புகிறோம்.
1: சரிங்க மேம். அதாவது ரொம்ப தர்ம சங்கடமான சூழல்ல தான் பஸ்ல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டாப்ல இருந்து நான் ஒரு வாசியா இருந்தேன். பஸ்ல ஏறும் போது அவங்களும் வந்து அந்த ஸ்டாப்ல இருந்து ஏறிட்டாங்க. ஏறிட்டு அப்பல இருந்து ஒரு போன் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வேற உடம்பு ரீதியா வந்து கொஞ்சம் காலு வந்து ரொம்ப சரியில்லை. அப்ப நம்ம வந்து எப்படா இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு கவனமே இல்லை. அவங்க பாட்டுக்கு பேசிட்டே நான் கொஞ்ச நேரம் முறத்து முறத்து பாத்துட்டே இருக்கேன். அவங்க வந்து அதை கண்டுக்கவே இல்ல. அப்புறமா எனக்கு வந்து இறங்குறதுக்கு ஒரு ஸ்டாப் இருக்கும் போது நான் சொல்லுங்கம்மா கொஞ்சம் தள்ளு, கொஞ்சம் வழிபடுவீங்களா, எனக்கு ஆடு சுவம் இல்லை, எனக்கு கொஞ்சம் இறங்கணும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வந்து உஷாராதான் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஸ்டாப்லதான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராதான் இருக்காங்க. இருந்தாலும் பக்கத்துல உள்ளவங்களுக்கு மனநிலைமை புரிஞ்சுக்கணும் இல்லையா, அவங்க என்ன உடல் ரீதியா இருக்காங்க, மனசோட இருக்காங்க, எந்த ஸ்டாப்ல இறங்கணும், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிந்திக்கவே இல்லை. அப்படி பேசிட்டு வந்து கண்டிச்சு வந்து சத்தம் போடுவாங்க, ஏமா கொஞ்ச நேரம் பேசணும்னு. அதனால அந்த கண்டிச்சு வந்து சத்தம் போட்ட அப்புறமும் கூட அவங்க வாய் அமைச்சு பது பண்ணவே இல்லை, அமைதியாகவே இல்லை.
0: புரியுது, இனியாவது வந்து கொஞ்சம் மாற்றம் வரும் அப்படின்னு நம்புவோம். சரிங்கம்மா, நிறைவான நேரா வந்து. ஆமா, ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த எங்க கூட வந்து பகிர்ந்துகிட்டேன். ஆனா நீங்க கடுப்பான விஷயம் அப்படிதானே?
1: சரிங்க,
0: நிச்சயமா நிச்சயமா மாற்றம் வரும் நம்புவோம்.
1: ஆமா, அவங்க என்ன பண்ணாங்க?
0: ஆமா, நிறைவு

பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சி வரும், கண்டிப்பா அதுல நம்ம இதை பத்தி பேசுவோம். சரிங்களா? நன்றிங்க. நன்றி. நேர்களுக்கு தங்களுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டி தீர்த்து முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும். நேர்கள் எல்லாம் செம மாச தன்னுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சங்கடம் அப்படிங்கிறது தான் பதிலாக வந்து சொன்னாங்கங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, பஸ்ல வந்து நம்ம

பஸ்ல வந்து நம்ம சொந்த கார் மாதிரியோ சொந்த வாகனம் மாதிரியோ கண்டிப்பா வந்து பயன்படுத்த முடியாது. பல பேர் சேர்ந்து பயணிக்கிற ஒரு வாகனம். ஆனா அதே நேரத்துல நம்ம சந்தோஷம் மற்றவங்களுக்கு சங்கடமா மாறாம பாத்துக்கிறது தான் ஒரு நல்ல சிட்டிசனுக்கு அழகு, அப்படித்தானே? அதனால ஹெட்போன் போட்டு நீங்க வந்து பாடல்களை கேளுங்க. ஹெட்போன் போடாம போன்ல ஸ்பீக்கர் போட்டு பாட்டு ரீல்ஸ் வீடியோ எல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு தமிழக போக்குவரத்து துறை வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிக்கலை. அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அது மாதிரி அரசாங்கம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக மக்கள்கிட்ட இது போய் சேரும். சின்ன சின்ன மாற்றங்கள் அதை நம்ம தானே கொண்டு வரணும். நிச்சயமாக அதை பற்றி யோசிப்போம், சரிங்களா? மாற்றம் ஒன்றே மாறாதது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய, கேட்டு ரசித்த, பங்கேற்க முயற்சித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குங்க. மலேசியா வாசுதேவனுடைய ஏ குரல்ல அனிருத் இசையில வேட்டையன் பட பாடல்.

0: துறையன்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரணி மடம், நாகர்கோவில், 233066.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று பகல் 12:10 மனம் நனை மதுரம் அடைந்து தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் மட்டும் போதுமா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா? 1:10 பெருமை மிகு பாரதம், சென்னை எனும் தொழில் நகரம், உரை சித்திரம் எழுதியவர் டி. சுரேந்தர், அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ் அவர்கள். 1:55 2:15 திரை இசை. 2:30 நாட்டுப்புற கீதங்களில் தங்க கிருஷ்ணமூர்த்தி குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 13:02 தேநீர் நேரத்தில் திரை களஞ்சியம், கருங்கல் எஸ். விஜயா என்ற நேயரின் திரை இசை தொகுப்பு இடம்பெறும். இன்று மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 4:05 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடக்க நாள் உரை குறித்து சிற்றுரை. தொடர்ந்து வானிலை அறிக்கை, தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம். செல்வராஜ் அவர்கள். இன்றிரவு 7:25 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் சிறுதானியங்களின் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழநெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மார்கரெட் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ஆறுமுகம் அவர்கள் படைப்பு, சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:15 நாடாளுமன்ற வாராந்திர நிகழ்வுகள். இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை, இதில் இலக்கிய சுடர் சங்க பாடல்களில் பெண்ணியம் உரை வழங்குகிறார் முனைவர் சு. ஏஞ்சல் ஜெயலட்ராணி அவர்கள். தொடர்ந்து வரும் தேனமது தொடரில் படைப்பாளர் சகாய சுசி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இரவு 9:15 பவனி வரும் குமரிநிலா நேரலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரிமல்லப்பா அவர்களின் ஷனா இசை கேட்கலாம். 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் 4:00 AM வரை விடியும் வரை திரை இசை. 4:00 AM முதல் 5:54 வரை மங்களநாதம். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். எங்கேயும் எப்போது மென்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போது நண்பகல் மணி 12. இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய் நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர் கே சின்ன

ஆக்க ஆரம்பமாகிறது. மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. உன் அன்பு மட்டும் போதும் என்றென்றும் காதல் ராகங்கள் இசைத்திடலாம். மேஸ்ட்ரோ இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஎஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல் மதுரகானமாய் பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து 4:05 வெள்ளையனே வெளியேறு இயக்க தொடக்க நாள் குறித்த சிற்றுரை இடம்பெறும், மறக்காம கேளுங்க.

எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:17. குமரி பண்பலை 101 நீங்க கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறது மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை, காலத்தை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு இது. பிரிசூடன் வரிகள்ல இளையராஜாவின் இசையில இன்னொரு மாஸ்டர் பீஸ்ங்க. கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா பாட பாடலின் முதல் பாதியில் புல்லாங்குழல் இசையும் இரண்டாம் பாதியில் வயலின்களின் இசையும் ஆதிக்கம் செலுத்த, காதலர் நெஞ்சங்களின் காதல் சந்தங்களை சொல்லும் மதுரகானமாய் கேளடி கண்மணி பட பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை. இதில் இலக்கிய சுடரில் சங்க பாடல்களில் பெண்ணியம் உரை வழங்குகிறார் முனைவர் சு ஏஞ்சல் ஜெயலட்ராணி அவர்கள். தொடர்ந்து தேனமது தொடரில் படைப்பாளர் சகாய சுகி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மறக்காம கேளுங்க இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை. பாடல்களின் தொகுப்பு இது. கவிஞர் முத்துலிங்கம் பாடல் வரிகளை எழுதிட இளையராஜாவின் மெட்டமைப்பில் மனோ எஸ் ஜானகியின் குரல்கள். 90களின் இளைஞர்களின் கனவு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இது செம்பருத்தி படத்திலிருந்து மதுர கானமாய் உங்களுக்காக வருது, கேளுங்க.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: நம்ம நேயர்கள் தேர்வுல பாடல்கள், அவங்க தேர்வுல தலைப்பு, வர்ணனையும் கூடவே. இப்படி நம்ம நேர்கள் டேஸ்ட்ல திரைப்பட பாடல்கள் தொகுப்புரை எல்லாம் கேட்கணுமா? அப்ப கேளுங்க, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்துல திரைக்களஞ்சியம். இன்னைக்கு யாருடைய சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் வரப்போகுது தெரியுமா? கருங்கல் எஸ் விஜயா என்ற நேயரின் திரை இசை தொகுப்பு தான் வரப்போகுதுங்க. மறக்காம கேளுங்க, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம்.

பன்மலை நூற்றொன்றில் இது மனம் நனையும் மதுரமழைது தேரல் சுவையில் சாரலிசை. இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் கூட்டணி இசையமைப்பில் வெளிவந்த பாடல்கள்ல இதுவும் ஒன்றுங்க. கவிஞர் வாலியின் பாடல் வரிகள் பாடியிருக்காரு பாடுநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம். உனக்காக இசைக்கின்றேன், கட்டுக்காவல் கடந்து இந்த உலகை ரசித்திடவா என் ஆவாரம் பூவே. செந்தமிழ் செல்வன் பட பாடல் மதுரகானமாய் இதோ உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூறொன்றில் இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் மட்டும் போதுமா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள்.

சுவாசனை மதுரமழைது தேரல் சுவையில் சாரல் இசையை நிறைவு செய்ய வருகிறது. மனோ எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இளையராஜாவின் இசையில் கவிஞர் வாலியின் இளமையான வரிகள். புத்தம் புது சிந்தனைகளோடு நல்வரவு சொல்லி வரவேற்போமா புத்தாண்டை. வருவது வெற்றிக்கரங்கள் பட பாடல்.

இன்றைய நாள் இதுவரைக்கும் சரியா போகல அப்படின்னா கவலையப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி சந்தோஷம் தர மாதிரி ஏதாச்சும் ஒரு குட்டியா ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லைங்களா, அதை செரிஷ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. என்றென்றைக்கும் புன்னகை தொடரும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜீலிஜு. இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. வர இருப்பது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று

0: வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தில்லி ஐஐடியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வி கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பான நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் புதிய திட்டங்கள் தொடங்கப்படக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உரிய ஒப்புதல் இன்றி அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்திட்டப் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தனிநபர்கள் கட்டணமின்றி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த குழுமத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியும் இணைய குற்றங்களை களைவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று மத்திய பிரதேசத்தின் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. கேரளத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். பாலக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென நடத்தப்பட்ட சிறப்பு இயக்கத்தில் 9000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் சவாலான சூழ்நிலையின்போது அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலவளத்துறையின் கைபேசி செயலி சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நில ஆவணங்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாகவும் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறினார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் ஒரு

0: குழுவினருடன் அம்மாநில அரசு இன்றும் பேச்சு நடத்தியது. நேற்று ஒரு குழுவினருடன் அரசு நடத்திய பேச்சுகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெடி மற்றும் போதைப் பொருளை கடத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தேசிய புலனாய்வு அமைப்பு பதிவு செய்துள்ளது. மொஹாலியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாப் மற்றும் தில்லியில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்திலும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசர்கோட், கண்ணூர், வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 100,000-க்கும் மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் நியூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜாவும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அன்மோல் எகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற செட் கணக்கில் இவான் லிட்ரோவாச், ரே ஹோ இணையை வென்றது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மெலெம் ஹுய்த்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா செக் குடியரசை வென்றது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்று உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 12:51. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்பதற்கு முன்
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறி.

0: மருத்துவமனை இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: நலமாய் வாழ்வோம்.
5: தாய்ப்பால் மட்டும் போதுமா என்ற சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜெமிலா பொன்மலர் அவர்கள்.
6: தாய்மார்கள் தாய்ப்பாலை தவிர வேறு பால், மாட்டுப்பால், வேற பால் கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் வேற மாட்டுப்பால் கொடுத்தால் குழந்தைக்கு செரிமான கோளாறு வர வாய்ப்பிருக்கு. அதனால குழந்தை அடிக்கடி நோய்வாய்ப்பட வாய்ப்புள்ளது. டயரியா, லூஸ் மோஷன், அது மாதிரி வந்து குழந்தை உடல்நல கோளாறு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாட்டுப்பால் எல்லாம் கொடுத்தா இரத்த சோகை வர வாய்ப்பிருக்கிறது. அது மாதிரி மாட்டுப்பாலில் ஒருவித புரதம், அது கெசின்னு சொல்லுவோம், அது குழந்தையின் கிட்னியை டேமேஜ் பண்ணும். அதனால நம்ம எல்லா தாய்மார்களும் மாட்டுப்பாலை தவிர்க்க வேண்டும், புட்டிப்பாலையும் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஏன் தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்கணும்னா, குழந்தையின் வளர்ச்சியையும் உடல் நிலைக்கும் ஏற்றபடியாக, அன்றாட தேவைக்கும் ஏற்றபடியாக நம்ம தாய்ப்பால் தன்னை தானே மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையது. அதனால கண்டிப்பா தாய்ப்பால் மட்டுமே தாய்மார்கள் கொடுக்க வேண்டும். அதனால ஒரு ஹெல்தியான பேபியை நாம உருவாக்க முடியும். தாய்ப்பால் மிகவும் இன்றியமையானது, கடவுளின் படைப்பில் மிக அற்புதமானது. அதனால் தாய்ப்பால் எல்லா பிறந்த குழந்தைகளுக்கும் கொடுத்து ஒரு நலமுள்ள நாட்டை நாம் உருவாக்குவோம்.
5: தாய்ப்பால் மட்டும் போதுமா என்ற சந்தேகங்களுக்கு தீர்வளித்தவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள்.

0: நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
3: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
4: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேயர்களே, இன்று மாலை 4:05 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடக்க நாள் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. செய்தி தெரியுமா? நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் தண்ணீர், நமக்கு நிழல் தரும் மரங்கள், இவை எல்லாமே இயற்கை நமக்கு அளித்த மிகப்பெரிய பரிசுகள். ஆனால் இந்த இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் நமது ஆற்றல் தேவைகளையும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இன்றைய செய்தி தெரியுமா செக்மெண்டில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது கிரீன் எனர்ஜி எனும் பசுமை ஆற்றல். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் இயற்கை மூலங்களான சூரிய ஒளி, தண்ணீர், காற்று ஆகியவற்றிலிருந்து பெறப்படும் ஆற்றலை பசுமை ஆற்றல் அல்லது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்று அழைக்கிறோம். சூரியன் தரும் ஒளியிலிருந்து மின்சாரம், காற்றின் வேகத்திலிருந்து மின்சாரம், நீரின் சக்தியிலிருந்து மின்சாரம், கழிவுகளிலிருந்தும் ஆற்றல் என இயற்கைக்கு பாதிப்பு குறைவாகவும் எதிர்கால தலைமுறைக்கு வளமான உலகத்தையும் விட்டு செல்ல உதவுகிறது இந்த பசுமை ஆற்றல். இந்த துறையில் இந்தியா இன்று உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு முன்னேறி வருகிறது. குறிப்பாக சூரிய ஆற்றலில் இந்தியாவின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்கது. நம்முடைய நாட்டில் ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் சூரிய ஒளி கிடைக்கிறது. அதனால் சூரிய ஒளி வீணாக

0: கூடாது, அதை சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்தியா சூரிய மின் உற்பத்தியை வேகமாக அதிகரித்து வருகிறது. ஒரு சிறிய இடைவேளை.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: செய்தி தெரியுமா தொடர்கிறது. பசுமை ஆற்றல், கிரீன் எனர்ஜி பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். கிராமப்புறங்களில் சூரிய மின் நிலையங்கள், வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல்கள், விவசாயத்திற்கு சூரிய சக்தியில் இயங்கும் பம்புகள், சாலைகளில் சூரிய சக்தி விளக்குகள் என சூரியன் வெறும் வெளிச்சம் தரும் சக்தியாக இல்லாமல் வளர்ச்சிக்கான சக்தியாகவும் மாறி வருகிறது. அதே போல காற்றாலை மின்சாரத்திலும் இந்தியா முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் காற்றாலை மற்றும் சூரிய மின் திட்டங்கள் பெருமளவில் வளர்ந்து வருகின்றன. இது வெறும் ஆற்றல் மாற்றம் அல்ல, இது ஒரு பொருளாதார மாற்றம், இது ஒரு தொழில்நுட்ப மாற்றம், முக்கியமாக இது ஒரு சுற்றுச்சூழல் மாற்றம். இன்னொரு முக்கியமான முயற்சியாக கிரீன் ஹைட்ரஜன் என்னும் பசுமை ஹைட்ரஜன் திட்டம் வளர்ந்து வருகிறது. எதிர்காலத்தில் தொழில், போக்குவரத்து போன்ற துறைகளில் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க பசுமை ஹைட்ரஜன் திட்டம் துணை புரியும். இந்தியாவும் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து உலக சந்தையில் முன்னிலை பெறும் வகையில் திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. நேயர்களே, நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கக்கூடிய ஒரு சிறிய மாற்றம் கூட இந்த பசுமை பயணத்தின் ஒரு பகுதிதான். தேவையில்லாத விளக்குகளை அணைப்பது, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது, முடிந்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது, சைக்கிள் அல்லது நடைப்பயணத்தை தேர்வு செய்வது, மரங்களை நடுவது, சூரிய ஆற்றலை பயன்படுத்துவது, கழிவுகளை முறையாக பிரிப்பது, இவை எல்லாமே சிறிய செயல்களாய் தோன்றலாம். ஆனால் சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல கோடிக்கணக்கான மக்கள் செய்யும் சிறிய மாற்றங்கள் ஒரு பெரிய பசுமை புரட்சியை உருவாக்க முடியும். நாம் நமது குழந்தைகளிடம் எங்கள் எதிர்காலத்தில் இப்படி ஒரு அழகான இயற்கை இருந்தது என்று சொல்ல வேண்டுமா? இல்லை, உங்கள் எதிர்காலத்திற்காக நாங்கள் இயற்கையை பாதுகாத்தோம் என்று பெருமையாக சொல்ல வேண்டுமா? முடிவு நம் கைகளில்தான். இன்று நாம் காக்கும் பசுமைதான் நாளைய தலைமுறையும் புன்னகை.
11: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
12: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
13: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
14: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19870.
15: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
16: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
17: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
18: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
19: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
20: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
19: ஒவ்வொரு தொழிலும் நலமும்.

0: ஆரோக்கியமும்.
1: தீப்ஷி, தேங்காய் எண்ணெய்,
2: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
0: செல்
2: 7305365016.
3: இன்றைய செய்தி தெரியுமாவில் கிரீன் எனர்ஜி அதாவது பசுமை ஆற்றல் பற்றிய தகவல்கள் கேட்டோம்.
4: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜாதி ராஜா. பாடலுக்கு குரல் மனோ, வரிகள் வாலி, இசை இளையராஜா. தொடர்வது சித்திரம், சென்னை அஞ்சல்.

0: பெருமை மிகு பாரதம். சென்னை எனும் தொழில் நகரம் உரை சித்திரம். எழுதியவர் ஆர். சுரேந்தர்.
1: இந்தியாவின் முக்கிய தொழில் நகரங்களில் மும்பை முதன்மையான இடத்தை பெறுகிறது. இந்தியாவின் பொருளாதார தலைநகரம் என்று அழைக்கப்படும் மும்பை நிதி நிறுவனங்கள், வங்கிகள், பங்குச்சந்தை, திரைப்படத்துறை, ரசாயன தொழில், மருந்து தொழில், நெசவு தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மையமாக விளங்குகிறது.
2: பெங்களூரு இந்தியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கு என்று உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் உருவாக்கம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆகியவற்றின் மையமாக பெங்களூரு விளங்குகிறது. உலகின் பல முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் அலுவலகங்கள் இங்கு செயல்பட்டு வருகின்றன. இதனால் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியில் பெங்களூரு முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: ஹைதராபாத் மருந்து தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் முன்னணி நகரமாகும். ஜீனோம் பள்ளத்தாக்கு மற்றும் சைபராபாத் போன்ற தொழில்நுட்ப மையங்கள் இங்கு அமைந்துள்ளன. உயிரி தொழில்நுட்பம், மருந்து உற்பத்தி, மென்பொருள் சேவைகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஹைதராபாத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன.
2: அகமதாபாத் மற்றும் சூரத் ஆகியவை குஜராத் மாநிலத்தின்

0: முக்கிய தொழில் நகரங்களாகும். அகமதாபாத் ஜவுளி தொழிலில் சிறந்து விளங்குவதால் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. சூரத் உலக புகழ்பெற்ற வைர வெட்டுதல் மற்றும் மெருகூட்டுதல் தொழிலின் மையமாக உள்ளது. அதோடு செயற்கை இழை மற்றும் ஜவுளி உற்பத்தியிலும் சூரத் முன்னணியில் உள்ளது.
1: புனே இந்தியாவின் முக்கிய வாகன மற்றும் பொறியியல் தொழில் நகரமாகும். கார் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு தொழில்கள் இங்கு அதிகமாக உள்ளன. பல பன்னாட்டு நிறுவனங்கள் புனேயில் முதலீடு செய்து தொழிற்சாலைகளை அமைத்துள்ளன.
0: ஜாம்ஷெட்பூர் இந்தியாவின் பழமையான திட்டமிட்ட தொழில் நகரங்களில் ஒன்றாகும். எஃகு உற்பத்திக்காக உலக அளவில் புகழ்பெற்ற இந்நகரம் இந்தியாவின் கனரக தொழில்துறையின் முக்கிய மையமாக திகழ்கிறது. எஃகு இயந்திரங்கள் மற்றும் உலோக தொழில்கள் இங்கு அதிக அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளன.
1: கொல்கத்தா கிழக்கிந்தியாவின் முக்கிய தொழில் மற்றும் வணிக நகரமாகும். சணல் தொழில், பொறியியல், ரசாயன தொழில், கப்பல் கட்டுமானம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகள் இங்கு வளர்ச்சி பெற்றுள்ளன. கொல்கத்தா துறைமுகம் கிழக்கிந்தியாவின் வணிக வளர்ச்சிக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது.
0: இந்த வரிசையில் நமது சென்னையும் இந்தியாவின் முக்கிய தொழில் நகரமாக விளங்குகிறது. சினிமா, டிராமா, அழகிய கடற்கரை, ஆச்சரியப்படுத்தும் தனியார் பூங்காக்கள் என பொழுதுபோக்கு அம்சங்களுடன் நாம் சென்னையை பார்க்கும் பார்வையிலிருந்து சற்று மாறுபட்டு இன்று தொழில் சார்ந்து பார்வையிடலாம்.
1: சென்னை இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. கார் உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு, தகவல் தொழில்நுட்பம், மின்னணு உற்பத்தி மற்றும் பெட்ரோலிய சுத்திகரிப்பு தொழில்கள் இங்கு அதிகமாக உள்ளன.
0: முதலில் நாம் சென்னை இந்தியாவின் மிக முக்கியமான வாகன உற்பத்தி மையமாக உள்ளதை பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: பல்வேறு உலக புகழ்பெற்ற பல வாகன நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி நிலையங்களை சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், மறைமலை நகர், திருவள்ளூர் மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் அமைத்துள்ளன. இதன் காரணமாக சென்னை இந்தியாவின் டெட்ராய்டு என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் கார்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களில் குறிப்பிடத்தக்க பகுதி சென்னை தொழிற்சாலைகளிலிருந்தே உற்பத்தி செய்யப்படுகிறது.
0: கார், லாரி, பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் போன்ற பல்வேறு வகையான வாகனங்கள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. இத்தொழிற்சாலைகள் உள்நாட்டு சந்தைக்கான வாகனங்களை மட்டுமின்றி ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் பிற உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்றன.
1: வாகன உற்பத்தி தொழிலுடன் இணைந்து வாகன உதிரிபாக தொழிலும் சென்னையில் மிகுந்த வளர்ச்சி பெற்றுள்ளது. இயந்திர பகுதிகள், கியர் பாக்ஸ், பிரேக் அமைப்புகள், சஸ்பென்ஷன், டயர்கள், பேட்டரிகள், மின்னணு கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் பல்வேறு உதிரிபாகங்கள் ஆயிரக்கணக்கான சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த உதிரிபாகங்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன.
0: சென்னையின் வாகன தொழில் லட்சக்கணக்கான மக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை வழங்குகிறது. பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், இயந்திர இயக்குநர்கள், தரக்கட்டுப்பாட்டு நிபுணர்கள், வடிவமைப்பாளர்கள், போக்குவரத்து மற்றும் விநியோகத்துறையினர் என பல்வேறு திறன்களை கொண்டோர் இந்த துறையில் பணியாற்றுகின்றனர். இதனால் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பிற்கும் இந்த தொழில் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது.
1: அண்மை காலங்களில் மின்சார வாகன உற்பத்திக்கும் சென்னை முக்கிய மையமாக உருவெடுத்து வருகிறது. மின்சார கார்கள், மின்சார இருசக்கர வாகனங்கள், பேட்டரி உற்பத்தி மற்றும் சார்ஜிங் தொழில்நுட்பங்கள் தொடர்பான முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் உற்பத்தி முறைகளும் படிப்படியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன.
0: மேலும் தொழில்துறை ஆராய்ச்சி, புதுமை, தானியங்கி உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் தர மேலாண்மை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் சென்னையின் வாகன தொழிலை உலகத்தரத்திற்கு உயர்த்தியுள்ளன. பொறியியல் கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் ஒத்துழைப்பும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறது.
1: சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களான ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், மறைமலை நகர், கும்மிடிப்பூண்டி, இருங்காட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளில் ஏராளமான வாகன உதிரிபாக தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன.
0: அடுத்ததாக நாம் தகவல் தொழில்நுட்பத் துறையில் சென்னை அடைந்துள்ள வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: சென்னையின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பழைய மகாபலிபுரம் சாலை விளங்குகிறது. இந்த சாலை ஐடி நெடுஞ்சாலை என்று அழைக்கப்படுகிறது.
0: தரமணி, பெருங்குடி, காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், சிறுசேரி போன்ற பகுதிகளில் ஏராளமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக சிறுசேரியில் அமைந்துள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஆசியாவின் மிகப்பெரிய ஐடி வளாகங்களில் ஒன்றாக

0: கருதப்படுகிறது.
1: சென்னையில் இயங்கும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மென்பொருள் உருவாக்கம், இணைய பயன்பாடுகள், மொபைல் செயலிகள், கிளவுட் கணினி, செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல், பெருந்தரவு பகுப்பாய்வு, இணைய பாதுகாப்பு, தரவு மேலாண்மை மற்றும் வணிக செயல்முறை சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளில் சேவைகளை வழங்குகின்றன. இச்சேவைகள் இந்திய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுக்கும் வழங்கப்படுகின்றன.
0: தகவல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு சென்னையில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றுகின்றன. பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான திறமையான பட்டதாரிகளை உருவாக்குகின்றன. இதனால் நிறுவனங்களுக்கு தேவையான திறமையான மனிதவளம் தொடர்ந்து கிடைக்கிறது.
1: சென்னையின் தகவல் தொழில்நுட்பத்துறை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
0: மென்பொருள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் சேவைத்துறை மேலும் வலுப்பெறுகிறது.
1: அடுத்ததாக நாம் சென்னையில் உருவாகி வரும் பலவிதமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்வோம். செயற்கை நுண்ணறிவு, நிதி தொழில்நுட்பம், கல்வி தொழில்நுட்பம், சுகாதார தொழில்நுட்பம், மின் வணிகம் மற்றும் மென்பொருள் சேவைகள் போன்ற துறைகளில் பல புதிய நிறுவனங்கள் சென்னையில் உருவாகி வருகின்றன. இவற்றுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தேவையான முதலீடு, வழிகாட்டுதல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குகின்றன.
0: மேலும் அதிவேக இணைய வசதி, தரவு மையங்கள், நவீன அலுவலக வளாகங்கள், மாநாட்டு மையங்கள் மற்றும் சர்வதேச விமான நிலையம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் சென்னையின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்துகின்றன. டிஜிட்டல் இந்தியா மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற அரசு திட்டங்களும் இந்த துறையின் முன்னேற்றத்திற்கு ஊக்கம் அளிக்கின்றன.
1: சென்னை இந்தியாவின் முக்கிய தகவல் தொழில்நுட்ப நகரங்களில் ஒன்றாக மட்டுமல்லாமல் உலகளாவிய மென்பொருள் மற்றும் தகவல் சேவை மையமாகவும் வளர்ந்து வருகின்றது.
0: திறமையான மனித வளம், நவீன தொழில்நுட்பம், உலகத்தரத்திலான உள்கட்டமைப்பு, கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசின் ஆதரவு ஆகியவை சென்னையை தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணியில் நிலைநிறுத்தியுள்ளன.
1: எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, கிளவுட் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் சேவைகள் போன்ற புதிய துறைகளின் வளர்ச்சியால் சென்னையின் தகவல் தொழில்நுட்பத்துறை மேலும் உலகளாவிய முக்கியத்துவம் பெறும்.
0: சென்னை இந்தியாவின் முக்கியமான மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழிலுடன் இணைந்து மின்னணு உற்பத்தி துறையும் சென்னையின் பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகிறது.
1: உலகத்தரம் வாய்ந்த பல மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி நிறுவனங்கள் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான ஸ்ரீபெரும்புதூர், உரகடம், இருங்காட்டுக்கோட்டை, மறைமலை நகர் மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் தொழிற்சாலைகளை நிறுவியுள்ளன. இதனால் சென்னை இந்தியாவின் முக்கிய மின்னணு உற்பத்தி மையமாக வளர்ந்துள்ளது.
0: மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி துறையில் பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள், சலவை இயந்திரங்கள், மொபைல் போன்கள், கணினிகள், மடிக்கணினிகள், எல்இடி விளக்குகள், மின்விசிறிகள், மின்கட்டுப்பாட்டு கருவிகள், மின் மோட்டார்கள், மருத்துவ மின்னணு உபகரணங்கள் மற்றும் தொழில்துறை மின்னணு சாதனங்கள் போன்றவை சென்னையில் தயாரிக்கப்படுகின்றன.
1: இப்பொருட்கள் உள்நாட்டு சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
0: இந்த தொழிலில் நவீன தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன.
1: தானியங்கி உற்பத்தி, ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு, கணினி கட்டுப்பாட்டு உற்பத்தி, தரச்சோதனை அமைப்புகள் மற்றும்
0: இணைய வழி இயங்கும் தொழிற்சாலைகள் போன்ற தொழில்நுட்பங்கள் உற்பத்தி திறனையும் தரத்தையும் உயர்த்துகின்றன. இதன் மூலம் உலக தரநிலைகளுக்கு ஏற்ப பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன.
1: இந்த துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் பல்வேறு ஊக்கத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன.
0: தொழிற்பூங்காக்கள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், முதலீட்டு சலுகைகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா போன்ற திட்டங்கள் மின்னணு உற்பத்தி முதலீடுகளை அதிகரித்துள்ளன.
1: இதன் மூலம் சென்னை உலகளாவிய மின்னணு உற்பத்தி மையமாக வளர்ந்து வருகிறது.
0: தற்போது மொபைல் போன்கள், மின்னணு சிப் கூறுகள், ஸ்மார்ட் சாதனங்கள், மின்சார வாகனங்களுக்கான மின்னணு கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உபகரணங்கள் போன்ற உயர் தொழில்நுட்ப பொருட்களின் உற்பத்தியும் வேகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது.
1: ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.

0: அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சென்னையில் உள்ள பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ ரசாயன தொழில் மையங்களை பற்றியது. கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பல்வேறு எரிபொருட்கள் மற்றும் ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்வதுடன் பல்வேறு உற்பத்தி தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் இந்த துறை வழங்குகிறது.
1: இதன் மூலம் போக்குவரத்து, மின்சார உற்பத்தி, உரத்தொழில், பிளாஸ்டிக் உற்பத்தி, மருந்து தொழில் மற்றும் வாகன தொழில் போன்ற பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கும் இது அடிப்படையாக அமைகிறது.
0: சென்னையில் பெட்ரோலியத்துறையின் முக்கிய மையமாக மணலி பகுதி விளங்குகிறது. இங்கு கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் நிலையங்களும் பெட்ரோல் ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளும் அமைந்துள்ளன.
1: கடல் மார்க்கமாக இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், விமான எரிபொருள், சமையல் எரிவாயு மற்றும் தொழில்துறை எரிபொருட்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன.
0: இவை தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் விநியோகிக்கப்படுகின்றன.
1: பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது கிடைக்கும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி பெட்ரோ ரசாயன தொழில் செயல்படுகிறது.
0: இந்த துறையில் பிளாஸ்டிக், செயற்கை ரப்பர், செயற்கை இழைகள், வண்ணப்பூச்சுக்கள், சவர்க்காரங்கள், கரைப்பான்கள், தொழில்துறை ரசாயனங்கள் மற்றும் மருந்து தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன.
1: இந்த பொருட்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பல்வேறு தொழில்துறைகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன.
0: இன்றைய காலத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் பெட்ரோலிய மற்றும் பெட்ரோ ரசாயன தொழிற்சாலைகளில் மாசு கட்டுப்பாட்டு கருவிகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், காற்று மாசுபாட்டை குறைக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன.
1: ஆற்றல் சிக்கனம், வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துதல் மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன.
0: மேலும் சென்னை இந்தியாவின் முன்னணி மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. தமிழகத்தின் தலைநகரமான சென்னை உயர்தர மருத்துவ வசதிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், மருந்து உற்பத்தி நிறுவனங்கள், உயிரி தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறமையான மனிதவளம் ஆகியவற்றின் காரணமாக இந்த துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது. மனித நலம், மருத்துவ ஆராய்ச்சி, தொழில்துறை வளர்ச்சியில் இந்த துறை முக்கிய பங்கு வகிக்கின்றது.
1: சென்னையில் பல இந்திய மற்றும் பன்னாட்டு மருந்து நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் பல்வேறு வகையான மாத்திரைகள், கேப்சூல்கள், ஊசி மருந்துகள், சிரப் மருந்துகள், தடுப்பூசிகள், உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்கான ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்கின்றன.
0: இவை இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் இந்தியாவிற்கு அந்நிய செலாவணி வருவாயும் அதிகரிக்கிறது.
1: உயிரி தொழில்நுட்பம் என்பது உயிரினங்கள், உயிர் அணுக்கள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவற்றின் உயிரியல் செயல்முறைகளை பயன்படுத்தி புதிய பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் அறிவியல் துறையாகும்.
0: சென்னையில் இந்த துறை மருத்துவம், வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை உற்பத்தி போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக புதிய மருந்துகள் கண்டுபிடித்தல், தடுப்பூசி உருவாக்கம், மரபணு ஆய்வு, உயிரணு சிகிச்சை மற்றும் நோயறியும் கருவிகள் உருவாக்குதல் போன்ற பணிகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன.
1: இன்றைய காலத்தில் நவீன தொழில்நுட்பங்களான செயற்கை நுண்ணறிவு, உயிரி தகவலியல், மரபணு தொழில்நுட்பம், நானோ தொழில்நுட்பம் மற்றும் துல்லிய மருத்துவம் ஆகியவை மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறையில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன.
0: இதன் மூலம் நோய்களை விரைவாக கண்டறிதல், புதிய மருந்துகளை உருவாக்குதல் மற்றும் நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சை முறைகளை வழங்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: கோவிட் 19 பெருந்தொற்றுக்கு பிறகு மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறையின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது. தடுப்பூசி ஆராய்ச்சி, வைரஸ் கண்டறிதல், மருத்துவ உபகரணங்கள் தயாரித்தல் மற்றும் பொது சுகாதார தீர்வுகள் போன்ற துறைகளில் சென்னை குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது.
0: இந்தியாவின் முக்கியமான கனரக பொறியியல் தொழில் மையங்களில் சென்னை எப்படி ஒரு சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது என்பது பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம்.
1: மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான இயந்திரங்கள், தொழிற்சாலை உபகரணங்கள், கனரக இயந்திரங்கள், பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் மற்றும் கட்டுமானத்துறைக்கு தேவையான கருவிகள் ஆகியவை இத்துறையின் முக்கிய உற்பத்தி பொருட்களாகும்.
0: சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களான அம்பத்தூர், திருவொற்றியூர், எண்ணூர், ஆவடி, ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், குமிடிப்பூண்டி போன்ற பகுதிகளில் பல்வேறு கனரக பொறியியல் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன.
1: இத்தொழிற்சாலைகள் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை ஏற்றுமதி செய்கின்றன.
0: கனரக பொறியியல் தொழிலில் தொழிற்சாலை இயந்திரங்கள், மின் உற்பத்தி கருவிகள்,

0: கொதிகலன்கள், டர்பைன்கள், அழுத்தக்கலன்கள், பம்புகள், கம்ப்ரெசர்கள், தொழில்துறை வால்வுகள், கிரெயின்கள், சுரங்க இயந்திரங்கள் மற்றும் கட்டுமான உபகரணங்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன.
1: இவை மின்சார உற்பத்தி, எண்ணெய் மற்றும் எரிவாயு, சிமெண்ட், எஃகு, சுரங்கம், ரசாயன தொழில் மற்றும் பாதுகாப்புத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன.
0: கனரக பொறியியல் தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது. இயந்திர பொறியாளர்கள், மின் பொறியாளர்கள், உற்பத்தி பொறியாளர்கள், வடிவமைப்பு நிபுணர்கள், வெல்டிங் தொழில்நுட்ப வல்லுநர்கள், தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள், பராமரிப்பு நிபுணர்கள் மற்றும் தொழிற்சாலை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: இதனால் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கும் திறன் மேம்பாட்டிற்கும் இந்த துறை பெரும் பங்களிப்பை வழங்குகிறது.
0: மேலும் கனரக பொறியியல் தொழில் நாட்டின் பாதுகாப்புத்துறை மற்றும் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளது. பாதுகாப்பு உபகரணங்கள், சிறப்பு இயந்திரங்கள், உயரழுத்த கலன்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் போன்றவை சென்னையில் தயாரிக்கப்படுகின்றன. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் உற்பத்தி தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
1: தமிழக அரசும் மத்திய அரசும் தொழிற்பூங்காக்கள், தொழில்துறை வழித்தடங்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், முதலீட்டு ஊக்கத்திட்டங்கள் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற முயற்சிகள் மூலம் கனரக பொறியியல் துறையின் வளர்ச்சியை ஊக்குவித்து வருகின்றன. இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதோடு வெளிநாட்டு முதலீடுகளும் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன.
0: இந்தியாவின் முக்கியமான கப்பல் கட்டுமான மற்றும் துறைமுக தொழில் மையங்களில் ஒன்றாக சென்னை விளங்குகிறது. அது பற்றி நாம் அடுத்ததாக தெரிந்து கொள்வோம்.
1: கடற்கரையோரத்தில் அமைந்திருக்கும் சென்னை பல நூற்றாண்டுகளாக கடல் வாணிபத்தில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் சென்னை துறைமுகம், எண்ணூர் காமராஜர் துறைமுகம் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகம் ஆகியவை தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகின்றன.
0: இந்த துறை ஏற்றுமதி இறக்குமதி, வணிகம், கப்பல் கட்டுமானம், கப்பல் பராமரிப்பு மற்றும் கடல்சார் சேவைகள் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது.
1: சென்னையில் கப்பல் கட்டுமான தொழிலில் சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள், மீன்பிடி படகுகள், கடலோர காவல் படகுகள், கடல்சார் சேவை படகுகள் மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கான சிறப்பு கப்பல்கள் ஆகியவை வடிவமைக்கப்பட்டு கட்டப்படுகின்றன.
0: புதிய கப்பல்கள் கட்டப்படுவதோடு பழைய கப்பல்களின் பழுதுபார்ப்பு, இயந்திர மாற்றம், பராமரிப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் கடல்சார் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் திறமையாகவும் செயல்படுகிறது.
1: சென்னை துறைமுகம் இந்தியாவின் மிக பழமையான செயற்கை துறைமுகங்களில் ஒன்றாகும். இது கார்கள், வாகன உதிரி பாகங்கள், இயந்திரங்கள், இரும்பு, உரங்கள், நிலக்கரி, பெட்ரோலியப் பொருட்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறை பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
0: தென்னிந்தியாவின் தொழில்துறைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருவதற்கும் இங்கு தயாரிக்கப்படும் பொருட்களை உலக நாடுகளுக்கு அனுப்புவதற்கும் இந்த துறைமுகம் பெரும் ஆதாரமாக உள்ளது.
1: எண்ணூர் காமராஜர் துறைமுகம் நிலக்கரி, பெட்ரோலியப் பொருட்கள், திரவ சரக்குகள் மற்றும் வாகன ஏற்றுமதிக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட நவீன துறைமுகமாகும்.
0: அதேபோல் காட்டுப்பள்ளி துறைமுகம் சரக்குகளை கையாளுதல், கண்டெய்னர் சேவைகள், கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் பழுதுபார்ப்பு சேவைகளில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது.
1: இந்த மூன்று துறைமுகங்களும் இணைந்து சென்னையை இந்தியாவின் முக்கிய கடல்சார் வணிக மையமாக மாற்றியுள்ளன.
0: கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுக தொழிலின் வளர்ச்சிக்கு சிறந்த போக்குவரத்து உள்கட்டமைப்பு பெரும் ஆதரவாக உள்ளது.
1: தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில் பாதைகள், சர்வதேச விமான நிலையம் மற்றும் சரக்கு போக்குவரத்து மையங்கள் ஆகியவை துறைமுகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் பொருட்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு செல்ல முடிகிறது.
0: இதனால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச வணிகம் மேலும் மேலும் வளர்ந்த வண்ணம் உள்ளது.
1: இந்த தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது. கப்பல் வடிவமைப்பு பொறியாளர்கள், கடல்சார் பொறியாளர்கள், வெல்டிங் நிபுணர்கள், இயந்திர பராமரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர்கள், துறைமுக நிர்வாகிகள், சுங்க அதிகாரிகள், சரக்கு கையாளும் பணியாளர்கள் மற்றும் போக்குவரத்து நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
0: தற்போது கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுக துறையில் தானியங்கி சரக்கு கையாளும் அமைப்புகள், டிஜிட்டல் துறைமுக மேலாண்மை, செயற்கை நுண்ணறிவு, செயற்கைக்கோள் வழிகாட்டுதல், GPS தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை துறைமுக நடைமுறைகள் பயன்படுத்த இதனால் சரக்குகளை கையாளும் வேகம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் அதிகரித்துள்ளது.
1: மத்திய மற்றும் மாநில அரசுகள் சாகர்மாலா போன்ற திட்டங்களின் மூலம் துறைமுக உட்கட்டமைப்பை மேம்படுத்தி கடல்சார் தொழில்களை ஊக்குவித்து வருகின்றன. இதன் மூலம் புதிய முதலீடுகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன.

0: மேலும் சென்னை இந்தியாவின் முக்கியமான ஆடை மற்றும் ஜவுளி தொழில் மையங்களில் ஒன்றாக விளங்குகிறது. தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியில் ஜவுளி தொழில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர் போன்ற ஜவுளி உற்பத்தி மையங்களுடன் சென்னை நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் துணிகள் மற்றும் ஆடைகள் உள்நாட்டு சந்தைக்கு போவதோடு உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் சென்னை ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதிக்கான முக்கிய வணிக மையமாக திகழ்கிறது.
1: சென்னையில் பருத்தி, பட்டு துணி, செயற்கை இழை துணி, பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள், பள்ளி மற்றும் கல்லூரி சீருடைகள், தொழில்துறை சீருடைகள், விளையாட்டு ஆடைகள், குழந்தைகள் ஆடைகள் மற்றும் நவநாகரிக ஆடைகள் போன்ற பல்வேறு வகையான ஆடை பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இப்பொருட்கள் தரமான மூலப்பொருட்கள் மற்றும் நவீன உற்பத்தி முறைகளின் மூலம் தயாரிக்கப்படுவதால் உலக சந்தையில் நல்ல வரவேற்பை பெறுகின்றன.
0: சென்னை துறைமுகம் மற்றும் சர்வதேச விமான நிலையம் ஆடை ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிக அளவில் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
1: ஆடை தொழிலில் நூல் தயாரித்தல், நெசவு, சாயமிடுதல், அச்சிடுதல், தையல், எம்பிராய்டரி, தரப்பரிசோதனை, பேக்கிங் மற்றும் ஏற்றுமதி போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பணிகளில் நவீன இயந்திரங்கள், கணினி மூலம் வடிவமைத்தல், தானியங்கி வெட்டும் இயந்திரங்கள் மற்றும் தானியங்கி தையல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் உற்பத்தி திறனும் தரமும் அதிகரித்துள்ளன.
0: சென்னையின் ஆடை மற்றும் ஜவுளி தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. தையல் கலைஞர்கள், துணி வடிவமைப்பாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், தரக்கட்டுப்பாட்டு நிபுணர்கள், இயந்திர இயக்குநர்கள், ஏற்றுமதி நிர்வாகிகள் மற்றும் விற்பனை பணியாளர்கள் என பல்வேறு துறைகளில் மக்கள் பணியாற்றுகின்றனர். இதன் மூலம் குடும்ப வருமானம் உயர்வதோடு சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படுகிறது.
1: அண்மை காலங்களில் சென்னை ஃபேஷன் மற்றும் ஆடை வடிவமைப்பு துறையிலும் முன்னேற்றம் கண்டுள்ளது. பல ஆடை வடிவமைப்பு நிறுவனங்கள், ஃபேஷன் பயிற்சி மையங்கள் மற்றும் ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் புதிய வடிவமைப்புகளையும் உலகத்தரத்திலான ஆடைகளையும் உருவாக்கி வருகின்றன.
0: சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயற்கை இழைகள், மறுசுழற்சி செய்யப்பட்ட துணிகள் மற்றும் உயிரி சாயங்கள் பயன்படுத்தும் நிலையான ஜவுளி உற்பத்தி முறைகளும் அதிகரித்து வருகின்றன.
1: தமிழக அரசும் மத்திய அரசும் ஜவுளி தொழிலின் வளர்ச்சிக்காக பல்வேறு ஊக்குவிப்புகளை வழங்கி வருகின்றன. தொழிற்பூங்காக்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், ஏற்றுமதி ஊக்க திட்டங்கள் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்கள் இந்த துறையின் வளர்ச்சிக்கு ஆதரவாக உள்ளன.
0: சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் MSME இந்த துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
1: சென்னை இந்தியாவின் முக்கியமான திரைப்படம் மற்றும் ஊடக தொழில் மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. குறிப்பாக தமிழ் திரைப்படத்துறையான கோலிவுட்டின் இதயமாக சென்னை விளங்குகிறது.
0: நூற்றாண்டுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட தமிழ் திரைப்படத்துறை கலை, கலாச்சாரம், பொழுதுபோக்கு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திரைப்பட தயாரிப்பு மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி, வானொலி, செய்தி ஊடகங்கள், இணைய ஊடகங்கள், விளம்பரத்துறை, இசைத்துறை மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சிக்கும் சென்னை முக்கிய மையமாக விளங்குகிறது.
1: சென்னையில் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக பல திரைப்பட ஸ்டுடியோக்கள், படப்பிடிப்பு தளங்கள், ஒளிப்பதிவு கூடங்கள், படத்தொகுப்பு மையங்கள் மற்றும் கணினி வரைகலை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: திரைப்படங்களின் கதை உருவாக்கம், திரைக்கதை இயக்கம், ஒளிப்பதிவு, நடிப்பு, இசையமைப்பு, பாடல் பதிவு, ஒலி வடிவமைப்பு, காட்சி தொகுப்பு, கணினி காட்சி அமைப்பு மற்றும் இறுதிக்கட்ட தயாரிப்பு வரை அனைத்து பணிகளும் சென்னையில் நடைபெறுகின்றன.
1: தமிழ் திரைப்படங்கள் இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெளியிடப்படுகின்றன. இதன் மூலம் தமிழ் திரைப்படத்துறை உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது.
0: திரைப்படங்களின் வெளிநாட்டு வெளியீடுகள் மற்றும் இணையதளங்களில் ஒளிபரப்பப்படுவதன் மூலம் இந்தியாவிற்கு அந்நிய செலாவணியும் கிடைக்கிறது.
1: சென்னையில் பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. தமிழ் மொழியில் செய்திகள், கல்வி நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், விவாதங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்கள் தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுகின்றன. இதன் மூலம் மக்களுக்கு தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவை ஒரே நேரத்தில் கிடைக்கின்றன.
0: அண்மை காலங்களில் டிஜிட்டல் ஊடகங்கள் மற்றும் OTT தளங்கள் திரைப்படம் மற்றும் ஊடகத்துறையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இணைய தொடர்கள், குறும்படங்கள், ஆவணப்படங்கள் மற்றும் இணைய நிகழ்ச்சிகள் அதிக அளவில் தயாரிக்கப்படுகின்றன. திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாவதுடன் இணையதளங்களிலும் நேரடியாக வெளியாகும் நடைமுறையும் அதிகரித்துள்ளது. இதனால் புதிய கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: திரைப்படம் மற்றும் ஊடகத்துறை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு

0: இயங்குகிறது. நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், பின்னணி பாடகர்கள், நடன இயக்குநர்கள், கலை இயக்குநர்கள், ஒலி பொறியாளர்கள், காட்சி தொகுப்பாளர்கள், கணினி வரைகலை நிபுணர்கள், செய்தியாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மற்றும் விளம்பரத்துறை நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: சென்னையில் உள்ள திரைப்பட கல்லூரிகள், ஊடக கல்வி நிறுவனங்கள் மற்றும் கலை பயிற்சி மையங்கள் திறமையான கலைஞர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் உருவாக்குகின்றன. செயற்கை நுண்ணறிவு, மெய்நிகர் தயாரிப்பு, 3D அனிமேஷன், உயர்தர ஒளிப்பதிவு, டிஜிட்டல் எடிட்டிங் மற்றும் மேம்பட்ட காட்சி அமைப்பு தொழில்நுட்பங்கள் திரைப்படத்துறையின் தரத்தை உயர்த்தியுள்ளன.
0: தமிழ் திரைப்படங்கள் சமூக விழிப்புணர்வு, வரலாறு, கலாச்சாரம், அறிவியல், கல்வி மற்றும் சமகால பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. அதேபோல் ஊடகத்துறை ஜனநாயகத்தின் 4வது தூணாக செயல்பட்டு மக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்கும் பொறுப்பையும் ஏற்றுள்ளது.
1: வாகன உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி, பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ ரசாயன தொழில், மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பம், கனரக பொறியியல், கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுக தொழில், ஆடை மற்றும் ஜவுளி தொழில், திரைப்படம் மற்றும் ஊடகத் தொழில் ஆகிய பல துறைகளில் சென்னை தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் தனித்துவமான இடத்தை பெற்று இந்தியாவின் முன்னணி தொழில் நகரங்களில் ஒன்றாக விளங்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது.
0: நவீன தொழில்நுட்பம், திறமையான மனிதவளம், சிறந்த உட்கட்டமைப்பு மற்றும் அரசின் ஊக்குவிப்பு திட்டங்கள்
1: எதிர்காலத்திலும் சென்னை இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியின் முன்னோடி நகரமாக தொடர்ந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் சென்னை எனும் தொழில் நகரம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். சுரேந்தர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நேரம் 1:39. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். எம். எஸ். விஸ்வநாதன், விக்ரம், அஜயன் பாலா, நாசர் ஆகியோரது குரல்களில் படம் மதராசப்பட்டினம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளையோர் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகியிருப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டெல்லி IIT வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர்

0: இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளும் அவர் ரமணாசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். உள்துறை அமைச்சரின் வருகையை அடுத்து திருவண்ணாமலை நகரில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச தலைநகரம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சான்சிஸ்தூபா, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்ட அவர்கள், பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் பாரம்பரிய பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்க உள்ள நீதிபதிகளுக்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் இதனால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அரசு தொகுதி மறுவரையறை குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் திமுக இக்கூட்டத்தில் பங்கேற்காது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் முந்தைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இன்றைய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளும் அறிவித்துள்ளன. இந்திய அஞ்சல் துறை மூலம் பணம், பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ள பத்திரிகை தகவல் அலுவலகம், பரிசுப் பொருட்களை வழங்குவதாக கூறி கேட்கப்படும் வங்கிக் கணக்கு, ஆதார் எண், ஓடிபி உள்ளிட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய செய்திகள் தொடர்பாக 9187971712159 என்ற வாட்ஸ்அப் எண் அல்லது factcheck@piib.gov.in என்ற இணையதளத்தில் தகவல் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் காவெட்டிப்பட்டி ஏரியை புனரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இப்பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்றார். நாமக்கல் மாநகராட்சியின் கழிவுநீர் காவேட்டிப்பட்டி ஏரியில் கலப்பதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றார். நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கில் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் கண்காட்சிகளில் பொருட்களுக்கு வரியுடன் கூடிய ரசீது வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு விஐபி தரிசன முறைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் நாசரேத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கோவையில் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தொடங்கி வைத்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல்துறை சார்பில் மது

0: மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி எம் எஸ் தர்காவில் தொடங்கி உழவர் சந்தை பேருந்து நிலையம் மணிகுண்டு நாராயண் தியேட்டர் வழியாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி போதைப் பொருள்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், போதை வேண்டாம் வாழ்வு சிறுகட்டம், போதை அளிக்கும் கல்வி காக்கும் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷமிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
1: ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே படகில் ஏற்பட்ட பழுதால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவ நெல் கொள்முதல் பணிகளுக்காக மேலும் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லின் தரத்தை பாதுகாக்க விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் நெல்மணிகளை கொண்டுவர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நடப்பு காரி பருவத்தில் தற்போது 3 பருவ கோடை குறுவை நெல்லினை கொள்முதல் செய்வதற்கு ஏற்ற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளது. இந்த வாரத்தில் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்து நெல்மணிகளை 17% குறைவாக ஈரப்பதம் உள்ளவாறு நன்கு உலர்த்தி நெல்மணிகளை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாலித்தீன் வெள்ளைச்சாக்கில் நெல் கொண்டு வராமல் டிராக்டர் டிப்பர்கள் மூலமாக நெல் குவியலாக எடுத்து வர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின்னர் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக 4 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,800 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உள்ளது. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்புராவ் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகர ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பெறப்படுவதையும் அவர் உறுதி செய்தார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் சக வீராங்கனை ரக்ஷிதா ஸ்ரீயை 21-13, 16-21, 21-13 என்ற செட்களில் அஷ்மிதா வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. அலையாடும் குமரியின் ஆனந்த ராகமாய் இசைத்துக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101 கேட்கலாம். வெற்றி விழா திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன். வரிகள் வாலி.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 752201-2356.
5: இசை பாடும் குயிலின் ஈடில்லா கானமா இசைக்கும் குமரி பண்பலை 101 அடுத்ததாக ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு குரல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் பி எஸ் சசிரேகா, இசை மனோஜ், வரிகள் ஆபாவானன்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330 66.
5: உலவிடும் காற்றில் ஊரிடும் தேனாய் தித்திக்கும் குமரி பண்பலை 101 அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில் ஆவாரம்பூ திரைப்பட பாடல்.

0: இசை கேட்டோம். நேரம் 2:30. குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. நாட்டுப்புற கீதங்கள்.
1: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஹரிச்சந்திரா மேடை நாடக பாடல்கள். வழங்குவோர் தங்க கிருஷ்ணமூர்த்தி குழுவினர். 56 தேசத்திற்கும் அரசாட்சி புரிந்த ஹரிச்சந்திரன் மகாராஜா விசுவாமித்திரரின் சூழ்ச்சியால் நாடு இழந்து மனைவி மக்களை இழந்து மயானத்தில் காவல் புரியும் படலம்.

இறைவா, 56 தேசத்திற்கும் ஏக என் சக்கரவர்த்தியாக அரசாட்சி புரிந்து வந்த இந்த பாவி ஹரிச்சந்திரனை மயானத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாயே. வில்லி பணம் கேட்டவர்க்கு

ஆண்டவனே, இறைவா, வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லாது. வாரி வாரி வழங்கி வந்த இந்த பாவி ஹரிச்சந்திரனுக்கு இந்த நிலை. மதியணிந்த பரமனே, இந்த ஏழைப்படும் முறைப்பாடு தாங்கள் திருச்சபைக்கு கேட்கவில்லையா? அன்றைய தினத்தில் சீர்காழியிலே திருஞான சம்பந்தருக்கு திருமுலைப்பால் கொடுக்கவில்லையா? மார்க்காண்டியன் மட்டும் தண்டாலை உன் அருள் பெற்றவன் அல்லவா? பாண்டிய மன்னன் குதிரை வாங்குவதற்காக மாணிக்க வாசகரை வேதாரணி அனுப்பிய போது, அப்போது அன்னவர் ஆவடையார் கோவில் திருப்பணி செய்ய உடனே பாண்டிய மன்னர் மாணிக்க வாசகரை சிறையில் அடைக்க, சிறையில் இருந்து கொண்டு சிவசிவா என்று அழுத போது, நரிகளை எல்லாம் குதிரையாக்கி, குதிரைகளை எல்லாம் அன்னவரையும் சேவகனாக்கி அன்னவருக்கும் காட்சி கொடுக்கவில்லையா? கண்ணப்பன் கடித்த கனியை தாங்களுக்கு வைத்து பூஜை செய்து தாங்களை காலால் உதைத்தானே, அன்னவருக்கும் காட்சி கொடுக்கவில்லையா? எத்தனையோ சிவராசிகள் உமது

என் நாட்டு மக்கள் எல்லாம் வரவேண்டிய இடத்திற்கு இந்த பாவியையும் கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே இறைவா. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை பணக்கார உயர்ந்தோர் தாழ்ந்தோர் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் கடைசியில் 6 அடி நிலம்தான் சொந்தம்.

அம்மையப்பா, காசிநாதா, கங்காதரா, கருணாகரா, நான் யாருக்கு என்னையா குறை குற்றம் செய்தேன்? பொய் என்ற வாசகத்தை உரைக்காமல் இருந்த அது குற்றமா? ஒரே ஒரு சொல்லினால் ஏற்பட்ட கடனுக்காக மாற்றான் இடத்தில் என்னுடைய மனைவி மகனை விற்று இந்த சுடுகாட்டு என்று காவல் புரிகிறேன், அது குற்றமா? இறைவா, ஏன்?

கொடிதான் பனி ஓ பனி சூமந்து குளிர் காற்று வென்சாமரை போடுது, குளிர் காற்று வென்சாமரை போடுது, சுடலையில் பிணவாடை மனம் வீசுது, சுடலையில் பிணவாடை மனம் வீசுது, சுடு சாம்பல் மேல்

சத்தும் ஒன்றே என் காதின் வீழும் நித்தும், ஒன்றே என் காதின் வீழும் நித்தும். நாயோடு நரிகள் தான் என்றல் சுட்டும், நாயோடு நரிகள் தான் என்றல் சுட்டும். நான் பாவி உனக்கு என்ன செய்தேன் குற்றம், நான் பாவி உனக்கு என்ன

0: யார் நீங்கள்? யார் நீங்கள்?
1: நாங்கள் எல்லாம் இந்த காட்டில் நடமாடும் பேயினங்கள்.
0: எதற்காக வந்தீர்கள்?
1: எத்தனையோ பேர் இந்த மயானத்தில் வந்திருக்கின்றார்கள், அலைந்து திரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் முன்னை போல் அழுததும் இல்லை, அழுது புலம்பியதும் இல்லை. இப்பொழுது நீ மட்டும் அழுது புலம்புகின்றாயே, நீ யார்?
0: பேயினங்களே,
1: ஐயா,
0: என்னோட வாழ்க்கையோட வரலாற்றை கேட்க
1: வேண்டுமா?
0: உச்சியில் மரத்தோடு மரமாக, கிளையோடு கிளையாக, மாநாடுகள் கண்களில் தெரியாமல் அமர்ந்திருங்கள். இதுவும் என்னுடைய கதையை நான்

0: அப்படியே ஆகட்டும், அப்படியே தெரிவிக்க வேண்டும்.
1: மயானத்தில் தனிமையாக புலம்பிக் கொண்டிருக்கின்ற வேளையில் எனக்கு கடைசி நேரத்தில் பேயினங்கள் மனமிறங்கி எனக்கு துணையாக வந்து விட்டது. இறைவா, திருமயிலும் சிவனடியான் உதயமும் வரவாது சேவித்திருந்த என் கை வண்ணமிகும் சந்திரவதையாலையும் தமையனையும் தாவியை அணைத்த என் கை

ஆதி நாளில் பிரம்மதேவன் பெருமை தோன்றியதற்கின் தனக்கு பிள்ளைகள் என்று வருத்தம் உத்தியாகம் செய்ய அசுமணி பரணி கார்த்திகர் ரோகிணி மிருக சிறுசம் திருவாதிரை பூசம் புடற்பூசம் ஆகிய மகம் புறமுத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டி மூலம் போராடும் உத்திராடும் திருவோணம் அவிட்டம் சதையும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்தம் என்று சொல்லக்கூடிய அந்த 27 பெண்களும் பிறந்தன. அந்த 27 பெண்களையும் சந்திரன் மங்கு சிறநாள் தங்கை செய்து அனுப்பினால் தக்கனுடைய பூலக மார்க்கமாய் வரும்போது கௌதமரா சுமத்திரர்கள் புஷ்பக்கிரண தடாகம் இருந்தது. அந்த தடாகத்தில் ஜலம் குழம்பையும் பூக்கள் உதிர்ந்து ரோமங்கள் கொட்டி கிடந்ததை கண்ட முனிவர் இன்று முதல் இந்த குளத்தில் ஆண்கள் குளித்தால் பெண்களாகவும் பெண்கள் குளித்தால் ஆண்களாகவும்

பிறகந்த திருச்செங்குமணன் வாரி அணித்து முத்தமிட்டு வாழை தாவிய கோசல நாட்டுக்கு வந்து பஞ்சநிலை கடத்தி பாலூட்டி சீராட்டி நாலு மணிமாக வளர்த்து நல்லதொரு நாளிக நகரவாசிகள் கிராமவாசிகள் சூழ வேத பிராமணர்கள் வேத கோஷங்கள் முழங்க 56 தேசத்தில் உள்ள அரசர்கள் வந்து சந்தனம் புனுகு செவ்வாது வாசன் இந்த சண்டாளனுக்கு ஹரிச்சந்திரன் என்று பெயர் சூட்டினார்கள். ஒரு நாள் தேவர்களின் கனவிலே தோன்றி கண்ணமாவூரிலே சந்திரமதி என்பவள் உனக்கென்ற அவதரித்திருக்கு என்று சொன்னவுடன் அதிகாலையில் எழுந்தான் சபதம் முடித்துக் கொண்டு கண்ணமாவூரிக்கு பயணமானே. கண்ணமாவூரி செல்கின்ற வேளையிலே சில காதம் கல் தேர் கல் யானை கல் குதிரை கல்லால் வெள்ளும் அம்பும் இருந்தது. இது யாருடைய கண்ணிற்கு புண்ணியமாக தருகின்றதோ அவருக்கு சொந்தமானது என்று பகீர்த மகாராஜன் எழுதி வைத்து விட்டு மறைந்தார். என் கால்பட்ட மாத்திரத்தில் உயிர் பெற்றேன் வணங்கி நிற்கேன். அருகில் உள்ள காளிகாதேவி ஆலயத்திற்கு சென்றான் மண்டியிட்டு வணங்கி நின்றேன். அந்த காளிகாதேவி பிரசன்னமாகி பழகா இந்த பொருளத்தனையும் கூட்டிக் கொண்டு கண்ணமாவூரிக்கு சென்று சந்திரமதி சுகமாக வாழ்வா என்று சொன்ன அம்பிகா, நீ நாடிலிருந்து நகரத்தை இழந்து மனைவி மகனை பிரிந்து இந்த சுடுகாடு காப்பாய்.

0: ஐயா, உங்களுடைய கதையை கேட்ட மாத்திரத்திலே
1: கேட்டீர்களா?
0: கேட்டோம் ஐயா, கேட்டோம். உங்களுடைய கதையை கேட்ட மாத்திரத்தில் பேய்களாகவும் பிசாசுகளாகவும் அலைந்து திரிந்த நாங்கள் சுய உருவை அடைந்து விட்டோம். உங்களுடைய சுய சரிதையை கேட்டவர்கள் எல்லாம் முக்தி அடைவார்கள். உன் சத்தியம் நிலை கட்டும்,
1: சத்தியம் ஜெயம்.
0: உன் சயதர்மம் ஓங்கட்டும், உன் சத்தியமே கீர்த்தி.
1: இறைவா, சத்தியமே ஜெயம், சத்தியமே கீர்த்தி. இறைவா, அந்த பக்கத்தில் பிணங்களெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. எனது எஜமானை நான் பார்த்தாக வேண்டும். என்னுடைய எஜமான் எங்கே இருக்கிறார் என்பதை நான் ஓடோடி நான் சுற்றி பார்த்து வருகிறேன். எஜமான், எஜமான், எஜமான்.
0: நான் யார்? நான் தான் தென் திசைக்கு அதிபனான யமதர்மன். அன்றொரு நாள் வஜிஷ்டனுக்கும் விஸ்வாமித்திரனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக யமதர்மனாகிய நான் அரியணையில் வீற்றிருந்தேன். அப்பொழுது விஸ்வாமித்திர மகரிஷி ஓடோடி வந்து, அடே யமதர்மா, நீ உடனடியாக பூலோகத்திற்கு செல். பூலோகத்திலே நீதி தவறாதவனும் நேர்மை தவறாதவனும்

0: சத்தியம் தவறாத உத்தமன் ஒருவன் இருக்கின்றான். அவன் தான் இந்த 56 தேசத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. அன்னவனை அடிமைப்படுத்தி கடுகளவேனும் பொய் வாங்கி வர வேண்டும் என்று விஸ்வாமித்ர அன்னவர் வாக்கின்படி இந்த ஹரிச்சந்திரனை அடிமைப்படுத்தி இப்பொழுது மயானத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன். பார்க்கிறேன், ஹரிச்சந்திரன் மயானத்திற்கு வந்தவன் நான் இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் காணவில்லை. யாரப்பா அது மயானத்திலே?
1: எஜமான், ஏன் அழைத்தீர்கள்? தாங்களுக்கு நான் அடிமை, தாங்கள் சொல்லக்கூடிய வேலையை நான் செய்துதான் ஆக வேண்டும். என்ன வேலை இருக்கிறது எஜமா?
0: என்ன வேலையா? நான் உன்னை மயானத்திற்கு அனுப்பி வைத்தேன் அல்லவா, நீ எங்கு சென்றிருந்தாய்? நான் உன்னை இவ்வளவு நேரம் தேடியும் காணவில்லை. இதோ பார், உன்னை நான் தேடி அலைந்து வந்து இந்த மயானத்தில் திரிந்ததில் இதோ கைகால்கள் எல்லாம் நடுக்குகிறது.
1: என்ன செய்ய வேண்டும்?
0: அதோ தெரிகிறது அல்லவா, பணங்கரை, அங்கே சென்று கல் சுமந்து வா.
1: அப்படியே பண்ணா.

0: என் மனைவிக்கு பணமும் பாதி இருக்கு, அதனால என் மனைவி காலை போடுறா.
1: அப்படியா? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் தந்தையர் முகத்தை கூட காணாத பாவி, இந்த பாக்கியம் இன்றுதான் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அம்மா தாயே அமருங்கள்.

0: மனைவி காலை பிடிக்க சொல்றதுக்கு கக்கினு சோலை வீசுதுங்கிற, அதனால நீ இந்த மாதிரி இருக்க கூடாது. உன்னை நான் இங்க வச்சிருந்தேன் வச்சுக்க, என் சேரிய தீப்பிடி சேரியும். அதனாலே அதோ தெரிகிறதெல்லாம் மயானம், அங்கே சென்று வரக்கூடிய ஒவ்வொரு பிணத்துக்கும் கால்பணம் முழத்துண்டு வாக்கரிசி வாங்கிக்கிட்டு தகனம் செய்ய போ.
1: அப்படியே சென்று
2: அப்பா கொல்லி.

0: சதிகாரி யார் நீ கால்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசிங்க இருந்தால் நில், இல்லாவிட்டால் மரியாதை அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு போய்விடு.
1: ஐயா, கால்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசிக்கு என்னிடத்தில் ஒரு வழியும் இல்லையே. ஆகவே இந்த குழந்தையை தகனம் செய்து கொடுங்கள்.
0: யாரடி உன்

0: சொல்லடி சொல்லடி சொல்லடி பாரடி அணி திரும்பி கூறடி பதுளை பாரடி அணி திரும்பி கூறடி பதுளை தாரன் பாவியம் காவலுக்குள் மேவி இங்கு வந்த கல்லியா அடி உன் ஊர் பே சொல்லடி சொல்லடி சொல்லடி
1: நீதி தவறி பேசாதே ஐயா நீதி தவறி பேசாதே உந்த நீசலுக்கு வந்தபடி பேசலாம் நீப்படி ஈசலுக்கு வந்தபடி பேசலாம் நீப்படி நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே
0: கொடுக்க கெது இல்லாத கோதையை முன்னு வந்து கூறதனும் பேசுறிய போடிகேடி அடுக்காத வார்த்தைகளை தொடுக்காத என்னிடத்தில் அடுக்காத வார்த்தைகளை தொடுக்காத என்னிடத்தில் அண்டத்தில ஒண்ணு போல கண்டதில மூச கரியா ரெடி உன் ஊர் பேர் சொல்லட்டி சொல்லட்டி சொல்லட்டி
1: மெய்பதரவே புலையன் வைகுரான ஐய என்னை வேதனை காசில் வாழும் ஜோதிநாதனே மெய்பதரவே புலையன் வைகுரான ஐய என்னை வேதனை காசில் வாழும் ஜோதிநாதனே வையகத்தில் உள்ள பெரியவர்களை மறியாமலே வைதன கொடிய பவி செய்தன மனம் பதர் வைதன கொடிய பவி செய்தன மனம் பதர நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே
0: பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தையை சுடுவதற்கு கூலியில்லை என்று வருந்துகிறாள். நாம் ராஜ்ய பரிபாலனம் செய்ததை பற்றியும் இந்த சுடுகாட்டில் நின்று காவல் புரிவதை பற்றியும் இணைந்து வருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் என்ன வார்த்தை பேசுகிறாள்? இப்பொழுது நான் என்ன செய்கின்ற சதிகாரி நாட்டின் எதற்கு மஞ்சம்

0: சதிகாரி, உன்னிடம் கெதி இல்லை,
1: கெதி இல்லை,
0: வழி இல்லையா,
1: வழியும் இல்லை,
0: சுற்றமும் இல்லையா,
1: சுற்றமும் இல்லை,
0: பதி இருக்கிறதா இல்லையா?
1: சிவசிவா, பதியை பற்றி கேட்கின்றாரே, இப்போ நான் என்ன செய்வேன்? ஐயா, பதி இருந்தார், ஆனால் தற்சமயம் நெறிகள் இல்லை.
0: பதி இல்லையா? பெண்ணானப்பட்டவள் பதி இருந்தாக வேண்டுமே. கெதி இல்லை, சுற்றம் இல்லை, கிட்டிட வகையும் இல்லை. பதி இல்லை என்றினையும் பணிந்து

0: ஆயிரம் கோடி சூரியனை இப்போ பிரகாசிக்கின்ற மாங்கலத்து கழுத்தில் அணிந்து கொண்டு கதி இல்லை, வழி இல்லை, சுற்றமில்லை, பதவியில்லை என்று சொல்லுகிறாளே.
1: இறைவா, நீ இதை தவறினேனா? சத்தியம் தவறின என்னவென்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அந்த 33 தேவர்களுக்கும் 44 ரிஷிமார் கண்களுக்கு தெரியாத தாலி, இன்று இந்த புலையின் பஞ்சமன் மயானம் காக்கக்கூடிய தோட்டின் கண்களுக்கு தெரிய வைத்து விட்டாயே ஈசா. இனிமேல் எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தப் போகிறாயப்பா? தந்தாலும் தாலி.

சினாதா நான் எது செய்வேன் என் காசினாதா ஐயா இந்த விதிக்கு நான் என்ன செய்வேன் தெய்வமே.

0: முப்பத்தி முற்கோடி முனிவர்கள், நாற்பத்தி எட்டு ரிஷிமார்கள், கிண்ணர் கிருண்பாடர் சித்தர் வித்தியாசம் யார்களுக்கும் தெரியாது. அன்றைய தினத்தில் உங்களுடைய கழுத்தில் அந்த திருமங்கலத்தை பூட்டிய உத்தம புருஷன் யார், தாங்கள் யார், இங்கு இறந்து கிடக்கும் குழந்தை யாருடையது, தாங்களுடைய நாடு நகரம் யாவை என்பதை இப்பொழுது நிலத்தில் விவரமாக தெரிவிக்க வேண்டும்.
1: ஐயா, நான் கண்ணமாபுரியில் பிறந்தேன். தெற்குமதி தாலியும் மின்னோடு பிறந்தது. சூரியகுலத்தில் வளர்க்கப்பட்டேன். அயோத்தி மாநகரத்தை ஆண்டு கொண்டிருந்தோம். முனிவருக்கு நாங்கள் பட்ட கடனுக்காக என்னையும் என் குழந்தையும் இங்கு அடிமைப்படுத்தி விட்டு என் கணவர் எங்கு இருக்கிறார், என்ன ஆனார் என்ற ஒருவரும் எனக்கு தெரிய வராது. இன்று அதிகாலை வனாந்திரன் சென்ற என் குழந்தை அறவும் தின்று இறந்துவிட்டான். இறந்த குழந்தை எடுத்துக்கொண்டு ஓடிருந்தேன் தகனம் செய்வதற்கு. என் பெயர் சந்திரமதி, இந்த குழந்தையின் பெயர் தேவதாசன், என் பதியின் பெயர் அயோத்தி ஆண்டு.
0: என் மகன் போய்விட்டானே அப்பா. சூரிய குலத்தில் உதித்த சுந்தரா சூரிய குலம் இன்றோடு அழிந்து விட்டதா மகனே?

0: ஐயா தாங்களையா, இதற்காக என்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு கன்னியாகுமரி அழ காரணம் என்ன? இது எங்களுடைய குழந்தை, அந்த குழந்தையை தானம் செய்து கொடுங்கள்.
1: என்ன உனக்கு தெரியவில்லையா? நன்றாக பரமா உன்ன உணவன்றி உடுக்க உடைந்து உடல்வட்டு உருவலை இந்த பாவி அரிச்சந்திரனே. நன்றாக
0: பாசுவா, இவர் என் பதின் பேனமத்தை சொல்கிறாரே, ஒருவேளை இவர் என் பதியாக இருப்பாரா? இருக்காது. அந்த அயோத்தியிலே செங்கோல் பிடித்து ஆட்சி செய்த என் மன்னனை இன்று இந்த மயானத்தில் பார்ப்பதற்காக வாய்ந்த பாவி இருந்தேன். என் குழந்தை இருந்த அன்றே

0: பாவி விரந்திருக்கலாம். இதுவும் இந்த முழுவதின் சூழ்ச்சியாக இருக்குமே, ஆனால் கடைசி நிறுத்தம் ஏமாறக்கூடாது. ஐயா, தாங்கள் யார்? எதற்காக என் பதினின் பேராமத்தை சொல்லி ஏமாற்ற நினைக்கிறீர்கள்? குழந்தையை தகனம் செய்து கொடுங்கள்.
1: மீண்டும் மீண்டும் கேட்கிறாளே, எனக்கு தெரியவில்லையா?
2: நன்றாக பார்
1: தேவி.
0: சுவாமி,
1: பரவதி
0: சுவாமி,
1: பரவதி
0: சுவாமி, என்னை இது கொடுமை. உங்களை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காக வாய்ந்த பாவி இருந்தடையா. எப்படி இருந்த நீங்கள் இந்த இடத்திற்கு வந்த காரணம் என்னவென்று எனக்கு தெரிய வராது. இருந்த பொழுதும் குழந்தை நம்முடையதானே, அந்த குழந்தையை தகனம் செய்து கொடுத்தால் என்ன?
1: தேவி, குழந்தை நம்மளோட குழந்தையாக இருப்பினும் எனக்கு சேர வேண்டிய வாக்கரிசு வேண்டாம். எனது எஜமானுக்கு நான் கொடுக்க வேண்டிய கால்பணம் முளத்துண்டு வாக்கரிசு நான் கொடுக்க வேண்டும். போ, காலகண்டையில் போய் வாங்கி வருவாய்.
0: அனிமிருந்த வேதியர கால்பணம் முளத்துண்டு வாக்கரிசிக்கு வருவேன் என்று தெரிவித்து விட்டார்.
1: அப்படி இல்லை என்றால் பிச்சை எடுத்துவா. போ.
0: அப்படியே
3: மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் நேயர்கள் மனதை இதுவரை மகிழ்வித்தது தங்க கிருஷ்ணமூர்த்தி தமது குழுவினருடன் வழங்கிய மேடை நாடக பாடல்கள். இத்துடன் இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
4: நேயர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியத்தில் கருங்கல் எஸ் விஜயா என்ற நேயரின் திரை இசை தொகுப்பு கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 8 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடலூர் பஜார் மேல்குடலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், தேவாலா உப்பாசி சின்கொனா வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு பெரம்பலூர் நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அரியலூர் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி உட்பிரையர் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை பார்வுட் சுத்தமல்லி அணை பாலக்கோடு சிறுவாணி அடிவாரம் குந்தாபாலம் பாலமூர் ஊத்து ஹாரிசன் கடலூர் அரக்கோணம் மரக்காணம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் செம்பனார் கோவில் பெரியாறு கிளன்மார்கன் கிண்ணக்கோரை கீழணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஒரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.9 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் திண்டுக்கல் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திருச்சி திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கடலூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறு

1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டின் 5.8-7.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று கடற்பரப்பில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி

0: ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலும் இரவில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்றும் நாளையும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்நாட்களில் குமரி கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறோம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து முதல் போக வாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிகா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கு முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: நேரம் 3:02. பயணங்களிலும் பணிகளிலும் கூடவே வெறும் ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கைகளில் ஒரு கப் தேநீரோடு, மனதில் கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு, காதுகளில் இனிமையான இசையோடு இந்த அழகிய தருணத்தை இன்னும் இனிமையாக்க வருகிறது தேநீர் நேரம். இதில் திரை களஞ்சியம். காதலின் மௌன மொழி அவள், கவிஞனின் தீராத கற்பனை அவள், தாயின் தாலாட்டில் குழந்தையின் அழகியவள், இருளின் மடியில் நம்பிக்கையை விதைக்கும் வெள்ளை விளக்கவள், இரவின் நெற்றியில் இறைவன் வைத்த வெண் பொட்டு அவள். யாரவள், என்னவள், உன்னவள், இரவின் ஒளியவள், நிலவு பெண்ணவள். தேநீர் நிறம் திரைக்களஞ்சியத்தில் கருங்கல் எஸ் விஜயா என்ற நேயர் எழுதி தொகுத்தனுப்பிய நிலவு என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். என் கதையை கேட்க வரமாட்டாய வெண்ணிலவே என்று. மிஸ்ஸியம்மா திரைப்படத்தில் பாடல். ஏ எம் ராஜா பி லீலா குரல்களில். தஞ்சை

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை, நிலவை பாடாதவர்கள் கவிஞர்களே இல்லை. நிலவிடம் சொந்த கதை சோக கதைகளை சொல்வது போல பாடல்களும் உண்டு, நிலவை காதலி போல் உருவகித்து பாடும் பாடல்களும் உண்டு. ஆனால் இன்று நாம் திரைக்களஞ்சியத்தில் கேட்கும் எல்லா பாடல்களும் நிலவுடன் நாம் பேசுவது போல அமைந்த பாடல்கள். கேட்கலாம் ஹரிஹரன் சாதனா சர்க்கம், குரல்களில் ஏ ஆர் ரஹ்மான், இசையில் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்பட பாடல்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: என்னடி எங்க வரணும்
1: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
0: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
1: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: நேயர்களே, இன்று மாலை 4:02 முதல் 5 வரை ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9495963210 என்ற எண்ணிற்கு கேபிட்டல் NGL என டைப் செய்து ஸ்பேஸ் உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9495963210 என்ற அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தேநீர் நேரம் திரை களஞ்சியம், இதில் கரங்கல் எஸ் விஜயா என்ற நேயர் தொகுத்தனுப்பிய பாடல்கள். தன்னிடம் ஒளி இல்லாவிட்டாலும் சூரியனிடமிருந்து பகலில் வாங்கிய ஒளியை இரவின் இருளில் மென்மையாக திருப்பி தருவதால் தான் இரவின் நாயகியாய் நிலவு பிரகாசிக்கிறது. அதுபோலதான் நம்மிடம் எதுவும் இல்லை என்றாலும் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் நாமும் நிலவைப் போல நிஜ நாயகர்கள்தான். இது நிலவின் பாடம். சில மனிதர்களும் இப்படித்தான். அவர்கள் தங்களுக்காக மட்டும் வாழ்வதில்லை, சுற்றியிருப்பவர்கள் வாழ்க்கையையும் பிரகாசமாக்குகிறார்கள். கேட்கலாம் SP பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் இளையராஜா இசையில் எஜமான் திரைப்பட பாடல்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஏஎம்பி ஃபர்னிச்சர், ஏஎம்பி ஃபர்னிச்சர்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அலையாடும் குமரியின் ஆனந்த ராகமா இசைத்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101. நம்முடைய பூமிக்கு மிக அருகில் இருக்கும் இயற்கையான துணைக்கோள் தான் நிலவு. பூமியிலிருந்து நிலவின் சராசரி தூரம் சுமார் 384,000 கிலோமீட்டர். நாம் நிலவை அடைய பெரும் முயற்சியும் நீண்ட பயணமும் தேவை. ஆனால் நிலவொளி ஒரு நொடியில் நம்மை தேடி வந்து ஜன்னலோரம் எட்டி பார்த்து சிரிக்கும். தூரத்தில் இருந்தாலும் மனதுக்கு மிக நெருக்கமாய் நிலவு சில மனிதர்களைப் போல. கேட்கலாம் தங்கமலை ரகசியம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில், டி. ஜி. லிங்கப்பா இசையில் ஒரு பாடல்.

0: Avengersly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Avengersly Super Speciality Hospital.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: நேரம் 3:27. இசைப்பாடும் குயிலின் ஈடில்லா கானமா இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இதில் நிலவு என்ற தலைப்பில் கரங்கல் எஸ் விஜயா அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாம் பூமியில் பேசுகிறோம், காற்று இருக்கிறது, ஒலி பரவுகிறது. ஆனால் நிலவில் பூமியைப் போல அடர்த்தியான வளிமண்டலம் இல்லை, ஒலி பரவாது. எனவேதான் ரகசியம் காக்கப்படும் என்பதாலோ என்னவோ காதலர் தம் மனதின் சொல்ல முடியா ஆசைகளையும் நிலவிடம் சொல்கிறார்கள். நிலவு அழகானது மட்டுமல்ல, அமைதியானதும் கூட. SP பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில். மௌன ராகம் திரைப்பட பாடல்.

0: வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வானத்தில் நிலவு தனியாக இருப்பதில்லை, அதனை சுற்றி நட்சத்திரங்கள், மேகங்கள், இரவின் அமைதி அனைத்தும் சேரும்போதுதான் அக்காட்சி முழுமையடைகிறது. வாழ்க்கையும் அதுபோல்தான், சுற்றம் சூழ வாழும் போது முழுமையாகிறது. பி சுசீலா குரலில், வாலியின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், உயர்ந்த மனிதன் திரைப்பட பாடல்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: உலவிடும் காற்றில் ஊரிடும் தேனாய் தித்திக்கும் இது குமரி பண்பலை 101. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் திரை களஞ்சியம். நிலவின் ஈர்ப்பு விசை பூமியின் கடல் நீரில் ஏற்படுத்தும் தாக்கம் காரணமாகத்தான் கடலில் அலைகள் உருவாகின்றன. வானத்தில் இருக்கும் நிலவு கடலின் அலைகளையும் அசைக்கிறது. அதுபோலத்தான் சில மனிதர்கள் நம்மை விட்டு தொலைவில் இருந்தாலும் அவர்களின் நினைவுகள் மட்டும் என்ன அலைகளாய் நெஞ்சில் எழும்பும். ஹரிஹரன் சித்ரா குரல்களில், புதுமை பித்தன் வரிகளில், பரணி இசையில், பெரியண்ணா திரைப்பட பாடல்.

நேயர்களே, இன்று மாலை 4-5 முதல் 5 மணி வரை ஒளிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப கேபிட்டல் NGL என டைப் செய்து ஸ்பேஸ், உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9495936321 என்ற அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். நிலவு நம்மை தேடி வந்த காரணம், நாமும் நிலவை தேடி பயணப்பட்டோம். 1969 ஆண்டு அப்பல்லோ 11 விண்கல பயணத்தின் மூலம் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன் முதலில் நிலவில் காலடி வைத்தார். மனிதனின் ஆர்வமும் அறிவியலும் அவனின் மனதை மயக்கிய நிலவிடம் அவனை செல்ல வைத்த வெற்றி பயணம் அது. கேட்கலாம் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், கிரிஷ், நகுல் குரல்களில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், தாமரை வரிகளில் பாடல்.

நேரம் 3:54. நிலவில் பூமியை விட ஈர்ப்பு விசை குறைவு. நிலவின் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையில் சுமார் 1/6. அதனால்தான் விண்வெளி வீரர்கள் நிலவில் நடக்கும் போது மிதப்பது போல் தோன்றும். நம் பூமி நம்மை இறுக்கமாக பிடித்து கொண்டு விழாமல் இருக்கும் தாயாய், நிலவு நம்மை கொஞ்சம் சுதந்திரமாக நடக்கச் சொல்லும் நண்பனாய். கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வாலியின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மெல்ல திறந்தது கதவு திரைப்பட பாடல்.

0: வெல் ஸ்ரீ வித்யா செந்தில்குமார். இனி செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ ஸ்கோபர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.
0: நேரம் 4:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
4: பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் PM இ வித்யா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரி இ வித்யா என்ற திட்டமானது படிக்கும் மாணாக்கர்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் ஒரே இடத்தில் தங்கள் படிப்பிற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் பெற வசதி செய்யப்பட்டுள்ள ஒரு இணையதளம். இணையதளத்தில் கிடைக்கும் விவரங்களை தங்கள் பாடத்திட்டங்களை புரிந்து கொள்ளவும் தங்கள் அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த தளம் உதவுவதால் இதனை PM இ வித்யா திட்டம் என அழைக்கின்றனர். இதனால் சுமார் 25 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பயனடைவார்கள் என நம்பப்படுகிறது. இன்று பல தகவல்களும் இணையதளத்தில் கிடைக்கப் பெறுகிறது என்றாலும் சரியான தகவலை சரியான நேரத்தில் எங்கிருந்து பெறுவது என்ற குழப்பம் மாணவர்களிடம் இருப்பதை போக்கவே இந்த தளமானது ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலெட்ஜ் ஷேரிங் என்ற திக்ஷா தளம் ஸ்வயம், ஸ்வயம் பிரபா தொலைக்காட்சி, வானொலி, பாட்காஸ்ட், இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கான பயிற்சிகள் என பலவும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இதனை மத்திய அரசின் கல்வித்துறை அமைச்சகம் கடந்த 2020 அறிமுகப்படுத்தியது. இது ஒருங்கிணைக்கப்பட்ட தளம். அனைத்து விதமான டிஜிட்டல் வழி கற்றல்களையும் இணைய சேவைகளையும் ஒரு சேர கொண்டு சேர்க்கிறது. பன்முனை அணுகல் வழிகளை உண்டாக்கி தருகிறது. புதிய கல்விக் கொள்கைகளின் திட்டத்தினை ஒத்து இந்த இணையதள சேவை உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான தரமான கல்வி வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தொலைதூர கிராமங்கள், மலைவாழ் மக்கள், கூடுதல்

சிறப்பு வகுப்புகள் போன்ற வசதிகள் இல்லாத மாணவர்கள் என பலருக்கும் தொழில்நுட்பத்தின் வாயிலாக மேம்பட்ட கல்வி சேவைகள் எல்லோருக்கும் கிடைத்து வருகின்றன. இந்த தளம் ஒரே இடத்தில் ஒரு குறிப்பிட்ட பாடம் பற்றி என்னென்ன சொல்லப்படுகிறது, அதிலுள்ள பிற கூடுதல் விவரங்கள் என்ன, நிபுணர்கள் ஆசிரியர்கள் என்னென்ன விளக்கங்கள் தந்துள்ளனர், சந்தேகங்களுக்கு விடை தேடி அலையாமல் உடனுக்குடன் தீர்த்து கொள்ள அனுபவமுள்ள ஆசிரியர்கள் என்ன மாதிரியான விளக்கங்கள் அளிக்கின்றனர் என்பதை மாணவர் யாராகினும் தெரிந்து கொள்ள வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இ வித்யா இணையம் மூலம் கிடைக்கும் தீக்ஷா தளத்தில் அதிக அளவிலான பாட புத்தகங்களும் இணைய தகவல்களும் கிடைக்கின்றன. NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள பாடங்கள் என பலவும் கிடைக்கின்றன. அதில் எளிமையாக கொடுக்கப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் செய்து அந்த புத்தகத்தினை படிக்க முடியும். அதோடு என்ன தலைப்பு குறித்து படிக்க விரும்புகிறோம் என தேர்வும் செய்து கொள்ளலாம். 18 மொழிகளில் தகவல்கள் பெறலாம். இதனோடு கூடவே குறிப்பிட்ட திறன் பெற விரும்பும் மாணவர்கள் வசிக்கும் இடங்களுக்கு ஏற்ப பரிந்துரைகளும் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக ஸ்வயம் இணையதளத்தை இங்கிருந்தபடியே அணுகும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த தளத்தின் வாயிலாக சிறப்பான கற்பித்தல் முறைகளை எவர் வேண்டுமானாலும் அவர்களிடத்தில் இருந்தபடியே பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். அதுவும் இலவசமாக. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களும் சிறந்த ஆசிரியர்கள் கற்றுத்தரும் விவரங்களை படித்து பெருமளவில் பயன்பெறலாம். இதில் 9ஆம் வகுப்பு முதல் முதுநிலை பாடத்திட்டங்கள் வரை இந்த தளத்தில் பெரும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துவதோடு அதற்கான பயிற்சி அட்டவணைகள், இணையதள வகுப்புகள், வீட்டு பாடங்கள் என பலவற்றையும் அளிக்கின்றனர். மேலும் விருப்பமுள்ள மாணவர்கள் குறைந்த அளவு கட்டணம் செலுத்தி தேர்வுகள் எழுதி சான்றிதழ்களையும் பெற்றுக் கொள்ளலாம். ஒரு மாணவர் எத்தனை பாடத்திட்டங்களை வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம். மேலும் கல்வி தொலைக்காட்சிகள், வானொலி சேவைகள் என பலவும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. இதுவே பிரதம மந்திரி இ வித்யா திட்டத்தின் சிறப்புகள். கல்வி என்பது அனைவருக்குமானது என்பதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு உறுதியாக நம்புகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை PM இ வித்யா திட்டம் பற்றி அறிந்து கொண்டோம்.

0: நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
1: கவனத்திற்கு, வெள்ளையனே வெளியேற இயக்க தொடக்க நாள் குறித்த சிற்றுரை.
2: பாட்டன்றன் சொத்து பட்டயத்துக்கென்ன வீண் பஞ்சாயத்து, பாரத நாடென்றன் பாட்டன்றன் சொத்து பட்டயத்துக்கென்ன வீண் பஞ்சாயத்து, யாரிதை வேறோர் அந்நியர் ஆள அஞ்சி கிடந்தது போனது மாள, வாரவர் போறவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி, வீரமும் தீரமும் வெற்றுரை ஆமோ விடுதலை வேண்டுதல் விட்டிடப் போமோ. இது நாமக்கல் கவிஞரின் வரிகள். 1857 ஆண்டு நடந்த சிப்பாய் கழகத்திற்கு பிறகு ஆங்கில அரசுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இரண்டாம் உலகப்போர் முடிந்ததும் இந்தியாவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று ஆங்கிலேயர்களுக்கு விளங்க வைத்ததும் இந்த போராட்டமே. 1942 ஆண்டு ஜூலையில் வார்தாவில் கூடிய இந்திய தேசிய காங்கிரசின் செயற்குழு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கான வழியை தொடங்கியது. 8 August 1942 பம்பாயில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் பேசிய காந்தியடிகள் செய் அல்லது செத்து மடி என்ற கோஷத்தை வலியுறுத்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். 9 August அன்று காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பலரையும் ஆங்கிலேய அரசு சிறைபிடித்தது. இந்த கைதுகள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு பதிலாக மக்களின் உணர்ச்சிகளை உசுப்பிவிட்டது. தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டு ஆவேசமடைந்த மக்கள் பெரும் திரளாக போராட்டத்தில் குதித்தார்கள்.

0: இதற்கு பின்னரே விடுதலை போராட்டம் வெகுஜன போராட்டமாக உருவெடுத்தது. ஆங்கில அரசை அசைத்து பார்த்த மாபெரும் போராட்டம் என வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை சொல்லலாம். அந்நியர் ஆழ்வதில் நன்மை வந்தாலும் அடிமையின் வாழ்வது நரகம் என்னாலும், என்னுடைய வீட்டுக்கு நான் அதிகாரி என்பதுதான் சுயராஜ்ய வேரி.
1: உங்கள் கவனத்திற்கு வெள்ளையனே வெளியேறு இயக்க தொடக்க நாள் குறித்த சிற்றுரை கேட்டோம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:11. மீனவர்களுக்கான வானிலை. குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

0: நேர்களை நமது குமரி பண்பலை 101 தொடர்வது SMS உங்கள் சாய்ஸ். நேர்களை உங்கள் அற்ப பாடல்களை SMS மூலமாக விரும்பி கேட்கும் நேரம் இது. SMS மூலமா நிறைய நேர்கள் தன்னோட விருப்ப பாடலை கேட்டு SMS அனுப்பிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில நம்முடைய முதல் நேயர் யாரு, எங்க இருந்து SMS அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நாகர்கோவில் இருந்து ராஜ சுரேஷ். இவங்க குணா பட பாடலை கேட்டு SMS அனுப்பியிருக்காங்க. ஒரு அருமையான பாடல் கண்மணி அன்போட அப்படிங்கிற பாடலை நாமளும் இப்ப கேட்கலாம்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பார்த்தாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

மாலை நூற்றாண்டில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஆராதனை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. இந்த பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் குருத்தியறையிலிருந்து கண்ணன், இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: இன்று இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர் சங்க பாடல்களில் பெண்ணியம் உரை வழங்குகிறார் முனைவர் சு ஏஞ்சல் ஜெயலட் ராணி அவர்கள். தேன் அமுது தொடர் படைப்பாளர் சகாய சசி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிலையத்தின் நேரம் சரியாக 4:24. அடுத்த பாடலை SMS மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பாரசாலையிலிருந்து எஸ் ராதாகிருஷ்ணன் அவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் வேட்டையன். பாடல் கேட்கலாமா?

இருக்குன்னா அண்ணன் பேசல.

அழகான ஒரு துள்ளல் பாடலை கேட்டோம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கும் நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது குமரி பண்பலை 101 இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை. நேர்களே, உங்க வீட்டு செல்ல குழந்தைகளை இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இப்பவே தயார் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாடோடி பாட்டுக்காரன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய வனமெல்லாம் செண்பகப்பு அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் வெள்ளமோடியிலிருந்து நடராஜன். அவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலை கவசம், அது உயிர் கவசம்.

0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமாவே இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்ததா SMS அனுப்பிக்கிட்டு என்னோட பாடல் எப்ப வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் சுங்கான் கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் 1 கோடியில் 2 மலர்கள் படத்திலிருந்து கண்ணனின் சன்னதியில் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை ஜெயச்சந்திரன் பி. சுசீலா பாடிய பாடல் இப்போது கேட்கலாமா?

0: தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
1: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
0: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
1: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
0: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
1: சனிக்கிழமை தோறும்
0: காலை மணி 10:30
1: உங்கள் குமரி பண்பலை 101
0: கடிதம் வரையலாம்,
1: கருத்துக்களை வடிவம் மாறாது
0: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
1: அலைபேசி எண்
0: 944-243-0243.
1: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
0: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
0: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிலையத்தில் நேரம் சரியாக 4:41. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ரிஷி மூலம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கும் நேயர் புன்னை நகர் ஜெயகுமார். இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாளை நமதே படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கும் நேயர் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை. இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தபால்காரன் தங்கை. படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கும் நேயர் புதுக்குடியிருப்பு கலில் ரஹமான். இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நிறைவாக நீதானா அந்த குயில் படப்பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கும் நேயர் முக்கூடல் வனிதா இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர்

0: ஆளுமைகளின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்பாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிய மாலை பொழுதில் இசைப்பூக்களாய் மலர்ந்து மனம் வீச வருகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக எதிர்நீச்சல் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடிய பாடல், பாடலுக்கான இசை வி குமார், பாடல் வரிகள் வாலி. எண்ணங்களில் வண்ணங்களாய் உன் நினைவுகள் இருந்தால் இப்படித்தான் கவிதை ஊற்றெடுக்கும்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கான இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன். அவள் அருகில் இருந்தாலே போதும், இந்த உலகமே அழகாகும் அழகு கலைகளினால்.

0: புதிதாய் காற்று.
1: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
2: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
1: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
2: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
1: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
2: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
1: வாசிப்பை சுவாசிப்போம்.

நாம் இணைந்திருப்பது நம்மை இணைத்திருப்பது நமது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை சிச்சரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நான் வாழ வைப்பேன். படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல். பாடலுக்கான இசை இளையராஜா. பாடல் வரிகள் கண்ணதாசன். காதல் பிறந்து விட்டாலே கவிஞனாகிறான், கவிதைகள் பல புனைகிறான், கவிதையோடே வாழ்கிறான்.

0: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1-4-4-4-6
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1-9-3-3. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1-9-3-3 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

இனிய மலைப்பொழுதில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கழுகு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கான இசை புலமைப்பித்தன்.

0: புறப்படுவோம் வாரும்.
1: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
1: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
1: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
1: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
1: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர் நேர்களே. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கிழக்கு வாசல் படத்திற்காக சித்ரா பாடியது இளையராஜா இசையில். வானத்து மேகங்கள் பூக்களை தூவ வந்ததோர் காவிய கவிதை.

முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் புதிய தென்றல் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. பாடலுக்கான இசை தேவேந்திரன். அன்பு கொண்ட இதயங்கள் வாழும் ஆயுள் உள்ளவரை ஆனந்தமாய்

நேர்களை இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்க்ரெட் அவர்களின் உரை, இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த T. ஆறுமுகம் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

காலை பொழுதில் நாம் இணைந்திருப்பது முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் நமது குமரி பண்பலையில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சண்டிக்கோழி படத்திலிருந்து ஷான் பாடிய பாடல். பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா, பாடல் வரிகள் நாம் முத்துக்குமார். பார்ப்பதெல்லாம் உன் முகமாய், கேட்பதெல்லாம் உன் குரலாய் மாறிப்போகிறது என் உலகம்.

0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

சமாச்சாரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சுந்தரபாண்டியன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கான இசை ஜி வி பிரகாஷ். இறக்கை முளைத்த இரு கிளிகளின் இதய ரகங்கள் இதோ.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை சிச்சரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் லவ் டுடே படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடியது. பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா, பாடல் வரிகள் பிரதீப் ரங்கநாதன். கண்ணோரமாய் காதல் கவிதைகள் படித்திடும் இரு இதயங்கள் இதோ. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:50.

நமது குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் நிறைவாக தக் லைஃப் படப்பாடல். காலமெல்லாம் காதலாய் கசிந்துருகும் கன்னியவளின் காதல் இதோ.

0: சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520123.

0: 30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் உரை. இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு. நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம் பூச்சிகள் நேரலை. 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம். 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர். சங்க பாடல்களில் பெண்ணியம் உரை வழங்குகிறார் முனைவர் சு ஏஞ்சல் ஜெயலட் ராணி அவர்கள். தேன் அமுது தொடர் படைப்பாளர் சகாய சுசி அவர்களுடன் நேர்முகம். 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரி மல்லப்பா பஜந்திரி அவர்களின் ஷெனாய் இசை கேட்கலாம். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம். நமது குமரி பண்பலை 101 நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் ஒரு சில திறந்து கொள்வோம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 குழுவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரம்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தெனையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன இடம்பெறும். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நேரலை. இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் தெரிந்து கொண்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today urged the students of the Indian Institute of Technology, IIT Delhi, to keep national interest at the centre of their decisions and ask themselves how their actions can benefit the country and address its needs. Mr. Modi made these remarks while addressing the 57th convocation of IIT Delhi. The Prime Minister said new sectors are emerging in the country, offering fresh opportunities for the youth. He cited sectors such as semiconductors, space and drones and said India is working towards becoming self-reliant across all sectors. Mr. Modi said this drive towards self-reliance will serve as a strong foundation for building a Vikasit Bharat.
2: Aaj Bharat, economic self-reliance, technological self-reliance, industrial self-reliance, ऐसे हर सेक्टर में आत्मनिर्भर बनने के लिए काम कर रहा है. यही विकसित भारत की मजबूत नींव का सबूत है. इस मजबूत नींव पर आपको एक भव्य सुंदर विकसित भारत का निर्माण करना है.
1: Further elaborating on India's efforts in the semiconductor sector, Prime Minister Modi said production has begun at India's first semiconductor unit. Union Education Minister Prahlad Joshi, Chairperson Board of Governors of IIT Delhi, Harish Salve and Director IIT Delhi, Professor

0: Banerjee were also present in the ceremony. On the occasion, the Prime Minister also inaugurated a high-performance computing facility, Param Pragya, at IIT Delhi. Union Minister for Ports, Shipping and Waterways, Sarbanand Sonowal, today said that seafarers remain at the heart of India's maritime growth story and reaffirmed the government's commitment to ensuring that every seafarer is safe, respected and supported. Speaking at a national stakeholder interaction on seafarer security, safety and welfare in Mumbai, Mr. Sonowal said, India has emerged as one of the world's leading seafaring nations. On the occasion, eSamudra, a comprehensive digital maritime governance platform, was also inaugurated. The platform aims to provide seamless, transparent and citizen-centric services to seafarers, shipping companies, ports, service providers and other maritime stakeholders. Union Home and Cooperation Minister Amit Shah has stressed the need for stronger cyber security and digital safeguards for urban cooperative banks. Addressing the Sahakar Nav Kranti program in Mumbai today, Mr. Shah said digital transaction frauds are on the rise and called for stronger forensic support to ensure banking safety. He highlighted the importance of collaboration with the National Forensic Science University in tackling cyber and financial crimes. The Home Minister also launched a security operations centre which will provide round-the-clock cyber surveillance and security support to urban cooperative banks. Chief Justice of India Surya Kant has stressed that justice must travel to the citizen rather than expecting citizens to travel to the justice system. He was addressing the inaugural session of the West Zone Regional Conference of the National Legal Services Authority in Indore today. The CJI said meaningful access to justice requires legal institutions to reach people who are unable to approach them. He noted that the three pillars of the conference, dialogue, dignity and inclusion, gave practical meaning to the constitutional promise of equal justice. The 11th BRICS Culture Ministers meeting was held in Bhopal today under India's BRICS chairship. The meeting adopted the Bhopal Declaration aimed at strengthening cultural cooperation among BRICS member and partner countries. Representatives from 14 countries, including 10 BRICS members and 4 partner countries, took part in the meeting. The delegates discussed ways to promote cultural and creative industries. They also focused on creating more opportunities for artists. The meeting discussed using digital platforms to help artists reach wider markets. Protecting and restoring cultural heritage was another key focus. The Intermeteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Rajasthan and Odisha today. According to the IMD, thunderstorms accompanied by lightning and gusty winds are expected to prevail over Lakshadweep, North Interior, Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The IMD has also predicted heavy rainfall with thunderstorms and lightning in various parts of the country over the next 2 to 3 days. And with that, we end this news bulletin.
1: மிதக்கும் ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதிரை வண்ணார் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வாரிய உறுப்பினர்களுக்கு கட்டணமின்றி இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வருகிற 16 தேதி அன்று காலை 10 முதல் 4 வரை வாளையத்துவையல் அரசு ஆதித்திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பகுதியில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.

101வது வாவுபலி பொருட்காட்சி இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தினமும் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த பொருட்காட்சியில் விவசாய விளைபொருள் கண்காட்சி, கைவினை கண்காட்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. பொருட்காட்சியில் வருகிற 12ஆம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்கள் நினைவாக பலி கர்மம் செலுத்தும் நிகழ்ச்சி குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் நடைபெற இருக்கிறது.

தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி அக்டோபர் 31 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவில்பட்டி அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் விடுத்துள்ள செய்தி குறிப்பில், இந்திய அஞ்சல் துறையானது 2026 August 1 முதல் 2026 October 31 வரை தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டியை அறிவித்துள்ளது. இதன் தலைப்பு, அன்னை பூமிக்கு ஒரு கடிதம், இயற்கையை பாதுகாக்க எனது உறுதிமொழி, A letter to Mother Earth, My promise to protect nature என்பதாகும். கடிதத்தை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இவற்றில் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதி முதன்மை அஞ்சல் துறை தலைவர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 602 என்ற முகவரிக்கு வரும் October 31 அனுப்பி வைக்க வேண்டும். உரையின் மேல் அஞ்சல் துறை கடித போட்டி என்று குறிப்பிட வேண்டும். போட்டியில் அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம். 18 மற்றும் 18 மேல் என இரு பிரிவுகளில் உள்நாட்டு கடித போட்டி, கடித உரை பிரிவு போட்டிகள் நடைபெறும். கடித உரை பிரிவில் பங்கேற்போர் A4 அளவிலான வெள்ளைத்தாளில் அதிகபட்சம் 1000 வார்த்தைகளுக்கு மிகாமலும், உள்நாட்டு கடித பிரிவில் பங்கேற்போர் அதிகபட்சம் 500 வார்த்தைகளுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அஞ்சலகங்களில் விற்கப்படும் கடித உரை அல்லது வேறு உரைகளில் தேவையான அளவு அஞ்சல் தலை ஒட்டப்பட்ட கடித உரைகள் மற்றும் அஞ்சல் உரைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். போட்டியில் பங்கேற்போர் தங்களது கடிதத்தின் மேல், 2026 January 1 அன்று என் வயது 18 மேல் 18 கீழ் என்பதை சான்றளிக்கிறேன் என்ற வாசகத்தை கட்டாயமாக எழுதி கையொப்பமிட வேண்டும். மாநில அளவில் வெற்றி பெறுவோருக்கு முறையே 25,000, 10,000, 5,000 பரிசளிக்கப்படும். தேசிய அளவில் வெற்றி பெறுவோருக்கு 50,000, 25,000, 10,000 ரூபாய் வழங்கப்படும். கடிதங்களை வரும் October 31 அனுப்ப வேண்டும். அதன் பின் பெறப்படும் கடிதங்கள் போட்டிக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டோம். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் தொடர்வது மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
3: செல்
5: 7305365016.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
10: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
9: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: மெல்லிசையில் தொடக்கமாக
11: நம் நாடு இது நம் வீடு என தொடங்கும் டி கே ஜெயராமன் இசையமைப்பில் உருவான பாடலை இயற்றியவர் மலர்கொடி சுகுமாரன். பாடுவோர் TS செல்வகுமார் குழுவினர்.

0: வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா.
1: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
0: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
1: வா வா, சீக்கிரம் போகலாம்.
2: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330666.
8: மெல்லிசையில் தொடரும் பாடல்
9: மனிதர்களே என தொடங்கும் காவியதாசன் பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடியவர் பி எஸ் சசிரேகா.

தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு

0: அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார்.
1: அனைவருடைய விசுவாசம் சொல்றது அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. இந்த நாட்டுல ஒரு வளர்ச்சினா அது ஒரு தலைமை இருக்கு, அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்ற அவர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், நாட்டின் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சுற்றுலாத்துறை சார்பில் 5 அருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை துவங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் துவங்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குளத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் படகு சேவை துவங்குவது காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் கொள்ளளவு எட்டிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் படகு சவாரி சேவை துவங்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடிவிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை

0: பெய்யக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தடைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் நஸ்ரத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 1000 பேருக்கு ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக தண்ணீரை தேனி மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை உதகையில் குறைந்துள்ள நிலையில் குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ் வேலி அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்தில் 22.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் வரும் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஒரு இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
2: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: நேரம் 6:41. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. 7 மணி வரை திரை இசை கேட்போம் நேர்களே. நிகழ்ச்சியில் தொடக்கமாக கவிதை பாடும் அலைகள் படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடியது இளையராஜா இசையில்

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் செம்பருத்தி படத்தில் இடம்பெற்றது.

0: உரைத்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரையிசை. நேரம் 7 மணி.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம் இன்னிசை நேரம். கேட்பதற்கு முன்
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
3: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
4: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
3: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
4: இப்படி அவசரம் வரும்போது

0: மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: கேட்டது இன்னிசை நேரம். இனி தொடர்வது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து
1: ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் முதற்கட்டமாக வீடுபட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி கடந்த 1ஆம் தேதி தொடங்கியுள்ளன. இப்பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதில் உங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் விவரம் பதிவு செய்யப்படுகின்றன. கணக்கெடுப்பாளர்கள் கேட்கப்படும் 33 கேள்விகளுக்கு துல்லியமான தகவலை அளித்து பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறாமல் பங்கு பெற வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 1,95,995 குடும்ப அட்டைகள் உள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நியாய விலக்கடியில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஆதார விவரங்களை உறுதிப்படுத்தும் பொருட்டு கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இப்பணியை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பெரம்பலூர் மாவட்டத்திலுள்ள அனைத்து நியாய விலக்கடிகளிலும் நாளை 9ஆம் தேதி கைரேகை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெறுகின்றன. எனவே அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களும் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து நபர்களும் தங்களது கைரேகையை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் பாண்டு நகரில் கடந்த ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 2026ஆம் ஆண்டுக்கான உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் துல்லியம், வேகம், வெகு தூரம் வீசுதல் மற்றும் பிடிக்கும் திறன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தனிநபர் மற்றும் அணிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற வீரர் தாங்கும் திறன் தனிநபர் போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இது மட்டுமல்லாமல் சர்வதேச போட்டிகளில் அதிகபட்சம் 41 பிடித்தல் என்ற சாதனையை முறியடித்து பிரபாகரன் 46 முறை பிடித்து பதிவு செய்து புதிய சர்வதேச சாதனை படைத்துள்ளார். உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வரலாற்றில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற பெருமையை பிரபாகரன் பெற்றுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா இரு கிராமத்தில் வரும் 12ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. அதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறும் பணி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றன. எனவே இரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த பொதுமக்கள் மனுவினை அளித்து இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பாமாயில் அதிக அளவு

0: பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து சமையல் எண்ணெய் இறக்குமதியை குறைத்திடவும் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்து தண்ணீர் வாடையும் பொருட்டு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் தேசிய சமையல் எண்ணெய் இயக்க திட்டத்தின் கீழ் எண்ணெய் பணி சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் இத்திட்ட செயலகத்திற்கு பொருளி இலக்காக 15 ஹெக்டேர் மற்றும் நிதி இலக்காக 435,000 பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மானிய விலையில் எண்ணெய் பனை கன்றுகள் வழங்கப்படுவதோடு ஏற்கனவே எண்ணெய் பனை சாகுபடி செய்த ஒரு விவசாயிகளுக்கு ஊடு பயிரிடுதல் மற்றும் பராமரிப்பு செலவினத்திற்காக ஹெக்டேர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 5,750 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் மூலம் நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் இல்லாத ஏழை எளிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் அதிகபட்சம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். சொந்தமாக விவசாயம் வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருத்தல் வேண்டும். தகுதியுடையவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயம் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 900 ஹெக்டேருக்கு 5,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்படுகின்றன. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை மானியம் அனுமதிக்கப்படுகின்றன. எனவே பெரம்பலூர் மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகள் ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத் தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார்.

0: உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014 ஆண்டில் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 கிகாவாட் நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின்போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான ஈ சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள், கப்பல் நிறுவனங்கள், துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சோமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகங்கள்

0: ஊடகங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட் தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை லெவன் அணிக்கு எதிராக 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம் திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27-31 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 23-26 டிகிரி செல்சியஸ் ஆகும். வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். இனி ஒரு சில வேளாண் அறிவுரைகள். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் இலவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கவும். கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை பெயர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். தேங்காய் தொண்டுகளை கிழிந்த பகுதி நேல்மூக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளியிலோ புதைத்து மழை நீரை சேமிக்கலாம். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்கவும். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மழை இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும் என

பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 21ஆம் தேதி அன்று ஒரு நாள் பயிற்சியில் பங்கு பெறலாம். இதற்கு கட்டணத்தொகையாக 590 ரூபாய் செலுத்த வேண்டும். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை உத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் தொலைபேசி எண் 0465228683 இதன் மூலம் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். பதிவு செய்து கொண்டவர்கள் நேரடியாக இம்மாதம் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்குள் வந்து பயிற்சியில் பங்கு கொள்ளுமாறு மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.

உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இனி கேட்போம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையிலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: செல்வி, நீ கொடுத்த தோசையும் மல்லி துவையலும் ரொம்பவே ருசியா இருந்துச்சு. ஆமா, அது என்ன தோசை?
5: அது சிறுதானிய தோசை முத்தழகு.
4: அட, அப்படியா? நல்ல ருசியா இருந்துச்சு பிள்ள. குறிப்பா என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதை எப்படி செய்யணும்னு எனக்கும் பக்குவம் சொல்ல.
5: அதுக்கு என்ன, அவசியம் சொல்றேன்.
4: ஆனா இந்த மாதிரி தோசை நீ இது வரைக்கும் செஞ்சதில்லையே.
5: ஆமா பிள்ள, சிறுதானியங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு எம்புட்டு முக்கியம்னு வல்லுநர்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால சிறுதானியங்கள்ல என்னென்ன பலகாரங்கள் செய்யலாம்னு தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
4: அதுதான் எனக்கும் தெரியுமே.
5: ரெண்டு நாள் முந்தி சந்தையில புதுசா ஒரு பலகார கடை திறந்திருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு.
4: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச பலகாரங்களை விற்பனை செய்யறாங்களாமே. நானும் அங்க போகணும்னு நினைச்சிருக்கேன்.
5: அட,

0: பரவா இல்லையே, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்கேயே ஒரு முகாம் மாதிரி போட்டிருந்தாங்க.
1: என்ன முகாம்?
0: அதாவது இந்த முகாம்ல வல்லுநர்கள் சிறுதானியங்களோட மகத்துவத்தை பத்தியும் இதுல இருந்து பலகாரங்களை எப்படி எல்லாம் தயார் செய்யலாம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு வராங்க.
1: ஓஹோ, அப்படின்னா இந்த தோசை அங்க கத்துக்கிட்டது தானா?
0: ஆமா புள்ள, அது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல வல்லுநர்கள் சொல்ற விவரங்களை ஒன்னு விடாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன்.
1: நல்ல விஷயம் தான் செல்வி, நீ போகும்போது சொல்லு, நானும் வாரேன்.
0: முத்தழகு, இதோ இப்ப அங்கதான் புள்ள கிளம்பிட்டு இருக்கேன்.
1: அப்படின்னா வா, நம்ம சேர்ந்தே போயிட்டு வருவோம். செல்வி, சிறுதானியத்துல செய்யற பலகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்களே, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு.
0: முத்தழகு, இவங்கதான் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க. இவங்க சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தி நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இப்படி உட்காரு, கேட்டுக்குவோம்.
2: சிறுதானியங்கள் ஒரு காலங்களில் எளிய மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உணவு வகைகளாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான உணவுங்கிற வரிசையில் மாறிட்டு இருக்குது நாளடைவில். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய சத்துகள் இருக்குது. அதற்கு முன்னால் நாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்ருக்கோம். அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இல்லை அது உடம்புக்கு ஆற்றலை மட்டுமே தருதா, உடல் வளர்ச்சி உகந்ததா, உடல் நோயிலிருந்து பாதுகாக்குமா, இப்படின்னு நம்ம எந்த ஒரு வித்தியாசமே தெரியாமல் எல்லா உணவுகளையுமே சாப்பிட்டுட்ருக்கோம் டெய்லி. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல முதல்ல நம்ம உணவோட வகையை தெரிஞ்சுக்கிட்டாலே சிறுதானியம் நமக்கு அன்றாட தேவையில் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுப்போம். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை தரும் உணவுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், தானியங்கள்லேயே நமக்கு நெல் கோதுமை அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களும் உள்ளே வந்துடுது. அது இந்த தானியங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டை தீட்டாததை தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம எல்லாமே இப்போ இருக்க நவீன காலங்களில் பட்டை தீட்டினது தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்து வந்து கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், மீன்கள், பால் இறைச்சி வகைகள். உடலை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள். இதில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து கட்டாயம் சரிவிகித உணவாக இருக்கணும். சரிவிகித உணவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா நமக்கு வந்து மீன், மற்ற இறைச்சி வகைகள், பால் கட்டாயம் இருக்கணும், காய்கறிகள் மற்றும் பழங்கள். இப்ப சொன்னக்கூடிய எல்லா உணவுகளும் வந்து சரிவிகிதமான எடுத்துக்கணும். சரிவிகிதமான உணவு வந்து எப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மாவு சத்து வந்து அதிகம் இல்லாத காய்கறிகள் பாதி பிளேட்டுக்கு எடுத்துக்கணும். கொழுப்பு சத்து கம்மியா இருக்கக்கூடிய புரதச்சத்து மிகுந்த பொருட்கள் கால்வாசி இருக்கணும். சிறுதானியங்களையும் நம்ம அதிகமா எடுத்துக்கணும், பட்டை தீட்டாத சிறுதானியங்களை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேழ்வரகு, சோளம், கம்பு, மக்காசோளம், வரகு, சாமை, திணை, குதிரவாளி, பனிவரகு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது இருக்குது, மருத்துவ குணம் நிறைஞ்சது இருக்கு. குறிப்பாக நமக்கு சொல்லணும்னா மாவு சத்து எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது சிறுதானியங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாருமே எளிதாக உபயோகிக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அடுத்து புரதச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா திணையில 12.30 கிராம், 100 கிராம் சிறுதானியங்களில் இருக்குது. கொழுப்பு சத்து நன்மை பயக்கும் கூடிய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரகுல 9 கிராம் இருக்குது. மாவு சத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பட்டை தீட்டாத அரிசியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃபானது. இது ஒரு கம்பாரிஷனுக்காக தான் இதை சொல்கிறேன். தாது உப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம் இருக்கக்கூடியது குதிரைவாளியில். நம்ம இயந்திரங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப குதிரை ஆற்றல் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து குதிரை வலியை அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அடுத்து வந்து சுண்ணாம்பு சத்து எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா மறுபடியும் கேழ்வரகுகளை அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குதிரை வலியில் தான் அதிகம் இருக்குது. நார் சத்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து குதிரை வலியில் தான் நிறையா இருக்குது. இத்தகைய மருத்துவ குணங்கள் சத்துக்கள் அடங்கி உள்ளதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட உணவுகளை வந்து நம்ம சேர்த்துட்ருக்கப்ப நம்ம சில வியாதிகளை வருமோன் காப்போம் என்ற முறையிலே நம்ம காத்துட்டு இருக்கலாம்.

சிறுதானியங்களோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா, குளூட்டன் அலர்ஜி உள்ளவங்க கோதுமை சார்ந்த உணவுப் பொருளை வந்து அதிகம் சேர்த்துக்கொள்ள முடியாது. ஆனால் சிறுதானியங்களை வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமையில் அந்த பச்சையம் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க அதை சாப்பிட்டோன்னா அந்த குளூட்டன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறுகுடலை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் தேவையில்லாத வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் இதில் வந்து குளூட்டன் ரொம்ப சுத்தமாக இல்லாதனால இதை நம்ம தாராளமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். குளூட்டன் இல்லாத உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு, நீங்கள் இதையும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும், சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, மீன், முட்டை, பால், பருப்பு வகைகள், உலர்கொட்டைகள், உருளைக்கிழங்கு, அரிசி மற்றும் சோளம். அப்படி இருக்கப்ப வந்து சிறுதானியம் நமக்கு வந்து குளூட்டன் இல்லாத ஒரு தன்மைங்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரழிவு நோயாளிகளுக்கு மற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்குது. சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால, மாவுச்சத்து குறைவாக உள்ளதுனால நீரழிவு வராமல் தடுக்க பெருமளவு உதவுது. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம், வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொறி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம். சோளத்திலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அந்த வெள்ளை சோளத்தை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு இதை வந்து நல்லா உலர்த்திட்டு 18% ஈரப்பதம் இருக்கப்ப உரல் மற்றும் இரும்பு உருளை வச்சு பட்டையாக்கிட்டோன்னா அதை வந்து உலர வச்சா நமக்கு ஒரு அருமையான சோள் அவல் கிடைக்குது. வரகு அவல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து 2-3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி ஈரப்பதம் வந்து சமநிலை அடைஞ்சதுக்கப்புறம் ஆவியில் வந்து 5 நிமிஷம் வேக வச்சு இதை வந்து சூடாக்கணும். மறுபடியும் வந்து அந்த உருளைகளை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப வந்து அவல் ஆகிடும். மறுபடியும் சூரிய ஒளியில் வந்து 3 மணி நேரம் நம்ம வந்து உலர்த்தினாலே போதும். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. நவீன இயந்திரங்களை யூஸ் பண்ணி எளிதாக நம்ம வேலைகளை சுலபமாக முடிக்கலாம். பொறி தயாரித்தலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாலெலாம் அரிசியில் மட்டும்தான் பொறி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களையும் பொறி தயாரிக்கலாம். முளைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் வந்து நமக்கு இன்னும் நம்ம ஜீர்ண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. முளைப்பு வந்து கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்களை மட்டும்தான் முளைப்பு பண்ண முடியும். 10-16 மணி நேரம் ஊற வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டுதல் ஒரு 48 மணி நேரம் அதிகபட்சம் நம்ம முளைப்பு பண்ணிட்டு நிழலில் உலர்த்தி வறுத்து வச்சிட்டோம்னா இதுவே ஒரு அருமையான எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாவு. இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது. அடுத்து இணை உணவுகள், இந்த நம்ம முளைப்பு செய்யப்பட்ட சிறுதானிய மாவு வச்சு மற்ற பொருட்களோட பயிர் வகைகளோடலாம் நம்ம சேர்த்து ஒரு அருமையான இணை உணவாலாம் தயார் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அரிசி, கேழ்வரகு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது. இல்லைன்னா கோதுமை, சாமை, பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இதை வந்து சுத்தம் செய்து முளை கட்டிய மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி வாசனை தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து இதோட தேவைப்பட்டால் நமக்கு இனிப்பும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஏலக்காய் சேர்க்காமல் இருந்ததுன்னா நம்ம வந்து கீரைகள், காய்கறிகளை சேர்த்து நம்ம வந்து ரொட்டியாவோ இல்லை வேற ஏதாவது கஞ்சியாவோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் இருக்கு. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போளி இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது வந்து அரிசி மாவு மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உளுந்த மாவு வச்சு தான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க்கு, சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை வந்து மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவுவா 70%, 30% வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளையும் நம்ம நிறையவே தயார் பண்ணலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பாரம்பரிய தின்பண்டங்கள் இல்லைன்னா அடுமனை பொருட்கள் இதெல்லாமே தயார் பண்ணுறதுக்கு வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் போக நிறைய இன்ஸ்டன்ட் மிக்ஸும் இதில் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள் வேணால் நீங்கள் வேளாண்மை அறிவியல் மையம் திருவண்ணாமலை மாவட்டத்தை

0: நிமிடலாம்.
1: சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா செல்வி, சிறுதானியங்கள் எவ்வளவு சத்துமிக்க ஆரோக்கியமான அவசியமான உணவு அப்படின்னும், இதை நாம எப்படி எளிமையா மதிப்பு கூட்டி பயன்படுத்திக்கலாம்னு அருமையா எடுத்து சொன்னாங்க.
1: முத்தழகு, நானும் இன்னைக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: செல்வி, இது தொடர்பா பயிற்சி தரதா சொன்னாங்க பாரு, அதை கவனிச்சியா?
1: கவனிச்சது மட்டுமல்ல, இப்பவே பயிற்சிக்கு என் பேரை பதிஞ்சிடலாம்னு இருக்கேன்.
2: நானும் தான், வா போவோம்.
3: என்ன மருதாணி இங்க எங்க?
4: வா பொன்னி, இங்கன சிறுதானிய கூட்டம் நடந்தது இல்ல, அதுல என் பேரை கொடுத்துட்டேன். இப்ப பக்கத்து ஊர் வரைக்கும் போய் ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
3: அட, நானும் பேர் கொடுத்துட்டு தான் வாரேன். மருதாணி, என்ன விஷயமா?
4: அங்கன ஒரு அண்ணன் இயற்கை முறை விவசாயத்தை பாத்துட்டு வராரு, அதான் அவர்கிட்ட போய் அத பத்தின தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
3: அப்படியா? மருதாணி மருதாணி, நானும் உன் கூட வரம் புள்ள, இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா அத பத்தின எந்த தகவலுமே தெரியாம அதை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ நல்ல வேலையா சொல்லிட்ட, என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போ புள்ள.
4: அதுக்கு என்ன பொன்னி, தாராளமா வா.
3: ஏ மருதாணி, இப்ப அவரு என்ன விவரம் சொல்ல போறாரு?
4: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம் உள்ள.
5: செயற்கை இடுபொருளை காட்டிலும் இயற்கை இடுபொருட்கள் மண் வளத்தை வளப்படுத்துதல எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது சார்?
6: ஒரு விவசாயியா இருந்தா ஒரு மாடு, நாலு ஆடு, பத்து கோழி, வெளியோர பயிர்களான புங்கன், பூவரசு, வாதநாராயணன், அகத்தி, சித்தகத்தி, சீமகத்தி எல்லாம் இருக்கணும். அதுபோல ஒரு விவசாயியா இருந்தா கண்டிப்பா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். கலப்பின மாடுகள் பால்காக வச்சிருந்தாலும் வருமானத்துக்காக இருந்தாலும் இயற்கை வெளி வேளாண்மை செய்யணும், இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம். ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா பஞ்சகவியம், மூலிகை பூச்சி விரட்டி, அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், மட்கா காடு, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம். அதிகமான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வாங்கி நம்ம மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் கெடுத்துக்கிறத விட முன்னோர்கள் வழிகாட்டினபடி, அதுக்கு ஒரு பழமொழி சொன்னாங்க, மாட்டுவரம் மறுவருஷம், ஆட்டுவரம் அந்த வருஷம், கோழிவரம் கோடி வருஷம், மண்புழு கழிவுரம் மறுமாசம். மேலும் ஒரு பசு இருந்தா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் வைத்து பஞ்சகவியம் தயார் பண்ணலாம். மேலும் சோத்து கத்தாழைய ஆடாதோட நொச்சி, சீதா பழையலை இதெல்லாம் எடுத்து பசு கோமியத்தோட அதை இடிச்சு ஊற வச்சு அதை பூச்சி விரட்டியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பனம்பழம் இருந்ததுன்னா அதை பழ கரைசலாக மாத்திக்கலாம். பப்பாளி பழம் இருந்தா அதை பழ கரைசலாக மாத்திக்கலாம். வளர்ச்சி ஊக்கிக்காக அது பயன்படும். மேலும் ஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம். எண்ணற்ற இடுபொருட்களை நாம் தயார் பண்ணிக்கலாம். பஞ்சகம் தயார் பண்றதுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையானது நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. 2 கிலோ சாணம், 2 லிட்டர் கோமியம், 1.5 லிட்டர் பால், ஒரு 300-350 கிராம் நெய், தயிர் ஒரு 1.5 லிட்டர். இதுதான் பஞ்சம்னா 5, கவ்யம்னா கரைசல். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருளை வைத்து செய்யக்கூடியது. அதிகாலையில பசு எழுந்த உடனே சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் டப்புல அல்லது ஒரு பக்கெட்ல அந்த சாணத்தை சேகரம் பண்ணிக்கிடணும். அதுபோல 2-3 பசு இருந்ததுன்னா கோமியம் 2 லிட்டர் ரொம்ப எளிமையா கிடைச்சிரும். அதுவும் சேகரம் பண்ணி வச்சுட்டு சாணத்தையும் ஒன்றோடு ஒன்று சேரணும் அப்படின்னா பிசைஞ்சு வச்சிடணும். காலையில பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கும். பால், கோமியம், தயிர் இதை கலந்து வச்சுக்கணும். இது செய்யக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா மண் பானையாக இருந்தால் ரொம்ப விசேஷம், அல்லது ஒரு சின்ன ட்ரம் வச்சுக்கலாம். ஈயத்துலேயோ இரும்புலையோ வேற உலோகத்தில் செய்தோம் அப்படின்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை இழந்து போயிடும். மண் பானையும் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்ல செய்யும் பொழுது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.
5: விவசாய இடுபொருட்கள்லயே சில இடுபொருட்களை பார்த்தீங்கன்னா நோய்களை குணப்படுத்தும், அதே சமயத்தை வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு இடுபொருள் தான் மீன் அமினோ அமில கரைசல். இந்த மீன் அமினோ அமில கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த சமயங்களில் வந்து பயிர்களுக்கு தெளிக்கிறது, அந்த விவரம்

0: சொல்லுங்களா சார்.
1: மீன் அமினோ அமிலம் ரொம்ப எளிமையாக தயார் பண்ணக்கூடியது, நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு உணவு மீன். அதோட கழிவுகளான மண்டை, குடல், செதில், வால், இந்த மாதிரியான கழிவுகளை இப்போ ஒரு 2.5 கிலோ மீன் கழிவு அப்படின்னா ஒரு 3 கிலோ மண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு ட்ரம்மில் மீன் கழிவுகள் நாட்டு சர்க்கரையோட கலந்து சுமார் ஒரு 50 நாளாவது இதை வைக்கும் பொழுது அந்த இதோட சேர்ந்து உருகி அது தேன் போன்று இருக்கும், பனம்பழ வாசனை இருக்கும். இதை வந்து யூரியாவுக்கு இணையாக, யூரியா கிடைக்காத காலங்களில் அல்லது நம்ம இயற்கை வெளி வேளாண்மை செய்கிறோம், நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மீன் அமினோ அமிலத்தை நம்ம என்ன செய்யலாம்னா, கரைசலோட தெளிக்கும் பொழுது பயிர் நடவு பிறகும் பூக்கும் தருவாயிலையும் அந்த பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இதை தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் இந்த மீன் அமினோ அமிலம் வந்து தயாரா இருக்கும். சின்ன ஒரு குறிப்பு, நம்ம மீன் கழிவுகள் கிடைக்காத சமயத்துல நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய கால்வாயிலையோ குளத்திலேயோ பூனை மீன் சொல்லுவாங்க, கேட்ஃபிஷ், கிட்டத்தட்ட ஒரு மீன் வந்து 2 லிருந்து 2.5 கிலோ வரைக்கும் அவ்வளவு பெரியதா இருக்கும். அது இலவசமா நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட அந்த பூனை மீனை பிடிச்சி இந்த மீன் அமினோ அமிலம் செய்தோம்னா நம்மளுக்கு அதோட குவாண்டிட்டி அளவு வந்து அதிகமா இருக்கும். விவசாயிகளுக்கு நாட்டு சக்கரம் மட்டும்தான் வாங்க வேண்டியிருக்கும். இந்த எளிமையா தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கலாம்.
0: இப்ப பாத்தீங்கன்னாக்கா பணம் பழத்தையே கூட பல கரைசலாக நாம வந்து விவசாயத்துக்கு இடுபொருளா பயன்படுத்தலாம். எந்த ஒரு செலவு இல்லாம பல கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த பயிர் வகைகளுக்கு பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: பணம் பல கரைசல் நம்மளுக்கு கிராமங்கள்ல எளிமையா கிடைக்கக்கூடியத நம்ம அது ஒரு கரைசலா மாற்றி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம மாத்தி கொடுக்கும் பொழுது நோய் இல்லாத நஞ்சில்லாத உணவு தயாரிக்கிறதுக்கு இந்த பனம்பழ கரைசல் பெரிதும் உதவியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இளநீராகவும் நொங்காகவும் கடுக்காயாகவும் மாறி பனம்பழமா விழுந்து அந்த பனம்பழ 200 லிட்டர் பெரிய ஒரு பேரல்ல ஒரு 180 லிட்டர் சுத்தமான தண்ணி, குளோரின் பவுடர் சேர்க்காத தண்ணியா இருக்கணும், கிணத்து தண்ணியா கூட இருக்கலாம் அல்லது நம்ம கால்வாயில ஓடுறக்கூடிய சுத்தமான தண்ணியா கூட இருந்துக்கலாம். நல்லா வடிகட்டி ஒரு 5 லிருந்து 7 பனம்பழம் மேல இருக்க அந்த மூடியை எடுத்துட்டு அந்த பழத்தை வந்து தண்ணியில ஒரு 10 லிருந்து 15 நாள் நம்ம ஊற வைக்கும் பொழுது அந்த பழம் நல்ல நொதித்தல் ஏற்பட்டு அழுகி அற்புதமான கரைசலா கரைஞ்சிரும். அந்த விதைகளை எடுத்து திரும்ப நம்ம பண விதைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கரைசல் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து வளர்ச்சி ஊக்கியாக பயன்படும். இது வந்து தக்காளி, வெண்டை போன்ற காய்கறி பயிர்களுக்கு ரொம்ப பெரிதும் உதவிகரமா இருக்கும். எளிமையாக வேலியோரமா இருக்கக்கூடிய பன மரங்கள்ல இருந்து காய்கறி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தக்கூடியது இந்த பனம்பழ கரைசல்.
0: வேளாண் இடுபொருட்களில் பல இடுபொருட்கள் பல அற்புதமான சக்தி வாய்ந்தது. அந்த வகையில காயக்கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த பயிர்களுக்கு எந்த சமயத்துல பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: காயக்கரைசல் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் மாதிரி, வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம், ஏழைகளின் கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த முருங்கை மரத்திற்கு ரசாயன உரம் இல்லாம அதிகமா காய்க்கணும். அதாவது நிறைய வந்து அந்த பிசின் வராம இருக்கணும் அப்படின்னா பால் காயம்னு சொல்லுவாங்க, கட்டி காயம்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழ் மருந்து கடைகள்ல கிடைக்கும் அல்லது பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கூட இருக்கும். இதை ஒரு 100 லிருந்து 150 கிராம் வாங்கிட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில நம்ம என்ன செய்யணும்னா அதை உடைச்சி ஒரு நாள் இரவு முழுவதும் அதை ஊற வச்சுட்டு ஒரு 25 லிருந்து 50 கிராம் முருங்கை மரத்தை ஒரு அடி தள்ளி தோண்டி அதை வச்சுட்டு சுத்தி இந்த காய கரைசல் தண்ணியை விடும் பொழுது பூக்கும் தருவாயிலையும் பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இப்படி 2 முறை நம்ம இந்த காய கரைசலை விடும் பொழுது போரான் சத்து மரத்துக்கு நல்லா கிடைக்கும். காய்க்காத முருங்கை மரம் கூட அதிகமான காய்களை தருவதற்கு பெரிதும் உதவிகரமா இருக்கும். முருங்கை மரத்துக்கு அற்புதமான ஒரு அருமருந்து இந்த காயக்கரைசல்.
0: இன்னைக்கு வந்து விவசாயத்துல ஒரு பெரிய சவாலா இருக்கக்கூடியது மாவு பூச்சி. பயிர்களை கொண்டையில போய் உட்கார்ந்துட்டு எந்த பயிர்களையும் வளர விடாம விவசாய பெருமக்களுக்கு வந்து பெரும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பூச்சி. இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுல 3G கரைசல் வந்து நல்ல ஒரு பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 3G கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
1: 3G அப்படிங்கறது ஒரு ஆங்கில பெயரா இருந்தாலும் சிஞ்சர், சில்லி, கார்லி இந்த 3G சேர்ந்ததுதான் 3G. இஞ்சி ஒரு 1/2 கிலோ, காரமான பச்சை மிளகாய் 1/2 கிலோ அல்லது காந்தாரி மிளகாய் கிடைச்சதுன்னா ஒரு 100 கிராம் போதும். வெள்ளைப்பூண்டு ஒரு 1/2 கிலோ. இதை வந்து அம்மிலையோ உரல்லையோ கை விடாம அரைச்சி எடுத்துட்டோம் அல்லது மிக்சியில போட்டு கூட நீங்க அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க. இதை எடுத்து கொண்டு போய் நல்ல சிறப்பா வளர்ந்து இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து எடுத்து வச்சிருவோம். ஒரு இனிப்பு சுவை போன்ற திரவத்துக்காக நன்றி கடனா இந்த பூச்சிகளை எடுத்துக்கொண்டு போய் எல்லா இடத்துலயும் வைக்க வேண்டிய வேலை எறும்பு.

0: அது நல்ல வளர்ந்த செடிகள் உள்ள சாரெல்லாம் உறிஞ்சி விவசாயிகளுக்கு அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த மாவு பூச்சி, சப்பாத்தி கள்ளி பூச்சின்னு ஒரு பெயர். இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த 3G கரைசல், அக்னி அஸ்திரம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஏன்னா இது மூணுமே அதிகமாக எரிவூட்டக்கூடியது, எரிச்சலை தரக்கூடியது. இத மாட்டு கோமியம் அல்லது புளிச்ச மோர்ல, புளிச்ச மோர் என்ன ஒட்டுறதுக்கும் இன்னொன்னு வளர்ச்சி ஊக்கிக்காகவும் பயன்படும். மிளகாய் செடி மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் வரும். குறிப்பா பருத்தியில அதிகமா தாக்கக்கூடியது. அதிகமா மாவு பூச்சி இருந்தது அப்படின்னா சாயந்தர வேளைகள்ல புளிச்ச மோர் அல்லது மாட்டு கோமியத்தோட ஒன்றா கலக்கி நம்ம நனைகிற மாதிரி தெளிச்சு விட்டுட்டோம்னா விழுந்துரும் இந்த மாவு பூச்சி. அந்த பூச்சிகளுக்கு எரிச்சல் தரக்கூடிய ஒரு அருமருந்து இந்த 3G கரைசல்.
1: ஜீவ அமிர்தம், அதாவது வந்து பேர்லயே இருக்குது, ஜீவனை அமிர்தமாக்கக்கூடிய ஒரு பொருள், விவசாய இடுபொருள் சொல்லலாம். இந்த ஜீவ அமிர்தம் எந்தெந்த வகையில வேளாண் பயிர்களுக்கு பயன்படுது, இதை எப்படி தயாரிக்கலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
0: மண்ணு தான் பிரதானம். அந்த மண்ணை வலுப்படுத்தக்கூடியது, அதுல இருக்கக்கூடிய அங்க பாக்டீரியா நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தக்கூடியது, அது ஜீவம், அந்த உயிர் பெறக்கூடியது, இடத்த வளமா மாத்தக்கூடியது அந்த ஜீவாமிர்தம். சாணம், பாசி பயர்மாவு, கோமியம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து எந்த வயல்ல நம்ம பண்ண போறோமோ, அல்லது ரசாயன உரம் போடாத இடம், நல்ல ஒருபிடி உயிருள்ள மண் எங்க இருக்கும் அப்படின்னா புங்கன் மரத்து தூறு, வேப்ப மரத்து தூறு அல்லது கரையான் புத்து, அங்க இருக்கக்கூடிய ஒருபிடி மண்ணோட நம்ம அந்த கரைசலை கலந்து ஒரு 3 நாள் வச்சிடணும். 3 நாளுக்கு அப்புறம் அதுல நிறைய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் வந்து பெருகிரும். ஏன்னா நாட்டு சர்க்கரைக்கும் பாசி பயிர் மாவு அல்லது கடலை மாவு அல்லது உளுந்த மாவு, சாணம், ஏற்கனவே அதுல யூரியா, கோமியத்திலும் யூரியா இருக்கு, நல்ல தலைமணி சாம்பல் சத்தை உருவாக்கி மண்ணை வளப்படுத்தக்கூடியது, மண்ணில வந்து பாக்டீரியாவை அதிகப்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்த கரைசல் ரொம்ப அற்புதமானது. நம்ம விதை விதைக்கிறதுக்கு முன்னால இந்த ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி நம்ம வயல் முழுவதுமாக அல்லது ஒரு சின்ன பானையில ஒரு சின்ன துளையிட்டு அதுல ஒரு சின்ன ஒரு கயிறு போல வச்சிட்டோம்னா ஜீவாமிர்தம் சொட்டு சொட்டாக அந்த பம்பு செட்டு தண்ணியோடைய கலந்து நம்ம வயலுக்கு போகும். அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை மேம்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்தம் பெரிதும் உதவிகரமா இருக்கும்.
1: ஜீவாமிர்தத்திலேயே கன ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது, அது எந்தெந்த வழிகள்ல பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: நம்ம இப்ப கொஞ்சம் இடம் வச்சிருக்கோம், 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சிருந்தா ஜீவாமிர்தம் தயார் பண்ணி நம்ம தெளிச்சு விட்டுட்டோம். ஒரு 10 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கன ஜீவாமிர்தம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிறைய மாடுகள், ஒரு 50-60 மாடுகள் வச்சிருக்கிறோம், நிறைய சாண உரம் கிடைக்குது அப்படின்னா அது கூட நம்ம என்ன செய்யலாம்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாணம், அதாவது கிட்டத்தட்ட 500 கிலோ சாணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-5 கிலோ பயிர் மாவு, ஒரு 5 கிலோ நாட்டு சர்க்கரை, அது கூட கோமியம் ஒரு 50 லிட்டர், இத ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தெளிச்சு தெளிச்சு தெளிச்சு இந்த கனஜீவாமிரதத்தோட கலந்து ஒரு பெரிய தார்பாலின் ஷீட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 3-5 நாள் நிறைய அதுல நுண்ணுயிர்கள் வந்து வளர்ந்து பெருக்கமாயிரும். அத மற்ற உரங்களோட கலக்கும் பொழுது அதிகமான கனஜீவாமிரதம் நம்மளுக்கு உருவாகிரும். இதை வந்து மானாவாரி பயிர்கள் வைக்கக்கூடிய பெரு விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமா இருக்கும் இந்த கன ஜீவாமிர்தம். தீரவாவடியில இருக்காது, உங்களுக்கு அதுல உயிரோடவும் இருக்கும், புட்டு மாவு பதத்துல ஈரமா இருக்கும், அதிகமாக நன்மை தரக்கூடியது, பெரிய விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமா இருக்கக்கூடியது கன ஜீவாமிர்தம்.
2: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப தெளிவா
3: சொன்னாரு. இவ்வளவு நாளா இந்த பஞ்சகாவியா, மீன் அமில கரைசல் இத பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். இன்னைக்கு அத பத்தின விளக்கமும் தெரிஞ்சுகிட்டேன். இனிமே இவர் சொன்ன முறையில இதெல்லாம் தயாரிச்சு எங்க தோட்டத்துக்கு நான் பயன்படுத்திக்க போறேன்.
2: நல்லது புள்ள, சரியா சொன்ன. இதனால நம்ம மண் வளமும் மேம்பட போகுது, நம்ம வாழ்க்கை தரமும் உயர போகுது. இதுதானே நமக்கு வேணும்.
3: நல்லது மருதாணி, இன்னைக்கு சிறுதானியங்களை பத்தியும் தெரிஞ்சுகிட்டேன், இயற்கை விவசாயத்தை பத்தியும் தெரிஞ்சுகிட்டேன்.
2: ரொம்ப நல்லது பிள்ளை. விவரம் அறிஞ்சி விவசாயம் செய்யணும்னு சும்மாவா சொன்னாங்க? நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த முறை விதை உரம்

0: வாங்க, பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
0: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணி காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு

படிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது.

வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து பேசுறீங்கம்மா? நீங்க பேசுறது தெளிவா கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். ஹலோ,

நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பொது இடங்களில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறலாம், ஒரு எனர்ஜி கொடுக்கலாம். ஒரு நீங்கள் இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் கால் பண்ணி பிள்ளைங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். பெற்றோர்கள் நீங்களும் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா எல்லா விஷயத்துலேயும் ஃபஸ்ட்டாக வருவாங்க. சரி, நம்ம இப்போ ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க, யார் இங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? இங்கிருந்து எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஆ சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? என்ன சொல்ல போறீங்க? ஆ சரி சொல்லுங்க, கேட்போம். உங்களுடைய குரல் சரியாவே கேட்கலையே. சரி ஓகே சொல்லுங்க. அவ்வளவுதான். சரி, சரியாவே கேட்கல. சரிம்மா, அடுத்ததான் நிகழ்ச்சியில் கலந்துக்காங்கம்மா. நன்றி நன்றி.

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்கம்மா இங்க இருந்து?
2: மேற்கு கூரபலத்துல இருந்து தனுஸ்ரீ பேசுறேன்.
1: தனுஸ்ரீ, நீங்க பேசுறது ரொம்ப அழகா தெளிவா கேக்குது. சரி, என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு பாட போறேன்.
1: பாட்டு பாடுங்களே, கேப்போம்.
2: குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேக்க வா, நத்தே பாட்டு ரெண்டுமே கேக்கு வயிறு நடந்ததா, தொப்பி போட்ட பாப்பா வர
1: ரொம்ப அழகா தெளிவா தப்பே போடாம சூப்பரா பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து? பேசுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? பாட்டு பாடுங்களேன், கேப்போம். பாடுங்க. மறந்துருச்சா? பாடுங்க, பாடுங்க. பரவாயில்ல, அழகா பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
0: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
4: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
5: யாமா, காலையிலே

0: நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், கலைஞ்சிரும்ல.
1: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
0: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
0: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
1: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் சென்னையிலிருந்து.

0: The speaker recalled Baba Saheb Ambedkar's belief that discussion and dialogue are the pathways to strengthening democracy in the nation. Subsequently, the speaker initiated question hour, but opposition members began shouting slogans while reiterating their demands. As the uproar persisted, he adjourned the proceedings until 12 p.m. When the House reconvened at 12 p.m. following the adjournment, Minister Jitin Ram Manjhi tabled the Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill 2026 for discussion and passage. Throughout this process, opposition members continued to shout slogans. Amidst the commotion, the House passed the bill without discussion. The bill had already been passed by the Rajya Sabha on Monday. The monsoon session of Parliament commenced on July 20. However, due to persistent disruptions over various issues, neither question hour nor zero hour could be conducted for the 15th consecutive day. On the other hand, when the Rajya Sabha met at 11 a.m., Chairman C.P. Radhakrishnan referred to the upcoming 84th anniversary of the Quit India movement on August 9. He remarked that we should be thankful to the freedom fighters who waged struggle for independence of the country, fueled by the slogans Do or Die, that we are able to breathe the air of freedom today. He stated that the do-or-die call inspired millions of countrymen to rise above all considerations to unite and struggle for the shared goal of the nation's freedom. Later, the members paid tribute to the heroes of freedom struggle by observing a brief silence. After this, as soon as the chairman initiated the zero hour, opposition members began creating a ruckus and shouting slogans. Amid the commotion, some members raised issues of public importance. The uproar in the House continued and the chairman adjourned the proceedings at 11:30 a.m. until 12 p.m. When the House reconvened at 12 p.m., Chairman Radhakrishnan attempted to commence the question hour. However, the commotion persisted and the proceedings were adjourned for the day within 5 minutes. That's all in Parliament Review.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
3: இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம்.
2: இலக்கிய சுடரில் இன்று சங்க பாடல்களில் பெண்ணியம் உரை வழங்குகிறார் முனைவர் சு ஏஞ்சல் ஜெயலட் ராணி அவர்கள்.
4: ஆகாசவாணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலக்கியச் சுடரில் சங்கப் பாடல்களில் பெண்ணியம் என்னும் பார்வையில் சில கருத்துக்கள் நம் சிந்தனைக்காக. சங்கப் பாடல்களில் பெண்ணியம் குறித்து நினைத்தாலே குதூகலம்தான். இன்றைய சமூகத்தில் நாம் காணும் பெண்ணியத்தை விட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் சங்ககால தமிழ் பெண்கள் எவ்வளவு அறிவா சுயமரியாதையா இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஆச்சரியமாகவே இருக்கிறது. சமையல் அறையில் சமையல் செய்யும் பெண்களாக மட்டும் அவர்கள் இருக்கவில்லை. சங்க புலவர்களுள் 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்துள்ளனர். கணவன் தவறு செய்தால் அதை தட்டி கேட்கும் தைரியம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. பெண்களின் சுயமரியாதை கல்வி அறிவு மற்றும் வீரத்தை வெளிப்படுத்தும் வாழ்வியலாக பதிவாகியுள்ளது. பெண்களின் மன உறுதியும் கற்பொழுக்கமும் சமூகத்தில் உயர்ந்த மதிப்பை பெற்றிருந்தன. பெண்களை வெறும் அழகு பொருளாக பார்க்காமல் இயற்கையோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அவர்களின் அன்பும் கோபமும் ஆழமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் காணப்படுகின்றன. ஆண்களுக்கு இணையான மன வலிமையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். சங்க காலத்து பெண்கள் வீட்டுக்குள் பூட்டி வைக்கப்பட்ட பொம்மைகள் அல்ல. அவர்கள் படித்தார்கள், பாடினார்கள், காதலித்தார்கள், அரசியல் பேசினார்கள். நாம் இன்று வேண்டும் என்று விரும்புகிற பெண்ணியம் அந்த காலத்தில் மிக சிறப்பானதாக இருந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் ஒன்றை ஒன்று கடந்து போவது இயல்பானதாகும். கணவனை இழந்த கைம்பெண்ணானவள் தீயும் பொய்கையும் ஒன்றென கூறும் பாடலை பெருங்கோட்பெண்டு என்னும் புலவர் உணர்ந்து கூறுகிறார். புலவன் தான் கண்ட நிகழ்வையும் உணர்ந்த நிகழ்வையும் உட்பொதிந்த மனத்தால் கற்பனை வரிகள் கொண்டு கற்பிதம் செய்கிறார்கள். கைம்பெண்கள் கூந்தல் களைவதும் தொடி நீக்குதலும் பழமையினால் வந்த மரபாகும். தாயங்கண்ணியார் என்னும் புலவர் தம் பாடலில் இத்துயரத்தை கண்டுணர்ந்த வண்ணமே உருவம் கொடுக்கிறார். பாரி மகளிர் தன் தந்தையின் இழப்பினை கவிஞர் பாடியுள்ள உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார் என வரும் பாடல்களில் வெண்ணிலா காயும் ஒரு பொழுதில் பரம்பு மலையில் தந்தையுடன் இருந்ததையும் இன்று

அவனும் இன்றி மலையும் இன்றி வெறும் வெண்ணிலா மட்டுமே வானில் காய தனித்து துயர் உருவதாக பாடியுள்ளார் புலவர். சங்க காலத்தில் பெண்கள் இயல் இசை கூத்து என்னும் தமிழின் முத்துறையிலும் நல்ல தேர்ச்சி பெற்று விளங்கினர். நல்லிசை புலமை மெல்லியலார் பலர் அந்நாளில் திகழ்ந்தனர். ஆடவர்க்குரிய கல்வி வேறு, பெண்டிற்குரிய கல்வி வேறு. போர், தூது, காவல், பொருளீட்டல் முதலிய துறைகளில் ஆண்கள் ஈடுபட்டதனால் அதற்குரிய கல்வியை கற்றனர். மகளிர் தம் குடும்ப பாங்கிற்கு துணை செய்யும் கல்வியினை பயின்றனர். கல்வியில் சிறந்த மகனையே விரும்பினர். அறிவுடையோன் ஆற்றுப்படுத்திய வழியிலேயே அரசனும் ஒழுகினான். குடும்ப கல்வியினை தாயிடமும் செவிலித்தாயிடமும் தோழியிடமும் கற்றாள். இளமையிலேயே நிறை கல்வியுற்ற மகளிரை முது குறைவி என அழைத்தனர். யாயாகியலே விழவு முதலாட்டி என சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சிறுமுது குறைவி என்று அழைக்கப்படுகிறாள். இயல்பிலேயே மென்மைத்தன்மை வாய்ந்த மகளிர் இசைக்கலையில் சிறந்து விளங்கினர். அவர்கள் குரல் இனிமை நிறைந்ததாக இருந்தது. தாலாட்டு பாட்டு பாடியே வழி வழியாக இசையை வளர்த்த மரபினர் மகளிர். யானை முதலிய விலங்குகள் கூட அவர்தம் இசைக்கு கட்டுப்பட்டன. கொடிய பாலை நிலத்து மறவர்களும் பாலை பண்ணை மகளிர் யாழில் வாசித்த அளவில் தம் கொலை கருவி கையினின்றும் நழுவி கீழே விழ அவ்விசையால் ஈர்க்கப்படுவர் என்பது பெண்களின் யாழ் இசைக்கு சான்றாகும். சங்க பெண்கள் இல்லறப் பணியோடு நின்று விடாமல் வருமானத்தை ஈட்டும் செயல்பாடுகளிலும் ஈடுபட்டனர். உமணர் பெண்கள் ஊர் ஊராக சென்று ஒருபடி நெல்லுக்கு பதிலாக உப்பு வழங்கும் பண்டமாற்று வணிகத்தில் ஈடுபட்டனர். கை குழந்தையுடன் உப்பு வண்டியை இயக்கும் தாய்மார்களின் உழைப்பு பெருமை சங்க பாடல்களில் பதிவாகியுள்ளது. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, மீன்பிடித்தல் போன்றவை முதன்மையான பொருளாதாரம் ஈட்டும் தொழிலில் அடங்குவன. இதில் பெண்களின் பங்களிப்பு தான் அதிகம். தினை புனத்தையும் ஏனலையும் பெண்கள் காவல் காத்த குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்றன. களை எடுக்கும் உழத்தியரை சங்க இலக்கியம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மோர் தயிர் விற்கும் ஆயர்குல மகளிர் இது குறித்து பாடல்கள் பாடுகின்றனர். நெய்விற்ற பணத்தில் தங்க நகை வாங்காமல் தனது குடும்ப வருமானத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் எருமை பசு வாங்கிய பெண் பெரும்பான்மையாற்றுப்படையில் சுட்டப்படுகிறாள். வீட்டு பொருளாதாரத்தை தோளோடு தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தும் உழைக்கும் பெண்களின் இயல்பு இன்றும் தொடர்கின்றது. சங்க காலத்தில் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் பருத்தி ஆடை முக்கிய இடம் பெற்றது. பருத்தி ஓர் பணப்பயிர் மட்டுமல்ல, பண்பாட்டு பயிரும் கூட. பருத்தியை அடித்து பஞ்சாக்கி நூலாக நூற்கும் தொழிலில் ஈடுபட்ட பெண்களை பருத்தி பெண்டீர் என்று சங்க இலக்கியம் அழைக்கின்றது. கணவனை இழந்த ஆதரவற்ற பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு பருத்தி தொழில் கை கொடுத்து உதவியது. இதனை ஆழியில் பெண்டிர் தாளின் செய்த நுணங்கு நூல் பணுவல் போல என்று நற்றினை பதிவு செய்கிறது. சொல்ல போனால் தற்கால மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சங்க தமிழ்நாடு ஊன்றிய தன்மான விதை பருத்தி விதை. சங்க பாடல்கள் உழைக்கும் பெண்களை பெருமிதத்தோடு கொண்டாடுகிறது. தூய ஆடையை துவைக்கும் பெண்கள் கஞ்சியில் தோய்த்து எடுத்து கல்லில் அடித்து நீரில் அலசி துவைக்கும் முறையை விளக்கும் இலக்கியம் சலவை தொழில் செய்யும் பெண்ணின் அழகு நலத்தையும் பேசுகிறது என்பது தனி சிறப்பு. வறுமையில்லாத சலவை பெண் பற்றி நற்றினை குறிப்பிடுகிறது. தூண்டில் போட்டு விரால் மீன் பிடிக்கும் பான்மகள் படகில் சென்று அண்ணன்மார் பிடித்து வந்த பெரிய பெரிய கடல் மீன்களை தெரு தெருவாக சென்று விற்று வந்த பெண்கள், கடற்கரையில் கருவாடுகளை காய வைக்கும் பெண்கள் என்று பலரையும் நாம் இலக்கியங்களில் காணலாம். சங்க பெண்களின் வியாபார நுணுக்கம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. வாழை மீனுக்கு மாற்றாக நெல் வாங்க மறுக்கும் பரதவர் பெண்கள் கள்ளுக்கடைகள் உள்ள தெருவுக்கு சென்று தயக்கமின்றி திறமையாக பேசி வாழை மீனுக்கு மாற்றாக கடல் முத்துக்களை வாங்கி வருகிறாள் என்று அகநானூறு 126 பாடல் நமக்கு சான்று அளிக்கிறது. கூந்தல் நரைத்தாலும் அழகு குறையாத தொல்முது பெண்டீர், சிவப்பான பெண்கள், கருப்பு அழகிகள், மயில் நடையுடையோர், மடமொழியோர் என்று பல வகையான பெண்கள் நுகர்வோர் விரும்பும் பல்வேறு பொருட்களை பாத்திரங்களில் எடுத்து சென்று வீடு வீடாக விற்கிறாள் என்பதை மதுரை காஞ்சி எடுத்து எம்புகிறது. சங்க காலத்திலேயே மதுரை தூங்கா நகரமாகவே இருந்திருக்கின்றது. மதுரையின் இரவு நேர கடை வீதியில் பண்டங்களை விலை கூறி விற்கும் பெண்கள் பலர் கடைகளை நடத்துகின்றனர். அழகிய அணிகலன்களை அணிந்த அந்த பெண்கள் வியாபாரம் முடித்து கடைகளை மூடிவிட்டு தூங்க செல்லும் போது நள்ளிரவுக்கு மேல் ஆகிவிட்டது என்று மதுரை காஞ்சி பதிவிடுகிறது. எனக்கு தெரிந்தவரையில் இவ்வளவு துல்லியமான ஒரு வாழ்வியல் நடைமுறையை இந்தியாவின் வேறெந்த இலக்கியமும் பதிவு செய்ததில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இரவு நேரத்தில் நள்ளிரவு வரை கடை வியாபாரம் செய்த பெண்களை நினைக்கும் போது வியப்பு மேலிடுகின்றது. இலக்கிய பெண்கள் எதற்கும் அசந்தவர்கள் இல்லை. கள் அடு மகளிர் முற்றத்தில் கள் காய்ச்சி வாடிக்கையாளர்களுக்கு விற்கிறார்கள் என்ற செய்தி பெரும்பான்மையாற்றுப்படையில் சுட்டப்படுகின்றது. கள் கலையங்களை இடுப்பில் சுமந்து சென்று விற்கிறார்கள். முரட்டுத்தனமான ஆட்களிடம் சற்றும் அஞ்சாமல் கராராக வியாபாரம் செய்கிறார்கள். இதை

0: அகநானூற்றின் 245வது பாடல் பறைசாற்றுகின்றது. இவை மட்டுமன்றி மூங்கில்களுக்கு இடையே கட்டிய கயிற்றில் நடந்து வித்தை காட்டும் களைக்கூத்து ஆடும் ஆடு மகள் மணமகள் கலை தொழிலில் ஈடுபட்ட ஆடற்கலையிலும் பாடற்கலையிலும் சிறந்த விரலியர், விழாக்காலங்களில் பொது இடத்தில் கலை நிகழ்வுகளை நிகழ்த்தும் நிகழ்த்து கலைஞர்கள், நாடக மகளிர் என்று பல்வேறு வகையான உழைக்கும் வர்க்கத்து பெண்களை சங்க இலக்கிய பொருளாதார பொதுவெளியில் நாம் சந்திக்கலாம். இந்த பண்பாட்டின் வாழ்க்கை முறை விழுமியங்களின் தொடர்ச்சியை தமிழ் சமூகம் தொடர்ந்து தக்க வைத்து இன்று வரை கடைபிடிக்கிறது என்பதில் தமிழர்களாகிய நாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒன்றாகும். தான் பிடித்த மீனை கல்குடித்த தந்தைக்கு வஞ்சி மரத்தின் விறகில் சுட்டு தருகும் பெண்கள், பிறர் கொண்டு வந்த மீன்களை மட்டும் மகளிர் விற்பர் என்றோ, பொருள் விற்பது மட்டுமே அவர்கள் பணியாக இருந்தது என்றோ நாம் குறைவாக எடைபோட்டு விடக்கூடாது. மீன் பிடிப்பதிலும் திறமையுடன் விளங்கினார்கள் பெண்களின் நகவாழ்வை எடுத்துக்கொண்டால், அக்காலத்தில் காதல் செய்யும் உரிமை பெற்றவளாயினும் அவள் தன்னை காதல் செய்யும் ஆடவனை மறுத்தால் அவன் மடலேறி சென்று தான் எந்த பெண்ணை விரும்பினானோ அந்த பெண்ணை விரும்பினேன் என தாம் துன்பப்பட்டேன் ஆயினும் பெண்பால் கொண்ட காதலை வெளிப்படுத்த மடலேறும் உரிமை ஆணுக்குண்டு. ஆனால் அந்த உரிமை பெண்ணுக்கு கிடையாது. சேர மன்னன் ஒருவன் போரில் வெற்றி பெறுகிறான். அவன் எதிர்நாட்டில் உள்ள பெண்களின் கூந்தலையெல்லாம் அறுத்து கயிறாக திரித்து தம் யானைகளை இழுத்து வந்தான் என 10 பாடல் குறிப்பிடுகிறது. மன்னர்கள் போரிட பெண்களை பலியாக்குகின்றனர். இந்நிகழ்வு ஆணாதிக்க சமூகத்தையே பிரதிபலிப்பதாக கொள்ளலாம். இத்தகு பாடலை பாடிய புலவனுக்கு மன்னன் பரிசளித்தது விந்தையிலும் விந்தை. பல்வேறு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிய பெண்கள் தம் கணவன் இறந்து போனால் தானும் இறந்து போவதும், மொட்டையடித்து தம் அழகை சிதைத்து ஒழுங்கான உணவை உட்கொள்ளாமலும் சாகும் வரை கணவனை எண்ணிக்கொண்டு வாழ்ந்ததை நினைத்து வியப்படைவதா வேதனை அடைவதா என்றே தெரியவில்லை. மண்ணுறு மழித்தலை யானும் தென்னீர் வார கழிகல மகளிர் போல என்றும் கூந்தல் கொய்து குறிதொடி நீக்கி அல்லி உணவின் மனைவி என்னும் புறநானூற்று பாடல் குறிப்பிடுகின்றது. சேரமான் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை என்னும் மன்னனின் மனைவி நிலை குறித்து புறநானூற்றில் பேசப்படுகிறது. என் கணவன் இறந்தால் தீயினில் புகுந்து தன் உயிர் மாய்க்கிறாள், பூதப்பாண்டியன் மனைவி கோப்பெருந்தேவியும் உடன்கட்டை ஏறி உயிர் மாய்க்கிறாள் என்ற செய்தி காணப்படுகிறது. கணவன் இறந்தால் மனைவி இறந்து போவாள் என்ற மரபு ஒருபுறம் இருக்க, இறந்த ஆண்மகனை எரிக்கும் தீயில் பெண்ணை உயிருடன் எரிப்பதும் பெண்ணானவள் தானே எரிந்து சாம்பலாவதும் என்ன கொடுமை! இத்தகைய வேதனையை விடவும் பெண்ணிற்கு வேறு பெரிய வேதனை உண்டா என நாம் சிந்திக்க வேண்டும். சங்க பெண்கள் வியப்பிற்குரியவர்கள்தான். ஆனால் சமூக கட்டமைப்பும் ஆண் ஆதிக்கமும் அவர்களை மரபு என்னும் பேரில் எல்லையில்லாத வேதனையையே அனுபவிக்க வைத்திருக்கிறது என்றால் அது உண்மையே. நன்றி.
1: இலக்கிய சுடரில் இதுவரை சங்க பாடல்களில் பெண்ணியம் உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் சு ஏஞ்சல் ஜெயலட் ராணி அவர்கள். அடுத்து வரும் தேனமுது தொடரில் படைப்பாளர் ஆ சகாய சுசி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தேனமுது தொடரை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வணக்கம் அம்மா.
2: அனைவருக்கும் வணக்கம்.
1: உங்களுடைய பயணத்துல நீங்க வந்து கவிதைகள் எழுதியிருக்கீங்க, கட்டுரை வடிவுல நிறைய படைப்பு கொடுத்திருக்கீங்க. சிறுகதைக்கோ நாவலுக்கோ உங்களுடைய எழுத்து இன்னும் போகல. நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, சிறுகதைகளும் கவிதைகளும் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு கதை சூழலோ வாழ்வியல் சூழலோ இல்ல நமக்குன்னு இருக்கிற ஒரு கற்பனை திறனை வச்சு எழுதிடலாம். ஆனா கட்டுரைகள் எழுதணும்னா கட்டாயமா அதுல உண்மை தன்மை அதிகமா இருக்கணும். அப்படிங்கறப்ப உங்களுக்கு கட்டுரைகள் மீது எப்படி ஈர்ப்பு வந்தது, இல்ல இனி வந்து உங்களுடைய எழுத்து வந்து சிறுகதைகள் நோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல நீங்க இன்னும் கட்டுரையிலேயே பயணிக்கலாம் அப்படிங்கற எண்ணத்துல இருக்கீங்களா?
2: ரொம்ப சந்தோஷம் இந்த கேள்விக்கு. என்னுடைய எழுத்து பயணம் தொடங்கினதுக்கு முக்கிய காரணமே இந்த கட்டுரை தான். 2017-18 நான் என்னுடைய ஐவியல் நிறைஞர் அதாவது எம்ஃபில் பட்டம் நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் புத்தகம் போட்டது 2024 தான். ஆனா அந்த புத்தகம் போட்டதுக்கு என்ன ரொம்பவே ஈடுபடுத்தினது ஒரு நிகழ்வு. அது என்னன்னா, கடற்கரை கலை இலக்கிய விருதுகள் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்தை முன் வச்சு ஒரு நிகழ்வு ஒண்ணு நடக்கும். அதுல போட்டிகள் சொல்லுவாங்க. அந்த சமயம் தான் 2021 எனக்கு திருமணமானது. அப்பதான் நான் அந்த தூத்தூர் மண்டலத்துக்கு நான் போறேன். 2023 அந்த கலை இலக்கிய வட்டம் சார்பா போட்டிகள் அறிவிக்கிறாங்க. சங்க இலக்கிய பொருளாதாரத்தில் உமனரின் பங்கு அப்படின்னு ஒரு கட்டுரை நான் எழுதினேன். எழுதிட்டு அதை நான் ரெண்டு மூணு டைம் வாசிச்சு பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு அது ஓகே அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. நான் அதை அவங்களுக்கு அனுப்புனேன். அதோடைய ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு ரெண்டு நாள்ல தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் எனக்கு வந்துட்டு வந்து ஒரு பதட்டம். அப்ப நான் என்னுடைய கணவர்கிட்ட போய் சொல்றேன், வெற்றி கிடைக்குமா இருந்தா நான் வந்துட்டு எழுத தொடங்குவேன். ரெண்டாவது நாள் எனக்கு

0: ரிசல்ட் வருது அந்த கட்டுரைக்கு, அந்த வருடத்துக்கான முதல் பரிசு. உடனே என்னுடைய கணவர் சொன்னாங்க, உனக்கான அங்கீகாரம் உன் எழுத்துல இருக்கு, இதை நானும் வாசிச்சு பார்த்தேன், நல்லா இருக்கு, நீ எழுது அப்படின்னு அவங்க எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தாங்க. சரி, நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதினதுதான் அந்த உமனர் வாழ்வியல் புத்தகம். அப்ப என்னுடைய முதல் தொடக்கமே அந்த கட்டுரை தான். இப்ப கட்டுரை, நீங்க சொன்னது மாதிரியே ஒரு கட்டுரை எழுதும் போது நம்ம வெறுமனே நம்ம எழுத முடியாது. அதனுடைய சான்று ஆதாரங்கள் எங்க இருக்கு, அதுக்கு நான் என்னென்ன புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கேன், அந்த துணைநூர் பட்டியல், மேற்கோள், அடிக்குறிப்பு அப்படிங்கறது எல்லாமே கொடுக்கணும். அப்போ நான் ஆய்வு மாணவியா ஆனதுக்கு அப்புறம் சங்க இலக்கியங்களை நான் ஆய்வு பண்றதுனால ஏதோ கட்டுரை தொகுப்பாவே வரட்டும், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு தரவுகள் அடிப்படையில் அது ஸ்ட்ராங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையில எனக்கு ஒரு ஈடுபாடு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கவிதைகளோ சிறுகதையோ இல்லைன்னா நாவல் எழுதும் போது கற்பனைத்துவம் அதிகமா இருக்கும். எனக்கு இந்த கற்பனை வந்துட்டு அதிகம் வரல. சின்ன சின்னதா நான் சிறுகதைகள் எழுதியிருக்கேன், ஆனா எனக்கே அதை வாசி பார்க்கும்போது காமெடியா இருக்கும், அதனால நான் அதை எதுவுமே வெளியிடல. சோ தொடர்ந்து கவிதைகள் கட்டுரைகள் எழுதுறதுல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது தொடரும், இனி வரக்கூடிய நாட்கள்ல சிறுகதைகள் பார்க்கலாம்.
1: சகாய சுசி அவர்களுக்கு நிறைய சங்ககால இலக்கியங்களுடைய அறிவு நிறைய இருக்கு, அதை நிறைய படிச்சிருக்கிறீங்க. அப்புறமா நிகழ்ச்சியோட இடையில சொன்னீங்க, எனக்கு பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, நான் அதை சார்ந்தும் எழுதுறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ சங்ககாலத்துல இருக்கிற பெண்ணிய எழுத்தாளர்கள் உங்களை எந்த விதத்துல எல்லாம் கவர்ந்திருக்கிறாங்க, அந்த விஷயங்கள்லாம் சொல்லலாம்.
0: சமகால பெண் படைப்பாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது பாலியல் சிந்தனைகள் அப்படிங்கறத இடைக்காலத்துல வந்துட்டு பெண்கள் சொல்லல, பேசல யாருமே. இப்போ இடைக்கால இலக்கியங்களை பார்க்கும் போது நமக்கு ஆண்டாள மட்டும்தான் நமக்கு தெரியும், வேற யாருமே நமக்கு தெரியாது. அவங்களுமே பக்தியில தான் அவங்க வர்றாங்க, கடவுள் மேல அவங்களுக்கு அதீத பாசத்தினால அவங்க பாடல்கள் எழுதுறாங்க. மத்த எதுலயுமே நமக்கு இடைக்காலத்துல பெண்களுடைய படைப்பாளர்களே இல்ல. அப்ப சமகாலத்துல பெண்கள் என்ன பண்றாங்க, அவங்கள உடல் பத்தி எழுதுறாங்க, தயக்கம் என்ன பத்தி நான் சொல்லணும், தைரியமா அவங்க சொல்றாங்க. ஏன் ஒரு ஆண் ஏன் பெண்ணை வருணிக்கணும், நானே என்ன வருணிப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண் படைப்பாளிகள் வந்துட்டு எழுதுறாங்க. இப்ப இதே மாதிரி சங்க இலக்கிய இருந்த பெண்கள் தைரியமா இருந்தாங்களா, ஏன் இப்போ ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய பெண் படைப்பாளர்கள் வந்துட்டு ரொம்பவே தைரியமா இருந்திருக்காங்க. ஒரு ஆசையை வந்துட்டு சொல்ற மாதிரி அவங்களுடைய படைப்புகள்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ சங்க பெண் புலவர்கள்ல அஞ்சி அத்தை மகள் நாகையார் அப்படிங்கிற ஒரு புலவர் இருக்காங்க, அவங்க ஒரே ஒரே பாடல் தான் எழுதியிருக்காங்க. அந்த பாடல் என்னன்னா, தலைவி தோழி ரெண்டு பேர் இருக்காங்க, தலைவன் தலைவியை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த தலைவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு தோழி போய் தலைவிக்கு சொல்றா, இவன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையனா இருக்கான், இவனுக்கு இந்த மாதிரியான செல்வ செழிப்பெல்லாம் இருக்குது, இவனுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தோழி போயிட்டு தலைவி கிட்ட சொல்றா. அவ சொல்றத இம்ப்ரெஸ் ஆகி அந்த தலைவி வந்துட்டு அவனை கல்யாணம் பண்றான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு நெருடல் இருக்கு, ஒரு கல்யாணம் பண்றதுக்காக இவன் இப்படி பண்ணிட்டானோ, எதுக்கும் நம்ம அவளை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது அந்த தலைவி என்ன சொல்றான்னா, இதுக்கு முன்னாடி நீ சொன்னல அதை விடைக்கும் அவன் ரொம்ப நல்லவன், அவனுடைய நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் இப்படி இருக்கு, விலங்குகள் எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவனுடைய அந்த மாக்களே இவ்வளோ அருமையா இருக்கும் போது மக்கள் அவன் எப்படி வச்சிருப்பான், என்ன இவ்வளவு இதா வச்சிருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தான் நீ சொன்ன, ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய காதல் வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி அழகா எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு காதல் தோல்வி அடைஞ்ச ஒரு பெண் வந்துட்டு இப்ப எல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா, காதல் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆனா சங்க இலக்கியத்துல அந்த பெண் படைப்பாளர்கள் வந்துட்டு காதல் தோல்வி காதல் வாழ்க்கை, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய குழந்தைகள் பராமரிப்பு, அவங்களுடைய அந்த விளையாட்டுகள், இது எல்லாமே வந்துட்டு அக வாழ்க்கையும் சரி புற வாழ்க்கையும் சரி சங்க பாக்கள்ல வந்துட்டு பெண் படைப்பாளர்கள் வந்துட்டு அழகாவே பதிவு பண்ணிருக்காங்க, ரொம்பவே தைரியமாவும் சில இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் தான் அவங்களுக்கு நாகரீகம் தெரிஞ்சதுனாலதான் அவங்க வந்துட்டு தைரியமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டு, ஆனா அப்படி இல்ல. சங்க இலக்கியத்திலயுமே எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதுக்கு எதிர்ப்ப வந்துட்டு சொல்ற விதமா பெண்களுடைய படைப்புகள் இருக்கு.
1: ஒரு எழுத்தாளருக்கோ ஒரு படைப்பாளருக்கோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டலும் பாராட்டும் பரிசும் ரொம்ப ஒரு தேவையான விஷயமா இருக்கு. அது உங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துற விஷயமாவும் இருக்கு, அங்கீகாரம் கொடுக்கற விஷயமாவும் இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்களே சொன்னீங்க, நான் வந்து ஒரு கட்டுரை எழுதி வச்சிருக்கிறேன், அது எனக்கு பரிசோ இல்ல ஒரு இதோ கொடுத்தா இன்னும் நான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னதா சொன்னீங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒரு பரிசு ஒரு கைத்தட்டல் இதெல்லாம் வந்து எதுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: அதாவது எல்லாரும் அவங்களுடைய ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு படி ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க இல்லையா, அதான் நான் அதை பாக்குறேன். முதல்ல நான் தைரியமா நான் எடுத்து வைக்கணும்னா என்னுடைய எழுத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அது வாசிக்கப்பட்டிருக்கா, அப்ப இது வெற்றி, இதை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் எழுதுவேன் அப்படின்னு எடுத்தேன். என்னுடைய அந்த எழுத்து பயணத்துடைய முதல் படியா அது இருக்கணும் தான் நான் பார்த்தேன். ஆனா அந்த உமனர் வாழ்வியல் அப்படிங்கிற புத்தகம் நான் எழுதிட்டேன், எழுதி அது வெளி

0: வெளியிட்டதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் எனக்கு வச்சாங்க. வைக்கும் போது அதே திருத்தமிழ் தேவனார் அவங்க கிட்ட நான் அழுதேன், என்ன ஏன் நீங்க எழுத வச்சீங்க, நான் இந்த புத்தகம் போடாமலே நான் இருந்திருப்பேன். அப்ப அவங்க எனக்கு சொன்னது, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இலக்கிய உலகத்துக்குள்ள நீ வந்துட்ட, விமர்சனங்களை தாண்டி நீ உன்னை அவமானப்படுத்தின இடத்துலயோ இல்லைன்னா உன்னை ஏளனமா பார்த்த இடத்துலயோ நீ அவங்க முன்னாடி தைரியமா நின்னுட்டேன்னா கண்டிப்பா நீ பேக் அடிச்சு போக மாட்ட. அதனால இப்ப நீ இன்னைக்கு நீ உடஞ்சு அழுதுட்டு இருக்க மாதிரி அப்படியே உடஞ்சேனா இனி நீ வெளியே வர முடியாது. அதனால அந்த விமர்சனமா இருக்கட்டும், அந்த ஏளனமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி வீசினேனா நீ வரவ சுசி அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய அந்த உத்வேகம், அதாவது என்னுடைய எழுத்து பயணம் தொடங்குறதுக்கான முதல் படி அந்த கட்டுரைக்கான வெற்றி. அது வெற்றி கிடைச்சிருச்சு, நான் எழுத தொடங்கினேன். கட்டுரைக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நான் பார்த்தது.
1: கட்டுரைகள் தான் மீண்டும் தொடரும் அப்படின்னு சொன்னீங்க, சிறுகதைகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா ரெண்டு கவிதை தொகுப்புகளை கொடுத்துருக்கீங்க, ஒன்னு புறக்கணிக்கப்பட்ட கல் அப்படிங்கிற தொகுப்பும், இன்னொன்னு நீல இருங்கலியின் அப்பால் அப்படிங்கிற ரெண்டு அழகான கவிதை தொகுப்புகளை கொடுத்துருக்கீங்க. சரி, கட்டுரையே எழுதிட்டு இருந்த ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க எப்பவுமே அவங்களுடைய அகமொழி என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும்னா, தேடு, தரவுகளை தேடு, ஆய்வு பண்ணு அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா அதே ஆள் கவிதையில இறங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வர்ணனை, அந்த உருவகப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கணும். நீங்க எப்படி கவிதை எழுதுனீங்க, நிறைய உங்களுக்கு உருவகப்படுத்துற அந்த திறன் இருந்ததா, இல்ல எழுதும் போது அதை நீங்க வளர்த்துக்கிட்டீங்களா?
0: கவிதை அனுபவம் அப்படின்னா சின்ன சின்னதா, அதாவது வீட்டுல சண்டை அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அம்மாவுக்கு சொல்லணும்னால அம்மா வருத்தப்பட்டுருவாங்களோ அப்பா வருத்தப்பட்டுருவாங்களோ, அந்த சமயம் என்னுடைய உற்ற தோழன் யாருன்னா பேப்பரும் பெண்ணும் தான். ஏதாவது ஒரு சண்டை, யாராவது என்ன ஒரு மாதிரி திட்டாங்க, இல்லைன்னா எனக்கு மனசுல ஏதாவது வருத்தம் இருந்துச்சு அப்படின்னா, சோ அந்த நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா பேப்பர் எடுத்துட்டு நான் எழுதிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த பேப்பர்ல இருக்கக்கூடியதெல்லாம் உட்காந்து வாசிக்கிறேன். வாசிக்கும் போது ரெடா நம்மளா இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னுடைய கணவரையும் நான் கூப்பிடுறேன், இங்க பாருங்க உங்ககிட்ட நான் சண்டை போடும்போதெல்லாம் இந்த மாதிரி நோட்ல நான் எழுதி வச்சேன், இது நல்லா இருக்கா வாசிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கே இது ஃபீல் ஆகுது, சுசி இது நல்லா இருக்கு, யாருக்கிட்டையாவது நீ ரீட் பண்ண கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது புக்கா கூட போடலாமே, நல்லா இருக்கு, யாருக்காவது இது போய் சேரும், வழிகளை இப்படி கூட நம்ம வந்துட்டு காட்டலாம். இப்போ எனக்கு வளரி எழுத்துக்கூடம் அப்படிங்கிற பதிப்பகம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவங்க எனக்கு முகநூல் மூலமா எனக்கு நண்பர், அவங்க எனக்கு பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணும்போது நான் அனுப்பினேன், ஐயா இது நல்லா இருக்கான், இது கவிதை தானா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு ஆனா நல்லா இருக்கு. நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு 50 எழுதியிருக்கேன், அப்படியா கண்டிப்பா நீங்க எனக்கு அனுப்புங்க, நான் டைம் எடுத்து வாசிக்கிறேன். கவிதை எழுதுறதுக்கான ஒரு அடையாளத்தை வளரி எழுத்துக்கூடம் சார்பா அருணா சுந்தரராசன் ஐயா எனக்கு கொடுத்தாங்க. ஐயாவுடைய ஒரு ஊக்குவிப்பும் அங்க இருக்கக்கூடிய சில வேலைகள் நிமித்தமா எனக்கு கவிதைகள் நிறைய எழுதணும், அப்ப பெண்ணியம் சார்ந்து இயங்கணும் அப்படிங்கிற அங்கதான் வருது. நெய்தல் சார்ந்த கட்டுரைகள் எழுதிருக்கேன். இப்ப பெண்கள் அமைப்புல இருக்கும் போது பெண்ணியம் சார்ந்து யோசிக்கணும், பெண்களுடைய நிலை என்னவா இருக்கு. இப்ப எனக்கு ஐயா சொல்லுவாங்க, கையறி நிலையில நம்ம நிறுத்தக்கூடாது, நம்மளுடைய எழுத்த வாசிக்க கூடியவங்க அதற்கான தீர்வு அவங்களுக்கு நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பவுமே கையறி நிலையா முடிக்காதீங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு எழணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, வித்தியாசப்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதன் மூலமா முதல் கவிதை அந்த கையறி நிலையதான் அந்த புறக்கணிக்கப்பட்டகள் சொல்லிட்டே இருக்கு, எல்லாமே ஒரு சோகத்துலதான் முடியும். நீல இருங்கலியின் அப்பால் அதனுடைய தலைப்புமே நெய்தல் சார்ந்துதான் வந்தது. இருங்கலி அப்படின்னா உப்பளம் தான், உப்பளத்துக்கு இன்னொரு பெயர் தான். அப்போ ஒரு நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கா இருக்கட்டும் சகோதரிக்கா இருக்கட்டும் சொல்லக்கூடிய ஒரு வாழ்வியல் செய்திய அந்த படைப்பு சொல்லுது. தொடர்ந்து கடலில் நனையா கால்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு அச்சல இருக்கு. அதே மாதிரியே மின் கம்பி காகமும் நானும் அப்படிங்கிற ஒரு தொகுப்பும் அச்சுல இருக்கு.
1: இந்த 21 நூற்றாண்டுல தமிழ் மொழிய தேர்ந்தெடுத்து ஒருத்தங்க வந்து முனைவர் பட்டம் அதுவும் விரும்பி எடுத்து அதை பண்றாங்கன்னா அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கான அந்த தேர்வுக்கு முடிவுக்கு முக்கிய காரணம் என்ன? இப்படி நீங்க தமிழ் மொழிய தேர்ந்தெடுத்து பயணிக்கிறதுனால இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு என்ன விஷயங்கள் நீங்க சொல்ல நினைக்கிறீங்க?
0: ரொம்ப சந்தோஷம் இந்த கேள்விக்கு. தமிழ் மொழிய நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காரணம் வந்துட்டு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. 11-12 வகுப்பு நான் எடுத்த பிரிவு வந்துட்டு கணினி, அடுத்து கல்லூரிக்கு போகணும், என்ன கல்லூரியில் கொண்டு சேர்க்கறதுக்கு யாரும் இல்லை. போது வீட்டில் சொல்லிட்டாங்க பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாச்சு. இப்போ WCC போகும்போது அங்கே எனக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு சீட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சரி, நம்ம முன்னாடி நம்ம சொல்லுவோமே, எங்கள் சாந்தா டீச்சர் மாதிரி நம்ம வந்துட்டு தமிழ் எடுக்கணும், சரி அதுதான் நம்ம தலைவிதி போல அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்ந்தேன். இளங்கலை தமிழ் இலக்கியம் படிக்கும் போது எங்களுக்கு முனிவர் ஷீஜான் இருந்தாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தமிழ் படிக்கணும், நீங்க வெறுமனே கல்லூரியில மட்டும் இல்ல, பல்கலை

0: கழகங்களுக்கு நீங்க போய் படிக்கும்போது நிறைய தரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்களுடைய அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான், அதாவது விருப்பம் இல்லாம தமிழுக்குள்ள போனேன். அப்புறம் சரி, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, நம்மளை சுத்தி சுத்தி நம்ம சொன்னதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம சாந்தா டீச்சர் மாதிரி தமிழ் டீச்சர் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை நானே தேர்த்துக்கிட்டு தமிழ் இலக்கியம் படிச்சேன். நல்ல மதிப்பெண், முதல் மதிப்பெண் தான் நான் எடுத்தேன். எடுத்துட்டு வெளியே வரும்போது எனக்கு தோணுச்சு, கல்லூரிகள்ல நம்ம இருக்க வேண்டாம், பல்கலைக்கழகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முதுகலை தமிழ் இலக்கியம் நான் கேரள பல்கலைக்கழகம் திருவனந்தபுரத்துல தான் நான் முடிச்சேன். அதே மாதிரி அடுத்த ஆய்வியல் இளைஞரும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியிலே நான் போய் படித்தேன். அப்போ நான் ஆய்வியல் நிறைய படிக்கும் போது சொல்றாங்க, ஆய்வியல் நிறைய இந்த வருஷத்தோட முடிஞ்சது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எம்ஃபில் முடிக்கும் போதே ஸ்கூல்ல தான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது நான் ஆன்லைன்ல நான் அப்பவே டியூஷன் எடுப்பேன். அப்ப ஸ்மார்ட் டீச்சரா நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணேன். எல்லாமே இணைய வழியில இருந்தாலுமே வெறுமனே புத்தகமும் நானும் மாணவர்களும் அப்படின்னு இல்லாம அந்த விஷுவல் பேஸ்ல அவங்களுக்கு எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகுது. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல வலைதளங்கள்ல பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரியான தென்குமரி தமிழ் அப்படிங்கிற ஒரு இது மூலமா சின்ன சின்ன இலக்கணம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு. அப்போ வெறுமனே நம்ம இலக்கியம் படிச்சோம், அது ஒரு டீச்சரா தான் போகணும், ஒரு ப்ரொஃபஸரா தான் போய் டீச் பண்றது மட்டும் தான் அப்படின்னு இல்ல, அந்த டீச்சிங்க வேற விதத்துல நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஏங்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறது எனக்கு ஒரு புரிதல். அப்போ ஒரு இதுல இல்லாம கத்துக்க வேண்டிய விஷயங்களை கத்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச நாலேஜ மத்த விஷயங்கள்ல நம்ம பயன்படுத்தும் போது இந்த தமிழ் இலக்கியம் படிச்சவங்கனாலையும் சக்சஸ் ஆகி இருக்க முடியும் அப்படிங்கறது ஒரு உதாரணம். எப்படி தமிழ் மொழி விஷுவல்ல வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி தமிழ் படிச்சவங்களும் அவங்களே அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு தோல்வி கிடையாது, வெற்றி தான்.
1: நீண்ட அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பலாம். தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து தமிழ் மொழியிலே பயணம் செய்து இன்னைக்கு ஒரு எழுத்தாளராகவும் ஆய்வாளராகவும் இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய எழுத்து மூலமாகவும் நீங்க செய்யற ஆய்வு மூலமாகவும் நீங்க தமிழுக்கு ஒரு வகையில தொண்டாற்றிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு செஞ்சு எங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய தரவுகள் பத்தின விளக்கங்களையும் எங்களோடையும் எங்க நேயர்களுடைய அழகாகவும் தெளிவாகவும் பகிர்ந்துகிட்டீங்க. நீங்க வந்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நிலையம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றிகள்.
0: நம்ம நேயர்களுக்கு வணக்கம். இந்த வானொலி வழியாக உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு அளிக்கிறது. மனிதர்களை இணைக்கும் பாலமாகவும் சிந்தனைகளை விதைக்கும் நிலமாகவும் காலத்தை கடந்து மனங்களில் வாழும் சக்தியாகவும் இலக்கியம் திகழ்கிறது. என் எழுத்து பயணம் நான் கண்ட வாழ்க்கையிலிருந்தும் கேட்ட குரல்களிலிருந்தும் உணர்ந்த வழிகளிலிருந்தும் நம்பிக்கையிலிருந்தும் தொடங்கியது. ஒவ்வொரு கவிதையும் என் இதய துடிப்பு, ஒவ்வொரு கட்டுரையும் என் சமூகத்தின் கேள்வி, ஒவ்வொரு படைப்பும் மனித நேயத்தின் மீதான என் நம்பிக்கையின் வெளிப்பாடு. எழுதுவது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு பொறுப்பு. மனிதர்களின் வாழ்வியலை பதிவு செய்வதும் பெண்களின் குரலை வலுப்படுத்துவதும் தமிழ் மொழியின் அழகை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதும் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த அருமையான நேர்முகத்தின் மூலம் என் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த வானொலி நிலையத்திற்கும் அன்புடன் என்னுடைய வணக்கமும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை நேசிப்போம், தமிழில் வாசிப்போம், தமிழில் படைப்போம். நன்றி, வணக்கம்.
2: தேனமுது தொடரில் இதுவரை படைப்பாளர் ஆ சகாய சுசி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் குமுதினி.
3: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

நேர்களை இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலையில் பங்கேற்க தயாராக இருங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: strategic MOUs with key industry leaders to strengthen support to startups. Iranian president says his country is committed to diplomacy but will not surrender under pressure. Orange alert issued for heavy to very heavy rainfall over Uttarakhand and Chhattisgarh tomorrow. Flood threat again looms over Odisha with rising river levels. And in badminton, Ashmita Chaliha to face China's Che Han in women's singles final of Korea Masters tournament. That is all in the news at 9. Good night.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: நேரம் 9:16. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இரவு நேர இசை தாளாட்டாய் இல்லம் தோறும் பவனி வரும் குமரி நில்லா. நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ளுங்கள். 2602240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2907222, இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் உங்களுக்காக 8903257309. நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக காத்திருக்கும் மலைப்பாளர் யார், எங்கிருந்தன்னு கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து? நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கரங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம். பாடல் குரு, பாடல் பெயரை சொல்லவா, அது நியாயமாகுமா? நான் பாடும் ஸ்ரீராகம் என்னாலுமே நீ அல்லவா?
0: பாடல் கேட்கலாமா? நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் அடுத்ததான் தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக காத்திருக்கும் அழைப்பாளர் யாரு இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாரிஜாதமாய் பவளமல்லியாய், பாரிஜாதமாய் பவளமல்லியாய் நேயர்களின் மனதை மனதில் பூத்திருக்கும் குமரி பண்பலைக்கும் அன்பான சுவரிக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். உங்கள் விருப்ப பாடல சொல்லிடலாமா?
1: மதுரையிலிருந்த
0: ஆண்டனி சொல்லுங்க, என்ன பாடல்?
1: ராசாவை ஒன்று நம்பி நிறைய கொண்டு
0: வருகிறேன்.
1: அதாவது மனோ அந்த சித்தம் பாடி இருப்பாங்க, ராசாத்தி மன்னத்தில் ராசாவி பாடல்
0: அழகான பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக காத்திருக்கும் அழைப்பாளர் யார், எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா? பாரதாலே கிருஷ்ணமூர்த்தி.
2: சரி, என்ன பாடல்?
3: படம் நல்லவனுக்கு நல்லவன். சிட்டுக்கு சின்ன சிட்டுக்கு ஒரு சீரகு மூளைத்தது என்கிற பாடல் வேண்டும்.
2: அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: இல்லம் தோறும் இசை சாரலாய் குமரி பண்பலை 101 இருந்து நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா. வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
4: வணக்கம், பார்வையிலிருந்து கணேசன் பேசுறேன்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
4: பஞ்சவர்ணக்கள் என்ற படத்தில் பி சுசீலா அவர்கள் பாடிய தமிழுக்கு அமுது என்று பெயர்.
3: அமுது என்று பெயர், அழகான பாடல் கேட்கலாமா?
4: சரி,
3: நன்றி நன்றி
4: நன்றி.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் உங்களுக்கும். யார் பேசுறீங்க இங்க இருந்து?
1: உள்ளைநகர் ஜெயகுமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து ஜல்லிக்கட்டு காளை. அது பாடல் வரி கவிஞர் காளிதாசன், ஜெய்வா பாடியவர் மனோ சித்ரா. திருமல்லை பூவே அப்படின்னு
0: கொடிமுல்லை தேனே, அந்த பாடல் கேட்டுலாமா?
1: கண்டிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: பேசுறீங்க இங்கிருந்து? வடசேரியில இருந்து.
1: ராமலட்சுமணன்
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஜோடி படத்துல இருந்து
1: வெள்ளி மலரன்.
0: வெள்ளி மலரே. ஜோடி படத்துல இருந்து வெள்ளி மலரேங்கிற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பவனிவரம் குமரி நிலா. வணக்கம் யார்?

0: நேர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நாளை காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 10:02 இளைய பாரதம், பேசுவது நான், பி வி வினிஷா அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தலைப்பாளர். வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரகுமர்மா,
0: உற்சாகமான இரவு வணக்கம் உங்களுக்கும். என்ன பாடல்?
1: ஆமா, இதய தாமரை திரைப்படம். இதுல எஸ் பி பாலசுப்ரமணிய ஐயாவும் சுசிலாமும் பாடுங்க. ஒரு காதல் தேவதை
0: பாடல் கேட்கலாமா சார்?
1: இனிமையான பாடல். இந்த இரவு நேரத்தில் நேரில் காவலி எனக்கு காவலி.
0: நன்றி நன்றி நன்றி,
1: வாழ்த்துக்கள். நன்றியமா நன்றி.

நிகழ்ச்சியில் நிறைவாக தன்னோட விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் அழைப்பாளர் யார் இங்கேருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து? சரி, என்ன பாடல் கேட்கலாம்? அருமையான பாடல் கேட்கலாமா? நன்றி, நன்றி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:02 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். வாழ்க்கையில சில விஷயங்களை காலம் கடந்து யோசிக்கும் பொழுது சில நினைவுகள் நமக்கு சுகத்தையும் சில நினைவுகள் நமக்கு சோகத்தையும் கொடுக்கும். சுகத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகளை தொடர்ந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க. சோகத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகளை கொஞ்சம் தூரமா எடுத்து வச்சுட்டு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. நினைவுகள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே இருக்காது. நல்ல நினைவுகளோட வாழ்க்கையை கொண்டாடுங்க. இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஆஹா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஹரிஹரன் மற்றும் சித்ராவோட குரல்ல இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:08:25 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, நெற்றி புட்டம் மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமல் கோடி கோடி பேரழகு உன்முகத்தில், செல்வம் என்னம்மா சொந்தம் சொல்லுமா, சொந்தம் பந்தமே அன்பு தானம்மா, அந்த அன்பு என்னும் சின்ன நூல் எடுத்து நீ என்னை கட்டி போட்டிருக்கு கண்ணுக்குள்ள, செம்பருத்தி பூவை போல சின்ன சேல நூலை போல சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து வந்து போவாயோ, தென்றல் வருமா சேதி சொல்லுமா, பக்கம் வருமா இல்லை என்னை தொடுமா, என்னை தொட்டுவிட்டா இனி எப்பவுமே உன் பெயரை எழுதி என் நெஞ்சுக்குள் வச்சிருப்பேன், அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு, உன் பாட்டு சத்தம் இனி கேட்கும் வரை இந்த நீலக்குயில் பாடிக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:14:35. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, வெள்ளிப்பனி மேகங்கள் செல்லும் ஊர்கோளங்கள் அவள் பாதத்தில் இணை சேருங்கள், அந்த மழை மேகங்கள் எந்த எதிர்காலங்கள் காதல் தீவுக்கு வழிகாட்டுங்கள், நெஞ்சில் அலைமோதும் கடல் போல ஓசை, வந்து கரையேறும் அலைக்கென்ன ஆசை, இன்ப மயக்கம் என்ன சின்ன தயக்கம் என்ன, ஒரு புல்லாங்குழல் பாடும் தனிராகங்கள் உன் தேகத்தில் சுரம் பாடுமா, அந்த சுரம் பாடினால் தொட்டு சுகம் தீடினால் கன்னி மாடத்தில் குளிர்காலம்மா, நித்தம் ஒரு கோடி கனவோடு தூக்கம், புத்தம் புது பார்வை புரியாத ஏக்கம், இரத்த நாளங்களில் ஓடும் தாளங்களில் ஒரு தாளாட்டுதான் பாடுமோ, சின்ன மூக்குத்தி வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் நீராடவா, வெண்ணிலவே வெண்ணிலவே வெள்ளிக்கோளமா. நிகழ்ச்சி தரும்

நேரம் 11:21. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்திருக்கிறாங்க. கிருஷ்ணன் நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அனந்தலட்சுமி ஆவடியிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம். முதன் முதலில் பார்த்தேன், அருமையான தேர்வு, தொடர்ந்து வந்த பாடல்களும் அருமைன்னு சொல்லி டி நகர்லேருந்து ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸ்ரீதேவி முனுராஜ் தருமபுரியிலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. வேப்பம்பட்டிலேருந்து எஸ்பி கங்கா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. முதல் பாடல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் இங்கிலாண்டிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோணி ராஜ் ஆரம்ப பாடல்களே செவிகளுக்கு இனிமை சேர்க்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எம் எஸ் ராம்குமார் பல்லடத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஐனாவரத்திலேருந்து அப்பு டெய்லர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி பேசும், மனதில் நிலைத்து மகிழ்ச்சி வீசும், மெல்லிசை பண்பலையின் வாசம், மயக்கும் நேயர்கள் தருவர் நேசம், மறக்க இயலாத பாடல்கள் எமக்கு பாசம், கேட்க மறந்தால் இரு செவிகளும் ஏசும், தங்கள் தொகுப்பில் நிகழ்ச்சி சிறப்புன்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. குரோம்பேட்டிலிருந்து பாலசுப்ரமணி இரவு 11:00 டிடிஹெச் மூலமாக ஏற்காட்டிலையும் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் நிகழ்ச்சியில் இணைந்து நம்முடைய பண்பலையிலிருந்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. உங்களுடைய கருத்துக்களை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் அப்படின்ற முகநூல் பக்கத்திலையும் நீங்கள் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், 1000 ஆசைகள் எண்ணில் ஊட்டினாள், ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவும் பகலும் என்னை வாட்டினாள், இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயை வந்து மூட்டினாள், நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மடியொன்று தாராதா, தாகங்கள் தாபங்கள் தீராதா, தாளங்கள் ராகங்கள் சேராதா, வழியோரம் விழிவைக்கிறேன், எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலமெல்லாம் அவள் காதலில், கனவு களையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள், நாளைக்கு நான் காண வருவாளோ, பாலைக்கு தீ முற்றி போவாளோ, வழியோரம் விழிவைக்கிறேன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:29 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உச்சந்தலையில் என எண்ணிக்கொண்டு உள்ளம் கால்வரை பின்னிக்கொண்டு மோகன கிளி நெசமா நெசந்தான் காயமா பாரம்மா. அல்லி மலர்வது இரவு நேரத்தில், மல்லி மலர்வது மாலை நேரத்தில், பெண்மை மலர்வது எந்த நேரத்தில், எங்கு கண்டுபிடிச்ச? கட்டை விரல் கொண்டு கோலம் போடுகையில், கண்ணின் கடைவிழி சாய்ந்து மூடுகையில், காலின் கொலுசுகள் தாளம் மாறுகையில், பெண்மை மலர்ந்து நிற்குமே சரியா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:35. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எந்த உள்ளங்கைகளில் அவள் உயிரை வைத்தாள், ஒரே சொல்லில் மனசை தைத்தாள், சுட்டும் விழி பார்வையில் சுகம் வைத்தாள், நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன், நீ கரம் ஒன்று கொடுத்தாய் எழுந்து விட்டேன், அன்பே உன் ஒற்றை பார்வை அதைத்தான்.

என்ன யாசித்தேன்? கிடையாதென்றால் கிளியே, என் உயிர் போக யோசித்தேன். நான்காண்டு தூக்கம் கேட்டு இன்று உன்னை சந்தித்தேன். காற்றும் கடலும் நிலமும் கூட தீக்கூட தித்தித்தேன். மாணிக்கத்தேரே, உன்னை மலர்கொண்டு பூசித்தேன். என்னை நான் கிள்ளி இது நிஜம்தானா சோதித்தேன். இது போதுமா? இது போதுமே, இனி கால்கள் வான் போகுமே. நான் கொண்ட ஆசையெல்லாம் நான்காண்டு ஆசைதான். உறங்கும் போதும் ஒளிக்கும் அடி உன் கொலுசின் ஓசைதான். நீ வீசும் பார்வையில்லை நெருப்பாற்றின் நெஞ்சம்தான். வழியின் கொடுமை மொழிய அடி தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான். இன்றையதான் பெண்ணே, உன் முழு பார்வை நான் கண்டேன். கை தொட்ட நேரம் என் முதல் மோட்சம் நான் கொண்டேன். மகராணியே, மலர்வாணியே, இனி என் ஆவி உன் ஆவியே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக லவ் டுடே படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:41. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து இணைந்திருக்கிறாரு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் முதன் முதலில் இருந்து மணிமேகலை, வெண்ணிலவே, என்னை தாளாட்ட வருவாளோ, நகுமோ எல்லா பாடல்களுமே அருமைன்னு சொல்லியிருக்கிறாரு. எம் எஸ் ராம்குமார் நன்றி சொல்லியிருக்காங்க. திருமணேசிலிருந்து அஸ்வினி நாகராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய பாடலை தந்தமைக்கு நன்றின்னு சொல்லி அனந்தலட்சுமி ஆவடியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. காதலை தலைப்பில் சுமந்து வந்த படங்களிலிருந்து வரும் கானங்கள் வழங்கி கொண்டிருக்கும் தங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மறுபடியும் சிவகுமார் சார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. என்னை தாளாட்ட வருவாளா பாடல் மிக இனிமை, இரவு வேளை இசையில் இதயம் நனைகிறது, இமை மூடி கண்கள் உறங்க நினைத்தாலும் காதுகள் விழித்து கொண்டது, இடைவிடாமல் கேட்கும் மனசு மயங்கும் பாடலை. கும்பகோணம் பண்பலையிலிருந்து நேசன், சுந்தர பெருமாள் ரெண்டு பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பாலசுப்ரமணி ஏற்காடு பண்பலை, விவத் பாரதி தமிழ் பண்பலை டிடிஎச் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நிச்சயம் உங்களுடைய செவிகளையும் மனங்களையும் மகிழ்விக்கிற மாதிரியான பாடல்கள் தான் நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வரப்போகுது. நாம் நிகழ்ச்சியில் அடுத்தது கேட்கக்கூடிய பாடல், உள்ளங்கையில் வந்து தேன் விழுந்தா அதை உறிஞ்சி குடிப்பதில் தப்பு இருக்கா, வண்ண சிறுங்கொடி பூத்திருக்க வண்டு கண்ணை மூடிக்கொண்டால் அர்த்தம் உண்டா, வானத்தில் நிலா பூத்திருக்கு வண்டு தேன் எடுக்க ஒரு தெம்பு இருக்கா, மாட்டு கொம்பில் வந்து பால் கறக்க மனம் ஆசைப்பட்டா அதில் தோது இருக்கா, எறும்பு ஊற கல்லும் தேயும் இது தெரியாதா, கள்ள விடவும் உள்ள உறுதி இது புரியாதா, விடுகதை போட்டேன் ஒரு விட தெரியாதா, எண்ணெயும் தண்ணியும் ஒன்னா கலந்ததில்லை, நெல்லை போல கோரை இருக்கும் விளைஞ்சதில்லை, நட்டு வச்ச நாத்து பூமியை பிடிப்பதில்லை, வேறு விட்ட பிறகு மண்ணை பிரிவதில்லை, பாறையில் விதைச்ச விதை பலனுக்கு வருவதில்லை, பாறையில் செடி முளைக்கும் அதை ஏன் பார்த்ததில்லை, கல்லில் நார் உரிக்கும் கதையெங்கும் நடந்ததில்லை, கல்லில் செல செதுக்கும் கலை அது பொய்யும் இல்லை, இது விடுகதையா இல்லை விதியா என் தலை சுத்தி போச்சு, உண்மை நல்ல புரியும் அது தெரியும் இது மழுப்புற பேச்சு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:49:33 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நொந்தேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விளங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தின் உள்ளே உலை ஒன்று கொதிக்க எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க, பறக்கும் வண்டுகள் பூவில் கூடும் கார்காலம், கணைக்கும் தவளை துணையை சேரும் கார்காலம், பிரிந்த குயிலும் பேடை தேடும் கார்காலம், பிரிந்திருக்கும் உயிரையெல்லாம் புனைத்து வைக்கும் கார்காலம், நகம் கடிக்கும் பெண்ணே அடக்காதே ஆசை, நாகரீகம் பார்த்தால் நடக்காது பூசை, தங்கத்தாமரை மகளே வா அருகே, தத்தித்தாவது மனமே வா அழகே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மின்

நேரம் 11:55 ஆகுது. இப்போதான் நிகழ்ச்சிக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக காலம் ஓடிட்டே இருக்குது. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஆனந்தலக்ஷ்மி ஆவடியிலிருந்து தென்றலுக்கு தெரியுமா பாடல் தங்கத்தாமரை பாடல் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. தேனியிலேருந்து ஹரிராம் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. புரசைவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாலசுப்ரமணி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை சொன்னவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு நான் இப்போது உங்ககிட்ட இருந்து விடைபெறலாம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக, என் வீதியில் உன் காலடி, என்றாவெல்லாம் ஒலிக்கும் உன் இதயம் துடிக்கும், உன் ஆடையின் பொன்னூலில் என் ஜீவனும் துடிக்கும், நான் உன்னை துரத்தி அடிப்பதும் நீ எந்தன் தூக்கம் பறிப்பதும் சரியா முறையா, காதல் பிறந்தால் இதுதான் கதியா, தள்ளிப்போ இந்த பஞ்சும் நெஞ்சம் பத்தி கொள்ளும் வராதே, நான் ஒரு குமிழி நீ ஒரு காற்று தொடாதே, நீ ஒரு கிளி நான் உந்தன் கிளை செல்லாதே தண்ணி செல்லாதே, என் தூக்கத்தில் என் உதடுகள் உன் பேர் சொல்லி புலம்பும் ஊரே எழும்பும், என் கால்களின் பொன் கொலுசுகள் உன் பேர் சொல்லி ஒலிக்கும் உயிரை எடுக்கும், பூ போல இருந்த மனம் இன்று மூங்கில் போல் வெடிக்குதடி, இதயம் துடிக்கும் உடலின் வெளியே. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் ஆஷா போன்ஸ்லேவோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

என்னோடு வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயா உன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திரு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: What happened to her?
1: கணவன்

0: make me blush.
1: அவளொரு பாதி நான் ஒரு பாதி என்பது போலே நடப்பாளே.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சுனந்தா மற்றும் சுனலதாவின் குரலில் ஐங்கிரி நந்தினி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:27:30. தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சகோதரர்களின் குரலில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.